நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 25 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 தேதி இன்று புதன்கிழமை. எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில்

0: நாலொரு குரல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அதிகாரம் தீவினை அச்சம். விளக்கம்: பிறருக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
6: என்னடா சொல்ற,
5: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
6: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
5: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
7: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு
7: மண்ணா. மண்ணா
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
7: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி?
7: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: வீட்டையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8:02 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. கலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். பயிற்சி வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். கலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுலா மீது அவர்கள்.

காலை 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் ரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் ஆய்வாளர். சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே விட்டிலிகோ அல்ல. விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. காலை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

ஒன்று இரண்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. மதியம் 2:15 காலத்தை வென்ற காணங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர். புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோபியா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4 கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே.

மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 7:58 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டின் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு சேர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். எட்டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 தேன் சிந்திதே வானம்.

11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுச்சேரி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00

58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சேவை செய்தி. புதுச்சேரி சண்முகாபுரம் நெசவாளர் குடியிருப்பு ரவுண்ட் கோட்ரஸ் அருள்மிகு வலம்புரி விநாயகர் சமேத அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய புனராவதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்வில் இன்று மாலை 5 மணிக்கு மேல் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், யாகசாலை பிரவேசம் முதல் கால ஆரம்பம். இரவு 9 மணிக்கு மேல் முதல் கால ஹோமத்தின் பூர்ணஹீதி தீபாராதனை நடைபெறும்.

1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். காலை 9 மணிக்கு அரங்கிசை யு ஜெய விக்னேஸ்வர் அவர்கள் மேண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. சென்னை காலை 10:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். காலை 11:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேயர் நிகழ்ச்சி. தலைப்பு சூழலை காக்க உறுதியேற்போம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். பன்னிரண்டு மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இனிப்புக்கார பலகாரங்கள் தயாரிப்பு விற்பனை செய்யும் கடலூர் புதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் இணையதளம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் போல பேசுவதில்லை என்றாலும் அவை வெளிப்படுத்தும் மொழிகளுக்குள் புரிதல் நிகழ்கிறது. மனிதரின் மொழிகளில் பல வகை உண்டு. இருவர் இருவேறு மொழிகளில் உரையாடும் போது அவர்களுக்குள் தவறான புரிதல் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு மொழியை நன்றாக அறிந்த இருவர் உரையாடும் போதும் தவறான புரிதல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அறிவு, அனுபவம், ஆர்வம், தேடல் என பல்வேறு பண்புகளால் புரிதல் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. சொல்லாமலேயே புரிந்து கொள்வோர் உண்டு, சொல்லியும் புரியாதவர்கள் உண்டு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும்போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என

0: அன்புடையவர்களின் கண்களே பேசிக்கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். குரு தரிசனத்தில் பாரதியார் பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றார். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை விட நமக்குள் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சு நிற்க வேண்டும், கேள்விகள் நிற்க வேண்டும், மௌனம் வர வேண்டும். மௌனம் ஞான வரம்பு என்றார் ஔவையார். மௌனம் ஞானத்தின் எல்லை. கருத்து வேறுபட்டு சண்டையிடுவோர் சத்தமாக பேசுவதன் காரணம் இருவரும் ஒருவர் பேசும் வார்த்தைகளை இன்னொருவர் கேட்பதில்லை, தம் கருத்தை முன்னிலைப்படுத்தவே விரும்புகின்றனர். புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள் அடுத்தவர் பார்க்கும் பார்வையின் பொருள் என்ன என்று உணர விரும்பாதவர்களுக்குள் புரிதல் நிகழ வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அன்பானவர்கள் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அன்பில்லாதவர்கள் சரியாக பேசினாலும் குறைகாணவே முயல்கிறது. அன்பின் மொழி அறிந்தவர்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் சக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் நாம் அந்த வார்த்தைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறுகிறோம். தவறான புரிதல் என்பது உறவுகளை, நட்பை, பணிச்சூழலை சிக்கலாக்குகிறது. சொற்களை தவறில்லாமல் சரியான பொருள் அறியும் ஆற்றல் படைத்தவர் முன் பேசும்போது நல்லறிஞரின் கல்வித்திறம் அனைவருக்கும் விளங்கும். அதே நேரம் அறிவார்ந்த அவையில் பேசுவோர் அறிவில்லாதவர்கள் முன் பேசாமை நன்று, அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். தெரிந்ததை புரியுமாறு கூறி தெரியாததை கேட்டு அறிக என உரைத்த திருவள்ளுவர், தான் அறிந்ததே சரி என எண்ணுபவரிடம் பேசுவதால் பயனில்லை என்றார். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இரு மடங்காக புரிந்து கொள்வது மனித இயல்பு. தவறான புரிதல்களும் அவசர முடிவுகளுமே மனித உறவுகளுக்கிடையே பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. ஆனால் ஆழமான புரிதல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும். மனித மனங்களையும் உலகின் இயல்பையும் ஆராய்ந்து தெளிவு பெறுவதே உண்மையான அறிவு. பிறரை புரிந்து கொள்வது நமக்கு நிதானத்தையும், நம்மை நாமே புரிந்து கொள்வது நமக்கு தளராத நம்பிக்கையும் தருகிறது. சுய புரிதல் கொண்ட மனிதன் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை, அதை தன் வளர்ச்சி படியாகவே மாற்றிக்கொள்கிறான். ஒவ்வொருவரும் தாம் சொல்வதுதான் சரி என்று நம்புகிறோம். நம்மை போலவே அடுத்தவருக்கும் சிந்தனை இருக்கிறது, அவரின் பார்வை கூட சரியானதாக இருக்கலாம் என்பதை ஏற்க மறுக்கிறோம். புரிதல் என்னும் திறன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது, போதி மரத்தால் அல்ல. புரிதல் என்பது வெளிப்புற சூழலால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அது அகத்தின் முதிர்ச்சியாலும் சுய தேடலினாலும் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளே மனிதர்களுக்கிடையே பெரும் சுவர்களை எழுப்புகின்றன. புரிந்து கொள்ளப்பட்ட மௌனங்களே பாலங்களை அமைக்கின்றன. கல்வி நிலையங்களில் ஆசிரியர் சொல்வதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்வதில்லை, அதனால்தான் மதிப்பெண்கள் வேறுபடுகின்றன. ஆசிரியர் பேசும் சொற்களின் மதிப்பை புரிந்து கொண்ட மாணவர்கள் எங்கோ பெரிய உயரங்களை அடைகின்றனர். புரியாத, புரிந்து கொள்ள முயற்சிக்காத மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். கல்வி நிலையங்களைப் போன்றே அன்றாட வாழ்விலும் சக மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை மட்டுமின்றி அவர்களின் உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் போது உறவுகள் மேம்படுகின்றன. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, அது நம் சிந்தனையையே பிரதிபலிக்கிறது. உரையாடலில் உண்மையான புரிதல் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் இல்லை, முழுமையான அமைதியோடு கவனிப்பதிலும் அவர்களின் உடல் மொழியோடு உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதில்தான் நிறைவடைகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விடுத்து பிறரை புரிந்து கொள்ளும் அக முதிர்ச்சியை பெறுவதே மனித வாழ்வை இனிமையாக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் காலை 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனங்களை கமழ வரும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் சீர்கழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 30 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: நம்ம வச்சிருக்கிற அந்த வெள்ளரி பிஞ்ச காத்த முத்து குடுத்துட்ட
1: வீட்டுக்கு கிளம்புவோம்.
0: காத்த முத்த, ஏமா காத்த முத்த,
1: நாய வீட்டு காவல விட்டுட்டு இவரு எங்க போயிட்டாரு?
0: கேட் எல்லாம் திறந்துக்குது, கதவு தட்டி பாப்போம். காத்த முத்த, ஏமா காத்த முத்த, என்ன இது கதவு தட்டி எனக்கு திறக்கல? சரி கொள்ளையில எப்படியும் அங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி கொள்ளைக்கு போய் பாப்போம்.
2: மேல
0: அகலமா இருக்குது, கீழே குறுகி போயிருக்குது.
2: கருத்தமுத்த, காலையிலே முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த பாத்திரத்து உள்ளார என்ன வச்சிருக்கேன்னு கொஞ்சம் எட்டி பாரு.
0: என்ன வச்சிருக்க காத்தமுத்த? என்ன வெறி முட்டை, கோழி அவங்காத்துதா என்ன? இல்ல வீட்டுக்கு தெரியாம முட்டை கட்ட அடி வச்சுக்கிறியா?
2: கருத்தமுத்த, முட்டை ரசம் தயாரிக்க போறேன்.
0: முட்டை ரசமா?
2: ஆமாப்பா.
0: என்னப்பா இது?
2: பயிர் வளர்ச்சி ஊக்கிக்கு இந்த முட்டை ரசம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ப்பா.
0: என்னப்பா இது நீ புதுசு புதுசா சொல்ற? சரி சரி சரி, இப்படி உக்கார, அந்த முட்டை ரசத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லு.
2: கருத்தமுத்து, மேல அகலமா கீழே கொஞ்சம் குறுகலா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும்.
0: ஓ சரி.
2: முட்டைகளை இப்ப அடுக்கி வைக்கணும். அதுல ஒரு பத்து முட்டை எடுத்துக்க.
0: சரி.
2: முட்டையோடைய கூறு பகுதி கீழே இருக்கணும்.
0: சரி.
2: கொஞ்சம் அகலமான பகுதி மேல இருக்கணும். அந்த மாதிரி முட்டைகளை கொஞ்சம் நெருக்கமா நம்ம அடுக்கி வச்சுட்டு அந்த முட்டை மேல எலுமிச்சம் பழம் இருக்குல்ல, அத புழிஞ்சு அந்த முட்டையெல்லாம் முழுகிற அளவுக்கு நாம வைக்கணும்.
0: ஓஹோ
2: புரியுதா? அதுக்கு எவ்வளவு எலுமிச்சம்பழம் தேவைப்படும்னா ஒரு பத்து முட்டைக்கு ஒரு 20 எலுமிச்சம்பழம் கூட தேவைப்படும்.
0: ஓஹோ சரி.
2: அப்ப எலுமிச்சம்பழ சாறுக்குள்ளார இப்ப முட்டை இருக்கு. இந்த மிச்சம் மீதி அந்த எலுமிச்ச வந்து தோலுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மேலாப்புலயே போட்டு இந்த பாத்திரத்தை நல்லா மூடி டைட்டா வைக்கணும்.
0: ஓஹோ
2: காத்து கூட போக கூடாது.
0: சரி.
2: இந்த மாதிரி ஒரு பத்து நாள் அப்படியே வச்சிடணும்பா. பத்து நாள் கழிச்சு இத திறந்து பார்த்தோம்னா இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அது பழைய மாதிரி ரொம்ப கடினமா இல்லாம அப்படியே குள குள குளன்னு ஆயிடும்பா.
0: ஓஹோ
2: ஆமாப்பா.
0: ஏன்
2: முட்டையை எடுத்தோம்னா இந்த எலுமிச்ச சாறுல கடந்ததுனால அந்த முட்டை வந்து குளக்குமலுக்கு குளக்குமலுக்குன்னு ஆயிடும் அப்படியே. ஆனா அந்த முட்டையை நம்ம என்ன செய்யணும், அப்படியே வச்சிருந்து
0: இப்ப
2: அந்த முட்டையை எடுத்து அப்படியே கையால நல்லா பிசைஞ்சோம்னா
0: சரி
2: அப்படியே கூடாயி அதுல அப்படியே ஊத்திரும்பா. ஏற்கனவே எலுமிச்சை சாறு இருந்ததுல,
0: ஆமா
2: அந்த பாத்திரத்துல இத போட்டு
0: சரி
2: ஒரு கால் கிலோ வெல்லம் அதோட கலந்து மீண்டும் அந்த பிளாஸ்டிக் அந்த டப்பாவை நல்லா மூடி ஒரு 20 நாள் வச்சிருக்கணும்பா. இப்ப அதுல இருந்து வாயுக்கள் வெளியேற துடிக்கும்.
0: நாத்தம் அடிக்காது காத்தமுத?
2: நாத்தம் எல்லாம் அடிக்காதப்ப நல்லா வாடையா இருக்கும்.
0: ஓஹோ
2: இப்ப அந்த வாயுக்கள் வெளியேறதுக்கு ஒரு சின்ன தொலை போட்டு விட்டுருணும். போட்டு விட்டோம்னா அந்த வாயுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிடும். 20 நாளைக்கு பின்னாடி நாம திறந்து பார்த்தோம்னா அருமையான முட்டை ரசம் அதுல தயாரா இருக்கும்பா.
0: ஓஹோ காத்தமுத, நான் பூண்டு ரசம், வெங்காய ரசம், வெந்தய ரசம், கொத்தமல்லி ரசம், இது போல ரசத்தை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தான்பா இந்த முட்டை ரசம்னு சொல்ற, எனக்கு புதுமையா இருக்குது பாணி.
2: எப்பா இது பயிரோடைய வளர்ச்சிய ஊக்குவிக்க கூடியதுப்பா. அதனால இந்த முட்டை ரசத்தை நாம சாகுபடி செய்யக்கூடிய எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம்பா.
0: ஓஹோ காத்தமுத்த, இந்த முட்டை ரசத்தை பயிர்களுக்கு எவ்வளவு பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
2: கருத்தமுத்து, இப்ப முட்டை ரசம் தயாரானது வரைக்கும் நீ பாத்துட்ட.
0: ஆமா.
2: அதுக்கு பிறகு அந்த முட்டை ரசத்தை நம்ம எடுத்து வடிகட்டும். ஏன்னா அதுல வந்து அந்த முட்டையோடைய தோல் இருக்கும், அப்புறம் வந்து எலுமிச்ச தோல், அப்புறம் எலுமிச்ச வித கசடு எல்லாம் இருக்கு இல்லையா?
0: ஆமா.
2: அதெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு 10 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி இந்த முட்டை ரசம் இப்படி கலந்து நம்ம ஸ்ப்ரேயர்ல வச்சு நம்ம செடிகள் மேல அடிச்சோம்னா
0: சரி
2: அந்த செடிகளுக்கு நல்ல ஒரு குளுமை கிடைச்சு

0: நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும், மகசூல் அதிகமாகும், வளர்ச்சி ஊக்கியா இது பயன்படும்பா.
1: அடேப்பா,
0: மிச்சம் மீதி இருக்கிற அந்த முட்டை ரசத்தை பாட்டில் போட்டு அடைச்சி வச்சு 3 மாசம் வரைக்கும் நாம தொடர்ந்து பயன்படுத்தலாம்ப்பா. நல்ல வளர்ச்சி ஊக்கின்னு சொன்னேன், பூ நல்லா பூக்கும், காய் நல்லா காய்க்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். அருமையான ஒரு இயற்கையான ஒரு வளர்ச்சி ஊக்கிப்பா இந்த முட்டை ரசங்கிறது.
1: ஓஹோ, முட்டை ரசத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு.
0: ஆமாம்ப்பா, அதனாலதான் தயார் பண்ணிட்டே இருக்கிறேன். உனக்கு சேர்த்து நானே தயார் பண்ணிடுறேன்ப்பா.
1: சரி காதமுத்தா,
0: ஒரு வயலுக்கு நீ நம்மளதையே பயன்படுத்திக்க.
1: காதமுத்தா, நீ இந்த முட்டை ரசத்தை தயாரிச்சியா என் கொள்ளைக்கும் பயிரிடுற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்புறமேட்ட.
0: சரிப்பா, எப்படியும் இன்னும் 1 மாசத்துக்கு மேல ஆகும், உனக்கு நான் தயார் பண்ணி கொடுக்கறேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: உனக்கு இல்லாமலாப்பா.
1: காதமுத்தா, ஒரே வெயிலா இருக்குதா, இந்த வெள்ளரி பிஞ்ச சாப்பிடுப்பா. என் கொள்ளையில தான் பறிச்சுன்னு வந்தேன், உடம்பு குளிர்ச்சியா இருக்கான்.
0: குடுப்பா குடுப்பா கத்தமுத்த. வெள்ளரிக்காய் நல்ல நார் சத்து உடையதுப்பா, மலச்சிக்கலை தடுக்கும். வெள்ளரிக்காயில மெக்னீசியம், பொட்டாசியம் இது போன்ற சத்துக்கெல்லாம் நிறைய இருக்குப்பா. ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல சில பேர், அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் நல்ல விதத்துல உதவுதுப்பா. ஆமாம்ப்பா, பல விதத்துல நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது இந்த வெள்ளரிக்காய், குளிர்ச்சியை தரக்கூடியதுப்பா. இந்த வெய்ய நேரத்துல நீ கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: காதமுத்தா, இந்த வெள்ளரிக்காயில இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதா?
0: அப்பா, இயற்கை வந்து எந்தெந்த நேரத்துல எது வேணும் அப்படிங்கறத அது புரிஞ்சு வச்சுட்டு தான்ப்பா நமக்கு அதை கொடுக்குது. வெய்ய காலம்னா வெள்ளரிக்காய் கிடைக்குது, மாம்பழம் கிடைக்குது, பலாப்பழம் கிடைக்குது, அது அதுக்கு ஒரு ஒரு குணம் இருக்குதுப்பா.
1: சரி காதமுத்தா, அப்ப நான் கிளம்பட்டுமா?
0: சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வா.
1: சரி சரி,
0: இந்த முட்டை ரசத்தை தயாரிச்சு வச்சுட்டு அப்புறம் நானும் வரேன்ப்பா.
1: சரி சரி சரி, அப்படியே 2-3 முட்டை போட்டு பக்கத்துல பச்சை மிளகாய் விளையுது, அப்படியே ஒரு ஆம்லெட் போட்டு அப்படியே சாப்பிடுப்பா.
0: எப்பா, அது வீட்டுல வச்சுக்கலாம்ப்பா, இது காட்டுல நம்ம முட்டை ரசம் தயார் பண்றோம்.
1: சரி சரி,
0: இப்ப போய் அந்த சிந்தனை வரலாமா?
1: ஆமா ஆமா ஆமா, சரிப்பா நான் கிளம்புறேன்.
0: போயிட்டு வாப்பா.
1: சரி சரி, நம்ம செல்லு ஆன் பண்ணி நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல புதுச்சேரி வானொலியில பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம்.

0: இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று

0: கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சுமணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன் ராஜா கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்கள்

சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும், துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024 வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது.

0: மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிஃப்டுகள். ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேர்கள் கேட்க இருப்பது.
5: இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை.
4: வழங்குபவர்
5: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
6: உலகில் அதிக பல்லுயிர் வளம் கொண்ட 17 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். பூமியின் மொத்த பல்லுயிர் சிற்றினங்களில் சுமார் 7 முதல் 8% இங்கு உள்ளது. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட 100,000 மேற்பட்ட விலங்கினங்கள் உள்ளன. சுமார் 48,000 தாவர இனங்கள், அவற்றில் 17,000 வகையான பூக்கும் தாவரங்களும் உள்ளன. காடுகள், சதுப்பு நிலங்கள், கடற்கரை பகுதிகள் மற்றும் விவசாய நிலப்பரப்புகள் ஆகியவை முக்கியமான உயிர்ச்சூழல்களாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வேறு எங்கும் காணப்படாத தனித்துவமான உயிரினங்களுக்கு, அதாவது உள்ளூர் சிற்றினங்களுக்கு பெயர் பெற்றது. இது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது. இமயமலை அதிக உயரத்தில் உள்ள புல்வெளியையும் பனிச்சிறுத்தைகள்

0: சிவப்பு பாண்டாக்கள் வாழும் செழிப்பான வனப்பகுதிகளை உள்ளடக்கியது. இந்தோ பர்மா வடகிழக்கு மாநிலங்களை உள்ளடக்கியது. செழிப்பான ஈரப்பதமான காடுகளையும் ஊர்வன மற்றும் இரு வாழ்விகளின் அதிக பன்முகத்தன்மையும் கொண்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் உள்ளுயிர் பல்லுயிர் பெருக்கத்தில் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் கடலோர சூழல் அமைப்புகள், ஈரநிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன குளங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், மருத்துவ தாவரங்கள், கடல்சார் பல்லுயிர் பெருக்கம் ஆகியவை அடங்கும். புதுச்சேரியின் உள்ளூர் பல்லுயிர் பெருக்கமானது வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகள், கடலோர சதுப்பு நிலங்கள் மற்றும் செழுமையான ஈரநிலங்கள் போன்ற தனித்துவமான சூழல் அமைப்புகளை கொண்டுள்ளது. ஒசுறு ஏரி, பறவைகள் சரணாலயம், முகத்துவார காயல்கள் மற்றும் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு ஆதரவளிக்கும் புனித தோப்புகள் ஆகியவை முக்கிய சூழலியல் மண்டலங்களாகும். வெப்பமண்டல வறண்ட பசுமை மாறா காடுகளில் வேம்பு, புலி, ஆலமரம் போன்ற சிறப்பு வாய்ந்த கொடிகள் மற்றும் மூலிகைகள் போன்ற இனங்களை கொண்ட அரிதான பூர்வீக காடுகளின் எச்சங்கள் உள்ளன. மாங்க்ரோவ் காடுகளில் நல்லவாடு போன்ற ஓடைகள் மற்றும் காயல்களின் ஓரமாக உப்பை தாங்கக்கூடிய கடலோர மரங்கள் வளர்கின்றன. பொதுவான மரங்கள் மற்றும் தாவரங்களில் ஏராளமான தென்னந்தோப்புகள், மூங்கில் தோப்புகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ தாவரங்கள் அடங்கும். பறவை வாழ்க்கையை பொறுத்தவரை ரயில்கள், நீர்ப்பறவைகள் மற்றும் கூட்ஸ் உள்ளிட்ட 20,000-க்கும் மேற்பட்ட ஈரநில மற்றும் வலசை பறவைகள் ஒசுடி ஏரி மற்றும் உள்ளூர் காயல்களுக்கு அடிக்கடி வருகின்றன. நீர்வாழ் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்தவரை முகத்துவாரங்கள், மீன்கள், நண்டுகள் மற்றும் இறால்களுக்கு இனப்பெருக்க இடங்களாக செயல்படுகின்றன. இவற்றுடன் பிரைடல் ரிகர் ஃபிஷ் மற்றும் கேப்டு ஆய்ஸ்டர்ஸ், மூடிய சிற்பிகள் போன்ற கடலோர கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்கின்றன. நிலவிலங்குகளில் உடும்புகள், நரிகள், புணுகு புனைகள், கீரிகள் மற்றும் பல்வேறு பாம்புகள் போன்ற சிறிய பாலூட்டிகள் மற்றும் ஊர்வன இப்பகுதியில் வாழ்கின்றன. பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட தனித்துவமான சூழியல் ரீதியான எளிதில் பாதிப்படையக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆகும். இவை நிலப்பரப்பு, கடலோர, உள்நாட்டு நீர்நிலைகள் மற்றும் கடல்சார் பகுதிகளை உள்ளடக்கியவை. மேலும் இவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளை உள்ளடக்கிய செழுமையான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளது. அரிய மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான இடங்களின் இருப்பு, பரிணாம முக்கியத்துவம் வாய்ந்த இனங்கள், புதைபடிவ படுகைகளால் குறிப்பிடப்படும் உயிரியல் கூறுகளின் கடந்த கால மேன்மை, இறுதியாக பல்லுயிர் பெருக்கத்திற்கான இந்தியாவின் சட்ட கட்டமைப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சமூகங்களின் பங்கு, உயிரியல் பன்முக தன்மை சட்டம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வது முக்கியமானதாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை. வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள். பாண்டியராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20th ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேர்விதி, புதுச்சேரி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். பாதுகாப்பு படைகள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில்துறையினருக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலமாகவே பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை எட்ட முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பிற்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்த விமர்ஷ் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். யமுனா நதிக்கு புத்துயிரூட்டும் வகையிலான கிஷா பல்நோக்கு அணை திட்டத்தின் அமலாக்கம் குறித்து உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லி உள்ளிட்ட முதலமைச்சர்கள் நேற்று புதுடெல்லியில் உடன்பாடு ஒன்றில் கையெழுத்திட்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை வலுவாகவே திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்னையில் விழா ஒன்றில் உரையாற்றுகையில் கூறினாா். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் நேற்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. ஒதியஞ்சாலை சந்திப்பில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகு என்கிற அழகானந்தம் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அஇஅதிமுக, திமுக, மதிமுக மற்றும் திராவிடர் கழக நிர்வாகிகளும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமடுக்கு திருவிழா 17

0: ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 7:40 அம்மன் சுவாமி தங்க விமானங்கள் ராஜகோபுரங்களுக்கும், காலை 7:55 அம்மன் சன்னதிக்கும், நாளை காலை 8:10 சுவாமி சன்னதிக்கும் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு நாளை செப்டம்பர் 17 முதல் 20 வரை கட்டண தரிசனம் கிடையாது என ஆணையர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8:00.
1: புதுமை புதுமை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: 11 தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்களின் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: பண்டை தமிழர் குடும்ப வாழ்வு பற்றி மிகவும் உயர்ந்த கொள்கைகளை கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அறம் என்பது வாழ்வின் ஒரு பகுதி என்று. வாழ்வு முற்றுமே அறமாகும். அதனால் ஆணும் பெண்ணும் கூடி வாழும் வாழ்வை இல்லறம் என்றனர். துறவுக்கு மதிப்பளித்தனர் எனினும் மனந்து கொள்ளாமல் தனித்து வாழும் துறவுக்கு மதிப்பு அளிக்கவில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் அறநெறிப்படி இல்வாழ்வை நடத்தினால் துறவரவே தேவையில்லை என்கிறார். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனும் குறளில் கணவன் மனைவியிடையே அன்பும் பிறருக்கு உதவும் அறமும் இருக்க வேண்டும் என்கிறார். இல்வாழ்வின் பண்பும் பயனும் இதுவே ஆகும். திருமண வாழ்க்கை. தமிழ் சமூகம் முன்னேறாத காலத்தில் எத்தகைய திருமணச் சடங்குகளும் இருந்திருக்க முடியாது. அப்பொழுது வயது வந்த ஆணும் பெண்ணும் கூடி குடும்பம் நடத்தியிருக்க வேண்டும். சமூகம் ஒழுங்குற்று தொழில் அடிப்படையில் குலப்பிரிவுகள் தோன்றிய பின்னர் சில வரையறைகள் மேற்கொள்ள பெற்றன. இத்தகைய நிலையைத்தான் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப எனும் கூற்றினால் அறியலாம். காதலில் ஈடுபட்டவர்கள் பின்னர் அதனை இல்லை என்று மறுத்தபோது சான்றோர்கள் முன்னிலையில் செய்யும் திருமணச் சடங்கு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டன. இன்னும் பண்டைய திருமண முறையில் வேள்விச் சடங்குகளும் இன்றைய ஆடம்பர நிகழ்வுகளும் அறவே கிடையாது. வீட்டின் முன்னர் பந்தலிட்டு புது மணல் பரப்பி மாலைகளை தொங்க விட்டனர். உழுந்தோடு சேர்த்து செய்யப்பட்ட பெரும் சோற்றை வருவோர்க்கு வழங்கினர். வீட்டில் விளக்கேற்றி புதிய மண்குடத்தில் நீர் நிரப்பி தலையில் சுமந்து வந்த முதிய பெண்கள் மணமகளை அழைத்து வந்தனர். புதல்வர்களை பெற்ற நல்ல மகளிர் நால்வர் கூடி மணப்பெண்ணை நீராட்டினர். நெல்லும் மலரும் மணமக்கள் தலையில் தூவி கற்பு வழுவாமல் கணவன் செயல்களில் உதவியாயிருந்து பெற்றோர்கள் விரும்பும் பண்புடையவளாக வாழ்வாயாக என வாழ்த்தினர். பின்னர் ஆரவாரத்துடன் வீட்டில் நுழைந்து பெருமைமிக்க இல்லக்கிழத்தி ஆகுக என கூறி மணமகனிடத்தில் மணமகளை கொடுத்தனர். இதனை உச்சி குடத்தர் புத்தகல் மண்டையர் பொதுசை கம்பலை முதுசை பெண்டி முன்னவும் பின்னவும் முறைமுறை தரத்தர புதல்வர் பயந்த திதலை அவ்வயிற்று வாலிரை மகளிர் நால்வர் கூடி கற்பனில் வழா நற்பல உதவி பெற்றோர் பெற்கும் பிணையை ஆகுக நீரொடு சொறிந்த ஈரிதழ் அலறி பல்லிரும் கதிப்பின் நெல்லுடு தயங்க வதுவை நன்மணம் கழிந்த பின்றை என்கிறார். இவ்விருவரும் கூடி வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் சங்ககால திருமணமாகிய பல்லிரும் கதிப்பின் நெல்லுடு தயங்க வதுவை நன்மணம் கழிந்த பின்றை அவ்விருவரும் கூடி வாழ்கின்றனர். இப்பாடலின் வழி சங்ககால திருமணங்களில் நெருப்போ புரோகிதரோ இல்லை என்பதும் கொடுப்பதற்குரியோராய் இருந்தவர்கள் வாழ்வரசிகளே என்பதும் தெரிய வருகிறது. சுற்றம் ஓம்பல். தமிழர்கள் தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு சம்பாத்தியம் என வாழாமல் தன் சுற்றத்தினரையும் பாதுகாத்து வாழ்ந்தனர். வறுமையில் உழலும் காலத்திலும் உறவுகளை அரவணைக்கும் போக்கு அவர்களிடத்தில் இருந்தது என்பதை சிறுவனாற்றுப்படை பாடல் அடிகளால் அறியலாம். திண்டிவனம் பகுதியில் உள்ள கிடங்கள் எனும் பகுதியை ஆண்ட நல்லியக்கோடம் எனும் வள்ளலை காணும் முன் தனக்குற்ற வறுமை நிலையை கூறுகிறான் பாணன் ஒருவன். பசி பொறுக்க முடியாத துயரத்தோடு உணவின்றி படுத்திருக்கிறது குட்டிகளை என்ற தாய் நாய். திறக்காத கண்களையும் வளைந்த காதுகளையும் உடைய குட்டிகள் தாயிடம் பாலுண்ண தலைப்படுகின்றன. பசியினால் பால் சுரக்காத முளைக்காம்புகளை குட்டிகள் கவர்ந்திருக்க வலி மிகுதியால் தான் படுத்திருக்கும் அடுக்களையிலிருந்து குறைக்கிறது அந்நாய். கூரையின் கைமரம் தளர்ந்து விழும் பழைய சுவரில் கரையான் அரித்த பொழுதியில் காளான் பூத்து கிடக்கும். உணவு இன்மையால் மெலிந்த இடையையும் வளையல் அணிந்த கையையும் உடைய பாணனின் மனைவி குப்பையில் வளர்ந்த வேளைக்கீரையை தன் கூரிய நகங்களால் கிள்ளி கொணர்கிறாள். அக்கீரையில் இடுவதற்கு உப்பும் இன்றி வேக வைத்து காண்பவர்கள் படித்து பேசுவார்கள் என நாணி கதவடைத்து விட்டு தம் பெரிய சுற்றத்தார் கூட்டத்துடன்

ஒன்றாக அமர்ந்து உண்ணும் வறுமையிலும் செம்மாந்த நிலையை காட்டுகிறது இக்காட்சி. திறவா கண்ண சாய்சிவி குருளை கரவா பால்முலை கவர்தல் நோனாது புனிற்று நாய் குறைக்கும் புள்ளின் நட்டில் காழ்சோர் முதுசுவர் கணச்சிதல் அரித்த பூழி பூத்த புழல் காலாம்பி ஒல்கு பசி உழந்த ஒடுங்கு நுண்மருங்குள் வளைக்கை கனைமகள் வள்ளுகிர் குறைத்த குப்பை வேளை உப்பிலி வெந்ததை மடவோர் காட்சி நாணி கடையடைத்து இரும்பீர் ஒக்களோடு ஒருங்குடன் மெசையும் என்பதே அது. இவ்வாறான அழிபசி வருத்தம் தீர கடையேழு வள்ளல்களுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் கொடைத்தன்மை அழியாமல் காத்த பெருமகன் நல்லியக்கோடனின் கொடை சிறப்பால் பாணர்களின் வறுமை முற்றிலும் நீங்கியது. விருந்தோம்பல் தமிழர்கள் தம் வாழ்வில் பெரிதும் போற்றிய பேரறம் விருந்தோம்பலாகும். தொல்காப்பியர் பெண்ணுக்கான தலை சிறந்த பண்புகளை கூறுகையில் விருந்தோம்பல் பண்பையும் சேர்த்தே கூறுகிறார். கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியல் பொறையும் நிறையும் வல்லிதின் விருந்து புறத்தலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் மன்ன கிழவோல் மாண்பே எனும் இந்நூற்பாவில் வீட்டிற்கு புதிதாக வரும் விருந்தினர்களை இன்முகத்தோடு சிறந்த முறையில் உபசரித்தல், உற்றார் உறவினர்களை அரவணைத்து ஆதரித்தல் போன்றவை இல்லறத்தில் வாழும் பெண்களின் முதன்மையான பணிகளாகும் என வரையறுத்துள்ளது தொல்காப்பியம். வினை முடித்து மீளும் தலைவன் தன் மனைவியின் இனிய பண்புகளை நினைத்து பார்க்கிறான். வரக்கூடாத நேரத்தில் விருந்தினர் வரினும் முகம் கோணாது வரவேற்று உபசரித்து போற்றும் அவளின் இனிய பண்பே நினைவில் மீதுறுகிறது. அதை தன் தேர்ப்பாகனிடம் கூறிக்கொண்டே மீள்கிறான். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் அத்தகைய இனிய குணமுடையவளை பார்க்க என் மனம் வேங்குகிறது. எனவே தேரை இன்னும் விரைவாக செலுத்துவாயாக என பாகனிடம் வேண்டுகிறான். கணவனும் மனைவியும் ஊடல் கொண்டிருக்கையில் விருந்தினர்கள் அவர்களின் ஊடலை தீர்க்கும் வாயில்களாகவும் விளங்கினர். தன் மனைவி கொண்டிருக்கும் ஊடலை தீர்ப்பதற்கு யாரேனும் விருந்தினர்கள் வரமாட்டார்களா என ஏங்குகிற தலைவன். கொழுங்குறை பெய்த செழும் செவி பேதை சிறுதாள் சரித்த மெல்விரல் செப்ப வாழை ஈர்ந்தடி வல்லிதின் வகையை புகையுண்டு அமர்த்த கண்ணள் தகைபெற பிறைநதல் பொறித்த சிறுநுண் பல்வியர் அம்துயில் தலையில் தொடையினல் நப்புலந்து அட்டிலோலே அம்மா அறிவை எமக்கே வருகதில் விருந்தே என்கிறான். வீட்டின் ஒவ்வொரு தூணிலும் வளைந்த கொம்புகளுடைய எருமைகள் கட்டப்பட்டுள்ள வளமையான வீடு, அவ்வீட்டின் சமையலறையிலே காதிலே குழையணிந்த செவ்வி அறிவையுடைய தலைவி மோதிரமணிந்த மெல்லி இவர்கள் சிவந்து போகுமாறு வாழை மீனை நறுக்கிச் சமைக்கிறாள். அடுப்பு புகையால் கண்ணில் நீர் வழிய பிறை போன்ற நெற்றியில் வியர்வை தொழிற்க வாடும் அவள் தன் ஆடை முந்தானையால் நெற்றி வியர்வையை ஒற்றி எடுக்கிறாள். அக்காட்சியை கண்ணுறும் தலைவன் இந்த மாமை நிறுத்த அழகியை புன்னகை பூத்த முகத்தோடு காண்பதற்கும் தங்களுக்கு இடையிலான உடலை தீர்ப்பதற்கும் யாராவது விருந்தினர்கள் வரவேண்டும் என விளைகிறான். செல்வச் செழிப்பான குடும்பங்களில் மட்டும்தான் இவ்விருந்தும்பல் பண்பு இருக்குமா என்றால் வறிய நிலையில் உள்ளவர்களிடமும் இப்பண்பு கூடுதலாக மெளிர்வதை காட்டுவதாக வரகும் தினையும் உள்ளவையெல்லாம் இரவல் மாக்கள் உணக்கொள தீர்ந்தன குறித்து மாறு எதிர்ப்பை பெறாமையின் குரல் உணங்கு விதைத்தனை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பண்டன்றோ இழல் எனும் புறநானூற்று பாடல் அமைகிறது. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள தலைவி வீட்டிலிருந்த திணை வரகு போன்ற தானியங்களை எல்லாம் இரவலருக்கு வழங்கிவிட்டாள். ஏற்கனவே அண்டை வீட்டாரிடம் கடன் வாங்கியிருந்தபடியால் குறி எதிர்ப்பையாக எதனையும் பெற வாய்ப்பில்லை. இந்நிலையிலும் வரும் விருந்தினர்களை உண்பிக்காமல் அனுப்பும் பழக்கமின்மையால் விதைக்காக வைத்திருந்த திணையையும் உரலில் இட்டு குற்றி உணவிட்டுத்தான் அனுப்புவாள் என அவளின் விருந்தோம்பல் பண்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது. கற்பின் கனலி கண்ணகி தன் கணவனான கோவலனை பிரிந்தபோது தன்னால் செய்ய முடியாது இழந்தவற்றை கூறுகையில் அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை என்கிறாள். தன் சொந்த பிரிவு துயரத்திற்காகவும் தான் இழந்த இளமை இன்பங்களுக்காகவும் வருந்தாமல் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக தான் செய்ய வேண்டிய நான்கு முக்கிய இல்லற கடமைகளை செய்ய முடியாது போனதே அவளின் ஆகப்பெரும் கவலையாக இருந்தது. சான்றோர்களுக்கும் ஏழைகளுக்குமான தான தர்மங்களை செய்ய இயலாமை, ஒழுக்கத்தில் சிறந்த பெரியோர்களை போற்றி பாதுகாக்க முடியாமை, பற்றற்ற துறவிகளுக்கு பணிவிடை செய்ய முடியாமை, பழந்தமிழர் மரபுப்படி வீட்டிற்கு வரும் விருந்தினரை இன்முகத்தோடு உபசரித்து உணவளிக்க வாய்க்காமை போன்ற உன்னத கடமைகளை செய்யவியலாது போனமைக்காகவே பெரிதும் அவள் வருந்துகிறாள். பெரிய புராணத்தில் இளையான்குடி மாறனார் தன் மனைவியின் துணையோடு மழை இரவில் வந்த விருந்தினரை வளமையில்லாத காலத்திலும் புறந்த காட்சியை சேக்கிழார் வியக்கும் வண்ணம் காட்டுகிறார். அசுகவனத்தில் இருக்கும் சீதை
விருந்தினர் வந்தால் ராமன் என் செய்வான் என

0: வருந்துவதை கம்பர் அருந்தும் மெல்லடுகு ஆறிட அருந்தும் என அழுங்கும் விருந்து கண்டபோது என்னுருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் என்கிறார். காட்டில் ராமன் உண்பதற்கு காய்கறிகள் கீரை போன்றவற்றை சமைத்து தருவதற்கு யார் உள்ளார்கள் என வருந்துவதோடு தமிழர்களின் மிக உயரிய பண்பான விருந்தோம்பலை சீதை சிறையில் கூட மறவாமல் நினைத்து பார்ப்பதை அறிய முடிகிறது. இந்திரராம் உலகத்து அமிர்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாமல் விருந்தினர்களோடு பகுத்து உண்டனர். முகமலர்ந்து விருந்தினரை போற்றுபவனுடைய இல்லத்தில் செல்வமாகிய திருமகள் மன மகிழ்ச்சியுடன் உறைவாள் என நம்பினர். செல்வத்தின் பயன். இந்த உலகத்தை தமக்கே உரிமையாக கொண்டு ஆட்சி புரியும் ஒப்பற்ற அரசர்க்கும் இரவும் பகலும் உறங்காமல் உணவுக்காக வெடித்திருந்து விலங்குகளை வேட்டையாடும் வேடர்க்கும் அடிப்படை தேவைகள் ஒன்றுதான். உண்பதற்கு ஓரளவு உணவு, இடையிலும் மேலும் உடுத்துவதற்கு இரண்டு ஆடைகள், மற்ற நுகர்ச்சிகள் யாவும் ஒரு தன்மையானவையே. எனவே செல்வம் பெற்றதன் பயன் ஈதல் ஒன்றே. பிறருக்கு எதையும் கொடுக்காமல் நாமே அனுபவிக்க வேண்டும் என எண்ணினால் நம்மை விட்டு பலவும் தப்பிப்போய்விடும் என்கிறார் நக்கீரர். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிகழ்ச்சிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே. பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே எனும் இப்பாடலின் வழி வாழ்வின் உண்மையான இன்பம் என்பது மற்றவர்களுக்கு ஈர்த்துவக்கும் இன்பமே என்கிறார். கல்வியின் மேன்மை. கல்வி மட்டுமே பிறப்பால் வரும் உயர்வு தாழ்வுகளை நீக்கும் ஆயுதம் என்றுணர்ந்து ஒரு நாட்டை ஆளும் மன்னனே கல்வியின் மேன்மையை பாடிய பாடல் நம் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கற்கிற காலத்தில் எத்தகைய இன்னல்கள் இருந்தாலும் ஆசிரியர் மீது கோபம் கொள்ளாமலும் சோர்வடையாமலும் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தும் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்பதை உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றி. பிறப்போர் அன்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்கிறார். ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருப்பினும் கல்வி கற்றவனிடமே மிகுந்த அன்பு செலுத்துவாள். வயதில் மூத்தவனை விடுத்து அறிவுடையோன் வழியில்தான் அரசாட்சியும் நடைபெறும். பிறப்பால் சமூகத்தில் நிலவும் உயர்வு தாழ்வுகளை தகர்க்கும் ஆற்றல் கல்விக்கு மட்டுமே உண்டு என்பதை வலியுறுத்துகிறது இப்பாடல். இத்தகைய இலக்கியங்களாகிய தமிழின் அமுதத்தை அருந்தி மகிழ்வோம்.
1: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை நலன்கள் உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாட

0: ஆடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் ரேஜி நகர் தொகுதிகளிலும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நியூக்யான் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 19 தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9 தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3,000 ரூபாயை 6,000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,725 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024 ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1,400 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசர கால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான

யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26 நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 5000 மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவெள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
4: இன்றைய நிகழ்ச்சியில் சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே வீட்டிலிக்கோ அல்ல என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார்
5: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
6: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நாம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சருமத்துல வெள்ளை புள்ளிகள், இது விட்லிகோ என்று சொல்லக்கூடிய வெண்கொஷ்டமா வெண்தேமலா. ஒருவருடைய முகத்திலோ கையிலோ வெள்ளை புள்ளி வந்த உடனே சில பேர் சொல்லுவாங்க அது வெண்புள்ளி நோய். ஆனா சருமத்துல தெரிகிற ஒவ்வொரு வெண்புள்ளியும் விட்லிகோ அல்லது வெண்புள்ளி நோய் அல்ல. விட்லிகோ என்பது நம்ம தோல்ல கலர் உற்பத்தி பண்ணக்கூடிய மெலனோசைட்ஸ் என்ற பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் செல்ஸ். இந்த செல்ஸ் அழிஞ்சு போவதால சருமத்தில் தெளிவான பால் போன்ற வெள்ளை நிற பேட்சஸ் உருவாகும். முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இது ஒரு தொற்று நோய் அல்ல. ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவாது, தொடுவதால் வராது, சாப்பாடு பகிர்ந்து கொள்வதால் வராது. ஆனால் நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா இந்த விட்லிகோ இருக்கிறவங்கள முற்றிலும் ஒதுக்குவாங்க. இது மிகவும் தவறான ஒரு செயல். ஏன்னா இது யாருக்குமே எந்த பாதிப்பும் பண்ணுறது கிடையாது. நாம் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம் அப்படின்னா அது கருப்பாக இருந்தாலும் நம்ம கொஞ்சிட்டு இருப்போம், வெள்ளையாக இருந்தாலும் கொஞ்சிட்டு இருப்போம். கருப்பு நாயில் வெள்ளை புள்ளி இருந்தாலும் கொஞ்சம், வெள்ளை நாயில் கருப்பு புள்ளி இருந்தாலும் கொஞ்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு மனிதனில் அவங்க ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கப்போ ஒரு வெள்ளைத்தேமல் ஏற்பட்டதுன்னா நம்ம உடனே ஒதுக்கி வச்சிடும். இது வந்து

0: வரான இது. எஸ்பெஷலி அது யாருக்கும் தோத்தாதுன்றப்போ நம்ம அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமான இன்னொரு விஷயம், இது வந்து கேன்சரா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இது கேன்சரும் கிடையாது, இது அந்த இண்டிவிஜுவலோட பர்சனல் ஹைஜீனுக்கும் குறிக்காது. ஏன்னா சில பேர் அது வந்து லெப்ரஸி கூட, தோழ்நோய் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தோழ்நோயெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்தோம், அந்த காலத்தில் அந்த கை மடங்கி அந்த மாதிரி. இது தோழ்நோய்க்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் தோழ்நோயிலையும் தேமல் வெள்ளையாக இருக்கலாம். இப்போ வந்து தோழ்நோய் குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பல வருஷமாகுது, அதனால தொழுநோயாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தோழி அவ்வளோ சீக்கிரமாக தொத்தக்கூடிய இதுவும் கிடையாது. ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பிட்ரியாசிஸ் வெரிசிகோலான்னு சொல்லுவோம். தமிழில் அழுகு தேமல் இல்லை அழுக்கு தேமல் சொல்லுவோம். நமது நெஞ்சில், முதுகில், முகத்தில் சின்ன சின்ன சின்ன வெள்ளைப்புள்ளி வரும். குளிச்சுட்டு வந்தோம்னா இல்லை வேர்த்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியும். இது ரொம்ப அரிப்பெல்லாம் இருக்காது, அதுக்கான ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். இன்னொரு வெள்ளைப்புள்ளி வியாதி வந்து பார்த்திங்கன்னா பிட்ரியாசிஸ் ஆல்பா அப்படி சொல்லுவோம். இது குழந்தைகளோட முகத்தில், எஸ்பெஷலி அவங்களுக்கு ஏதாவது மைல்டான அலர்ஜி இருந்ததுன்னா இதை மாதிரி இந்த பேல் பேச்சஸ் ஏற்படலாம். அதனால் வெண் தேமல் வந்து பலவிதமான வியாதிகளை குறிக்கலாம். இந்த வெண்புள்ளி விட்லிகோ இல்லை லெப்ரசின்றது மட்டும் நாம் நினச்சி பயந்துட்டு இருக்க வேண்டிய இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வியாதிகளுக்குமே இப்போ வந்து நல்ல மிகச்சிறந்த வைத்தியம் இருக்குது. இப்போ விட்லிகோன்னு நாம் வச்சுட்டோம்னா அதுக்கு க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், ஜெல்ஸ் இருக்குது. ஃபோட்டோ தெரப்பி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அல்ட்ராவயலட் ஏ பிஎல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த புற ஊதா கதிர் யூஸ் பண்ணி கூட நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சில மாத்திரைகள் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அது தவிர்த்து ஸ்டேபிளான விட்லிகோ இருக்குது, அதாவது விட்லிகோ பரவாமல் இருக்குது அப்படின்னா பேஷண்ட்டோட உடம்புல இருக்கிற தோலே வேறு இடத்துல இருக்க தோல் எடுத்து இந்த இடத்துல வச்சோம்னாலே கலர் திரும்ப வந்துடும். அதனால் விட்லிகோவே இருந்தாலும் நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ விட்லிகோவோட சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனை மீட்டெடுப்பது மட்டும் இல்லை, நோய் எவ்வாறு முன்னேறுகிறது அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது வந்தால் அவங்கள கேலி செய்யக்கூடாது. ஸோ ஒரு குழந்தைக்கு சருமத்தில் ஒரு வெள்ளைப்புள்ளி இருக்கலாம், ஆனால் அந்த புள்ளியை விட அதை சுற்றியுள்ள மனிதர்களின் வார்த்தைகள் தான் அந்த குழந்தையின் மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நம்ம சரும நிறம் வேறுபட்டாலும் மனிதரின் மதிப்பு வேறுபடாது. அதனால் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே விட்டிலிகோ அல்ல என்பது குறித்து விளக்கம் அளித்தார்
4: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். எல்லாரும் ஒரு கையில அப்படியே சுட சுட டீ காஃபியோட, இன்னொரு கையில போனோட, இன்னைக்கு வணக்கம் மக்களை ஷோல என்ன கேள்வி கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜே அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. சோ உங்க வெயிட்டிங் அப்படியே பிரேக் பண்ணிட்டு க்வெஸ்சன் சொல்லிடவா. இன்னைக்கு உங்களுக்கான FB கேள்வி இதுதான். சமீபத்தில் ஜப்பான் பாரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் தொடரில் அசத்தி தனது 100வது சர்வதேச பதக்கத்தை கைப்பற்றிய இந்திய நட்சத்திர

வீரர் யார்? சமீபத்தில் ஜப்பான் பாரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் தொடரில் அசத்தி தனது 100வது சர்வதேச பதக்கத்தை கைப்பற்றிய இந்திய நட்சத்திர வீரர் யார்? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உங்க பதில நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் முடிவுல யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் FM 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேர்களே, இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியில பொதுத்துறையை சேர்ந்த யூகோ வங்கியில காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. மேனேஜர் பிரிவில் AIML இன்ஜினியர் வந்து 10, சைபர் செக்யூரிட்டி 10 என மொத்தம் 20 இடங்கள் இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா BE, BTEC, MCA. இதுக்கான வயது வரம்பு 18/9/2026 படி 25-35 வரைக்கும் இருக்கணும். இதுக்கான தேர்ச்சி முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வாக தான் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல தான். விண்ணப்ப கட்டணம் ₹850, ST பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/9/2026. மேலும் விவரங்களுக்கு yuko.bank.in அப்படின்ற இணையதள முகவரியை அணுகலாம்.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 04131220015 மற்றும் 88700732. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
3: டைம் கரெக்டா 7:45. வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கான FB கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, சமீபத்தில் ஜப்பான் பாரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் தொடர்ல அசதி தனது 100வது சர்வதேச பதக்கத்தை கைப்பற்றிய இந்திய நட்சத்திர வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ இதுக்கான பதில் எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆகாஷ் வண்டி புதுச்சேரி பேஸ்புக் பக்கத்துல. உங்களுக்கான விடை யாரெல்லாம் சரியா சொன்னீங்களோ அவங்க பேர் எல்லாரையும் நிகழ்ச்சி நிறைவுல நம்ம சொல்லுவோம். சோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருக்கிறது FM 90.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. சோ உங்களுக்கான கேள்வி இதுதான் மக்களே. சமீபத்தில் ஜப்பான் பேரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் தொடரில் அசத்தி தனது 100வது சர்வதேச பதக்கத்தை கைப்பற்ற இந்திய நட்சத்திர வீரர் யார் அப்படின்றதுதான். சோ இதுக்கான பதில நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கான கேள்வி பாத்தீங்கன்னா, சமீபத்தில் ஜப்பான் பாரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் தொடரில் அசத்தி தனது 100வது சர்வதேச பதக்கத்தை கைப்பற்றிய இந்திய நட்சத்திர வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான சரியான விடை சுகந்த் கதம். எஸ், செப்டம்பர் 13, 2026 அன்று நிறைவு பெற்ற ஜப்பான் பாரா பேட்மிண்டன் இன்டர்நேஷனல் தொடர்ல ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகள்ல 2 வெள்ளி பதக்கங்களை வென்றதும் இல்லாம தனது 12 ஆண்டுகால சர்வதேச பயணத்துல 100 சர்வதேச பதக்கங்கள் அப்படிங்கிற வரலாற்று மைல்கல்லை எட்டியிருக்காரு நம்ம சுகந்த் கதம். மகாராஷ்டிராவை சேர்ந்த முன்னணி பாரா பேட்மிண்டன் வீரரான இவர் தனது விடாமுயற்சியால பல்வேறு சர்வதேச பதக்கங்களை வென்று நம் நாட்டின் பெருமையை உயர்த்தியிருக்காரு. சோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னவங்க யார் யாருன்னு பார்த்துடலாமா? எஸ், சென்னை அன்புராணி, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹஜா நசமுதீன், குத்தாலம் தில்லை வில்லாளன் ராஜன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கொடுக்கால்பாளையம் ஷாகுல் அமித் ராஜா, பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், ராஜபாளையம் பிரபு, எரவாஞ்சேரி ஷாகுல் அமீது, செஞ்சி கலைவாணி கனிஷ்மா, செய்யார் சந்திரசேகர், கள்ளக்குறிச்சி ஹேமலதா, சென்னை அந்தோனிராஜ், அரியலூர் வீராதுரை, புவனகிரி சுமதி பாபு, விஜயராகவன், கருப்பண்ணன் ரங்கசாமி, ராணிப்பேட்டை அரக்கோணம் ரோசையா, மதுரை சோ சண்முகசுந்தரம், அன்பு எம் கேடார், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், பாண்டி காவி, சென்னை சோமசுந்தர பிரபு. சோ இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம நிலையத்தின் சார்பா பாராட்டுகள் மற்றும் நன்றி. அடுத்து நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நம்ம ஆர்ஜி அன்பரசி பயங்கர எனர்ஜிக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இணைந்திருங்கிறது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். தனி நபர்களுக்கு இடையிலான யுபிஐ பண பரிவர்த்தனைகளின் மதிப்பு எவ்வளவாக இருந்தாலும் கட்டணம் விதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தனி நபர்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையிலான 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே கட்டணங்கள் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1 மாத கால தூய்மையே சேவை இயக்கம் தொடங்குவதையொட்டி புதுச்சேரியில் பொதுமக்கள் தங்களின் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்து சுகாதாரமான வாழ்க்கை முறைக்கு உறுதியேற்கும் வகையில் வீடுகளில் விளக்கேற்றுமாறு உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதை பற்றிய புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அத்தொகுதி அல்லாத இதர பகுதிகளில் இந்நிகழ்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், திமுக, நாம் தமிழர் கட்சி என 5 நிலை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவருமான திரு ரங்கசாமி கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி தட்டாஞ்சாவடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்தை முறைப்படி அறிமுகப்படுத்தினார். அப்போது தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார், பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு NSJ ஜெயபால் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் திருமதி கார்த்திக் குமாரி நாம் தமிழர் கட்சி சார்பிலும் திருமதி வசந்தி சுயேட்சை வேட்பாளராகவும் வேட்புமனுக்களை நேற்று தாக்கல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு அரசு மருந்தகம் உட்புறம் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்வதால் அப்பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. கோரிமேடு உட்பட காவலர் குடியிருப்பு, இந்திரா நகர் விரிவு, இழுப்பை தோப்பு, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இதனுடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: கடலோர அமைந்திருக்கக்கூடிய ஒரு காவிரி நகரம் அப்படின்னு சொல்லலாம். புதுச்சேரி ஒரு காவிரி நகரம் தானே அப்படின்னு சொல்லியாமா. இது ரொம்ப ஸ்பெஷல் நம்ம பொன்சேர்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பகுதி இன்னைக்கு நம்ம புதிய நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கேன். ஸோ இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லுவை தளம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப நின்றுட்டே போதில்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம புதிய நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிற இடம் சாத்தி சரிதான் காக்கவந்தோப்பு அரியங்கப்பம் கொம்பில இருக்கக்கூடிய காக்கவந்தோப்பு. இந்த பக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி முக்கியமா போக போது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விளக்கிடுங்கள்.
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி காக்கையந்தோப்புல இருந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லியா. காக்கைந்தோப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா பண்டைய காலத்துல ரோமானிய பேரரசுடன் வர்த்தகம் செய்த புகழ்பெற்ற புதுக்கோ துறைமுக பட்டினமாகவும் இந்த பகுதி வந்து அழைக்கப்பட்டது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அகழ்வாத ஆய்வு நடந்தது இல்லையா. ரோமானிய மண்பாண்டங்கள், கண்ணாடிகள், வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் மணிகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து ஒரு கடலோர பகுதி, ஒரு நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் இருக்கு. சோ காக்காயந்தோப்பு பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேசலாம். ஆதவன் சார் எப்படி
3: இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஆதவன் சார், நீங்க சொல்லுங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
3: பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கோம். இது வந்து அரியங்கப்பம் கொம்யூன்ல காக்காயந்தோப்புன்றது வந்து ஒரு பெரிய அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி கூடம். இது புதுச்சேரி மாநிலத்துக்கு இதுதான் முத முதல்ல வந்து ரோமானியர்கள்லாம் வந்து உள்ள வந்த பகுதி. அதனால இது சரித்திர பெருமை வாய்ந்த இடம். இது இந்த இடத்துல இருந்து ரெயின்போ எஃப்எம்ல இருந்து வந்து நீங்களாம் வந்து இதை பேட்டி எடுக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் வந்து காக்காயந்தோப்பு இந்த அரிக்கமேடு பகுதியில இருந்து உங்களுக்கு பெருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எஃப்எம் ரெயின்போ ரெகுலரா லிசன் பண்ணீங்களா சார்?
3: ஆமா ஆமா ஆமா பாப்பா, இது மக்கள் சாமானிய மக்களோட வந்து சேர்ந்து இருக்கிற ஒரு ரேடியோ இல்ல இது. இது எந்த விதமான வியாபார நோக்கத்தோட இல்லாம மக்களுடைய நலனுக்காக இருக்கின்ற எஃப்எம் இல்ல, ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு நாங்க டிராவல் பண்ணும்போது கார்ல கேட்டு போறது எல்லாம் இந்த எஃப்எம் தான் கேட்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்க வந்து வெளி உலக கொண்டு வந்து சேர்க்கறீங்கல்ல, இதுதான் ரெயின்போ எஃப்எம். இதுதான்
0: சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? இது மாதிரி நேர்லாம் பேசக்கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க சார்,

0: இந்த காவிரித்தோப்பை பத்தி உங்களுக்கு என்ன பர்டிகுலரா ரொம்ப பிடிக்கும்? கடலோர பகுதியில இருக்கீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்க ஊரை தேடி நிறைய பேர் வராங்க, வெளிநாட்டுல இருந்தும் சரி, வெளி மாநிலங்கள்ல இருந்தும் சரி வராங்க இல்லையா? சோ இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க?
1: இந்த பகுதி வந்து ரொம்ப புதுச்சேரி மாநிலத்துக்கே ரொம்ப பெருமை சேர்த்த பகுதி இது. இங்கதான் வந்து ஒரு 375 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு சர்ச்சு அரியாங்குப்பத்துல இருக்கு. இந்த அரிக்கை மேடை வச்சுதான் அரியாங்குப்பம்னு பேரே வந்தது. அரியநகர் அப்படியே வந்து மழுவி இன்னைக்கு வந்து அரியாங்குப்பம் ஆயிடுச்சு. இங்க ஒரு பாரம்பரியமான பெரிய சர்ச்சு இங்க இருக்கு. அதே போல வந்து பெண்கள் கல்விக்கு முதல்ல வந்து துப்பீசன் ஒரு ஃபாதர் வந்து இந்தியாவில் இந்த எம்இபி மூலியமா வந்து புதுச்சேரியில பள்ளிக்கூடங்கள்லாம் கொண்டு வந்தாரு. அந்த பெண் கல்வியை இமாக்குளர் பள்ளிக்கூடத்தை ஓப்பனாரு. அது
0: நீங்க வந்து உங்களுடைய அந்த சின்ன வயசு அனுபவங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க இங்க கடலோரம் ஆற்றோரம் இங்க உங்களுடைய விளையாட்டு அந்த உங்களுடைய காலகட்டத்தில்?
1: கண்டிப்பா கண்டிப்பா, நான் சின்ன வயசை விட இப்ப சமீபத்துல சுனாமி வந்தது இல்ல, சுனாமி வரும்போது எல்லாம் இந்த கடலோர பகுதி எல்லாம் பாதிக்கப்பட்டது. ஆனா புதுச்சேரி மட்டும் பெருமளவு பாதிக்கப்படாம உயிர் சேதம் இல்லாம தப்பிச்சதுனால காரணம் வந்து நாங்க இருக்கின்ற இந்த பகுதிக்கு பக்கத்துல இருக்கின்ற 2 ஆறு, ஒன்னு அரியாங்குப்பம் ஆறு, இன்னொன்னு சுண்ணாம்பாறு. இந்த 2 ஆறுனுடைய முகத்துவாரம் வழியா அந்த சுனாமியினுடைய தாக்கத்தை உள்வாங்கி திருப்பி ரிட்டர்ன் போனதுனால பெருமளவு பாதிப்பு ஏற்படாம உயிர் சேதம் ஏற்படாம புதுச்சேரி மாநிலமே பாதுகாக்கப்பட்ட பகுதின்றதுனால எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெருமை. சங்கராபரணி ஆறு வந்து சுண்ணாம்பாறு, இது அரியாங்குப்பம் ஆறுன்றது வந்து இந்த அந்த தேங்காய் திட்ட வழியா இந்த முகத்துவாரம் வழியா இந்த பெரும் உயிர் சாதம் தவிர்க்கப்பட்டு புதுச்சேரி மாநிலம் சேஃபா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆன்மீக சித்தர்கள்லாம் வாழ்ந்த பூமி இல்ல, அதனால இதெல்லாம் பெருமையா இருக்கு.
0: உங்க கூட பேசுறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார், நன்றி. நீங்களே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம புதுவை.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: தாத்தா
4: சொல்றாங்கன்னு
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
7: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 2026 is Global Action for a Cooler Planet. The theme highlights the achievements of international cooperation in protecting the ozone layer. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Abhishek. India's global interests responsibilities have grown, says External Affairs Minister Jay Shankar, leads the statesman. India calls Pakistan's Masood Azhar reward move a gimmick, reports the Pioneer. On the Kishau multipurpose project, the Asian Age writes, six states sign pact with government over Yamuna rejuvenation. BJP plans NDA's show of strength on Modi's birthday, states the Asian Age. Meta to share reports on child safety with government agencies directly, informs the Hindu. And finally, on the Emmy Awards, Financial Express reports Widow's Bay swept the 78th Emmy Awards, setting a new comedy series record with 14 wins, including Best Comedy Series. The Pitt repeated as Best Drama, while Matthew Rhys and Jean Smart added historic acting milestones. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Government says there will be no charges at all for person-to-person UPI transactions, irrespective of amount transferred. Maharashtra government decides to provide soft loans to sugar mills to clear pending dues of farmers for 2025-26 crushing season. Delhi government decides to double monthly incentive for ASHA workers from 3,000 to 6,000 rupees to also build hostels for 10,000 students studying in colleges and universities across the national capital. India-US joint military exercise Youth Abhyas begins at Oli in Uttarakhand and Mahajan Field Firing Range in Rajasthan. New Zealand's parliament passes legislation to implement its free trade agreement with India. And in men's cricket, India beat Afghanistan by 7 wickets in the second T20 international to take unassailable 2-0 lead in the 3-match series. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எட்டு மணி 30:11 ஆயிட்டு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கோட செகண்ட் ஆஃப்க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் மக்களே. சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆர்ஜே ரத்னா தோப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் நமக்கு ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரை பத்தி எதுக்கு காக்கையன் தோப்பு அப்படின்ற பேர்லாம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இணையலாம் ரத்னா கூட.
4: Welcome back to the show from Rainbow 102.8. காக்கையன் தோப்பு அப்படின்ற பேரை ரொம்ப அழகா உச்சரிச்சாங்க நம்ம ஆர்ஜே அன்பரசி. காக்கையன் தோப்பு எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமானிய காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து காக்கையன் தோப்பு மக்கள் வந்து நிறைய அந்த தோப்புகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நிறைய சோப்பு தோப்பு இருந்திருக்கு. அதுவும் ஸ்பெஷலா இந்த காக்கையன் தோப்புல பாத்தீங்க அப்படின்னா, முந்திரி வந்து அதிகமா வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. முந்திரி இங்க இருந்துதான் வந்து அதிகமா போயிருக்கு. நம்ம பாண்டிச்சேரியில முந்திரி வந்து அதிகமா சாகுபடி பண்ண இடம் வந்து காக்கையன் தோப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த முந்திரி மரங்கள்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ காக்கையன் தோப்பு முந்திரி தோப்பு மட்டும் தானே அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது, நிறைய தென்னந்தோப்புகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே வந்து ஆறு இருக்கிறதால இந்த மேங்க்ரூவ் மரங்கள் வந்து செழித்து வந்து வளர்ந்து ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இந்த காக்கையின் தோப்பு வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காக்கையின் தோப்புல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கு. பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா நம்ம காக்கையின் தோப்பு வந்து விளங்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல வந்து விவசாயம் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இருக்கல ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரம் ரெயின்போ 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: September 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
4: தோப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியா வழங்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே. அந்த ஊருக்கு ஏன் காக்கையன் தோப்புன்னு பேர் வந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டாங்க. வாங்க, இவ்வளவு பெரிய ரோமானிய வணிகம் எல்லாம் நடந்த ஒரு இடத்த பத்தி இன்னும் என்ன விஷயம் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
5: Back to the show from Rainbow. Andre 2.8 la nama pudhai nigeshle varney romba aarvama andanga pesla adine bayangaram aaga parichu oittaanga so adanal nama paattu kudukka vendiyadaitu so adhe neera pudichu vechirukom nama pesadhukaga pesilla madhukku munadi paathinga kaakai thoppu inge vande nariya muttukal la nadachirukku vadivangal la nadandirukku or

0: வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பான ஒரு ஊராகவும் இருந்துச்சு, இன்னைக்கும் பரபரப்பா தான் இருக்கு. ஆனா அன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பான ஒரு ஊராவே இருந்திருக்கு. ரோமானியர்கள் வந்து வணிகம் செஞ்ச ஒரு இடம் இல்லையா சொல்லுவா வேணும். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க கடலோரம் அது மட்டும் இல்லாம ஆற்றோரம் இல்லையா, சோ இங்க வந்து படகு சவாரி வந்து ரொம்ப பேர் போன ஒரு பகுதியா இருக்கு. மேங்க்ரூவ்ஸ் படகு சவாரி நம்ம பாண்டிச்சேரியில சுற்றுலா தலங்கள்ல அதுவும் ஒன்றா வந்து கருதப்படுது. சோ வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த படகு சவாரி வருவாங்க. குறிப்பா வந்து இங்க நம்ம காக்கன்தோப்புல இருக்கக்கூடிய அரிசமேடை வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஒண்ணு படகு சவாரி மூலியமா வந்தா விசிட் பண்ணலாம், அதுவும் இல்லாம உள்ளூர் மக்கள் இருக்குது அந்த அரிக்கமேடுக்கு போறதுக்குனே ஒரு தனியா ஒரு வழி வச்சிருக்காங்க. ஆனா ஈவினிங் டைம்ல வந்து அங்க விசிட் பண்ண முடியாது அப்படின்னா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து காக்கல். சோ இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, பேசிக்கலாம். வணக்கம், உங்க பேசுறது
1: சுனிதா. என் பேரு
0: சுனிதா. எப்படி இருக்கீங்க சுனிதா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன். உங்களுடைய சொந்த ஊர் இது தானா காக்கை?
1: இல்லங்க, சென்னை என்னோட ஊரு.
0: சென்னையில இருந்திருக்கீங்க? இங்க இருக்கீங்க?
1: நாங்க ஒரு 8 வருஷமா இருக்கேன்.
0: 8 வருஷமா
1: மேரேஜ் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம் சென்னையில இருந்து.
0: நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு போவாங்க, ஏன்னா சென்னை வந்து எல்லாருக்குமே ஒரு லைக் பண்ற ஒரு இடம். ஆனா சென்னை இருக்கிற மக்கள் லைக் பண்ற இடம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியா இருக்கு. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க பாண்டிச்சேரி?
1: பாண்டிச்சேரியில நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கடற்கரை பக்கத்துலயே இருக்கு, காக்காந்தூர் பக்கத்துல எல்லாமே இருக்கு, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பாத்தீங்க அப்படின்னா அரிக்கமேடு அரியநகர் அப்படின்னு சொல்லிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன்ல இருக்கக்கூடிய காக்கை தோப்புல இருக்கீங்க, கடலோரும் பகுதி தான். சோ நீங்க சென்னையில எப்படி?
1: நாங்க சென்னையில வீட்டுலதான் இருப்போம். நாங்க கடற்கரை போறதுக்கே பஸ் ஏறி தான் போனோம். இங்கதான் நடந்தே போயிடுவோம் நாங்க. எல்லாத்துக்குமே ஈஸி, எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. சென்னையில அப்படி இல்ல, எல்லாத்துக்குமே நம்ம வண்டியை தேடணும். அதனால இங்க ஓகே. டிராபிக்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம அங்கேயேதான் நிக்கணும். பீச்சுக்கு போனாலும் மெரினா போனாலும் நம்ம டிராபிக்ல இருந்து போக முடியாது. இங்கன்னா நம்ம நடந்தே போயிட்டு அழகா பீச்சு எல்லாமே பாக்கலாம். அது பிடிச்சிருக்கு.
0: ஒரு பாண்டி மெரினா இருக்கு, அதை விசிட் பண்ணி?
1: போயிருக்கேன்.
0: பாண்டி மெரினா, ராக் பீச், உங்க பக்கம் வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வீராம்பட்டினம் பீச் அண்ட் ஈடன் பீச். சோ இந்த 4 பீச் தான் எது ரொம்ப பிடிக்கும்?
1: வீராம்பட்டினம் பீச் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து திருவிழா அதெல்லாம் இருந்தா சென்னையில அந்த மாதிரி திருவிழா நான் பார்த்தது இல்ல. இங்க வந்து இது புதுசா இருக்கு, நிறைய கேம்ஸ் இருக்கு, எல்லாமே ஜனங்கள்லாம் 2 மணி 3 மணி காலையில 5 மணி வரைக்கும் ஜனம் அதிகமா இருந்துனே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த அது திருவிழா நைட்டு மாதிரியே இருக்கு, அது எல்லாமே பகல் மாதிரியே இருக்கும். அவ்வளவு ஜனம் பகல் இருக்கிற மாதிரி நைட்டு 2 மணி 3 மணி இருக்கும், அவ்வளவு ஜனம் இருக்கும். ஆமா, 5ஆம் வெள்ளி 6ஆம் வெள்ளி அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும்.
0: வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு வந்து 8 வருஷம் ஆனாலும் அவங்களுடைய பழக்க வழக்கம் அந்த ஸ்லாங் அந்த பாஷன் சொல்லுவாங்க இல்லையா, சோ அது வந்து மாறாம அப்படியே இருக்கு இல்லையா சென்னை பாஷன்?
1: ஆமா, சென்னை எப்படி மறக்க முடியும்? தாய் வீடாச்சு, தாய் வீடு எப்பயுமே மறக்கக்கூடாது.
0: தாய் வீடு புகுந்த வீடா?
1: ஆமா.
0: எட்டி வீட்டுல எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: எப்பயுமே அம்மா வீடுதான் பிடிக்கும்.
0: இது மாமா வீடு, மாமா வீடும் பிடிக்கும். ஆள் சுத்தா சொல்லிட்டாங்க, கஷ்டம் வராத மாமாக்கும் கஷ்டம் வராத மாதிரியும் சொல்லிட்டாங்க. சுனிதா என்ன படிச்சிருக்கீங்க? சுனிதா
1: எம்ஏ படிச்சிருக்கேன்.
0: காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? பயங்கரமா பாத்தீங்கன்னா ஒரு சுத்தியா இருக்கீங்க. உங்க காலேஜ் லைஃப் எல்லாம் எப்படி ரன் பண்ணுங்க?
1: காலேஜ் படிக்கிறதுக்கு எல்லாம் போல, காலேஜ் என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான் போனோம் காலேஜுக்கு. அதனால காலேஜ் எல்லாம் வேற லெவல் என்ஜாய் பண்ணும். அரியரே இல்லாம தாங்க எக்ஸாம் எழுதுனாங்க. அரியர் எல்லாம் இல்லங்க, ஆனா என்ஜாய் பண்ண நல்லா. எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா,
0: பாத்தீங்க அப்படின்னா இந்த மேங்க்ரூவ்ஸ் படகு சவாரி, சோ இது வந்து நீங்க போயிருக்கீங்களா?
1: இப்போ தான் போவோம், நினைக்கும் போதெல்லாம் போவோம். ஆனா ஈவினிங் டைம் கிடையாது, மார்னிங் டைம் மட்டும்தான். மார்னிங் ஈவினிங் 4 மணியோட
0: அவ்வளவுதான்.
1: சூப்பரா இருக்கும். போகும்போதே அவங்களும் நல்லா பேசுவாங்க. நமக்கு என்னென்ன அவங்க நமக்கு சொல்லுவாங்க, இது இங்க இருக்குங்க, இது இப்படி இருந்ததுங்க, இது இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆட்டுவாங்க நம்மள அந்த நடுவுல, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். சூப்பரா இருக்கும், எக்ஸைட்மெண்டா இருக்கும்.
0: சூப்பரா பேசினாங்க சுனிதா. நேர்லயே தொடர்ந்து நினைச்சிருங்க FM Rainbow 102.8 இது நாம புதுவை.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்தடையம் அருகில், கடலூர்.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 8:45 காக்கையின் தோப்பு அப்படிங்கிற ஏரியாவில இருந்துதான் நம்ம ஷோ இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வாங்க, இன்னும் என்ன விஷயம் எல்லாம் நம்ம ஆர்ஜி ரத்னா சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
3: பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ வந்து 2.8 புதுச்சேரி காக்கையின் தோப்புல இருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ காக்கையின் தோப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. குறிப்பா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதியா நம்ம காக்கையின் தோப்பு இருக்கு இல்லையா. சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: கல்பனா மேடம்.
3: கல்பனா, எப்படி இருக்கீங்க?
4: நைஸ் மேடம்,
3: நைஸ். ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கல்பனா?
4: இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேரும் முடிச்சிருக்கேன், பட் இப்போ வந்து செகண்ட் பேபி இருக்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃபா தான்
3: படிச்சிருக்கீங்க.
4: பிஏவும் டீச்சர் ட்ரைனிங்கும்
3: முடிச்சிருக்கேன். ஒர்க் பண்ணிருக்கீங்களா?
4: ஒர்க் பண்ணிருக்கேன்.
3: முன்னாடி வந்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க.
4: இப்ப நம்ம ஆக்டிவிட்டிஸ் மூலமா பண்ணா அவங்க கொஞ்சம் வந்து ஈஸியா புரிஞ்சுட்டு படிச்சிருவாங்க.
3: செல்லாம் கொடுப்பீங்களா வீட்டுக்கு வந்தா பசங்களுக்கு? செல்லு மொபைல் இப்போ நிறைய பாத்தீங்க அப்படின்னா செல்லுலயே முழுகிறாங்க பசங்க. சோ அவங்களுக்கு டைவர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணும்?
4: செல்லுக்கு பார்த்தா நம்ம செல்ல வார்த்தை நம்மளே அவங்களுக்கு பண்ணி காட்டினா அவங்க செல்லுல போக மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க.
3: செல்லுல நம்மளா வந்து பண்ணணும்,
4: நம்மளே அவங்களுக்கு பாட்டு பாடி கதை சொல்லி எல்லாமே பண்ணா அவங்க வந்து செல்லுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
3: அந்த டீச்சரை வந்து நீங்க வீட்லயே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
4: டீச்சர் வந்து பசங்கள்ட்ட வந்து சாப்பிட்றப்ப பேரண்ட்ஸ் ஆகும், படிக்கிறப்ப டீச்சர் ஆகும் இருந்தா நல்லா இருக்கும்.
3: நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க உங்க பசங்களுக்கு. சோ ரெண்டாவது பேபி ரொம்ப குட்டியா
4: இருக்கு. ஆமா, அவங்க மொத பொண்ணு வந்து அமைதா இருப்பாங்க, ரெண்டாவது வந்து இப்ப ரொம்ப சுட்டி தான் இருந்தாலும்

0: எல்லாருமே வந்து சமாளிக்கிறது தான். லீவ் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க பசங்க. சோ அவங்க அந்த டைம் எல்லாம் எப்படி, இப்போ குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு இப்போ லீவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த லீவ் டைம் எப்படி பசங்களுக்கு அந்த டிவி செல்லு சோ இதுல இருந்து டைவர்ட் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போகணும், நம்ம பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களோட கேம் விளாடலாம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு 30 டேஸ் லீவுக்கு வந்து 15 டேஸ் கேம் ஆடலாம், 15 டேஸ் படிக்க வைக்கலாம், சும்மா ஆல்ரெடி பண்ணதா ரிவிஷன் பண்ணிக்கலாம். வேற எதுவும் படிப்பும் படிப்பு மட்டுமே இல்லாம சரி வேற என்ன வெளி இப்போ வெளி ஊர் போகணும் அந்த மாதிரி கூட்டிட்டு கண்டிப்பா கூட்டிட்டு வீட்டுலயே இருந்தாலே படிப்பாலே இருந்தாலே ரொம்ப இதுவாயிடுவாங்க. அது ஒண்ணு கொஞ்சம் வரமே அறிவு கொஞ்சம் குறைச்சமே தான் இருக்கும். வெளியில அசைது காட்டுன்னா அதிகமா அறிவு வருமா தர அறிவு குறையாது. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் அந்த டீச்சர் ட்ரைனிங் போக்குல எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நல்லாதான் இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஒரு பெரிய லெவல்ல இருந்த மாதிரி நல்லா ஒரு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு.
1: நம்ம வந்து ஒரு பசங்களுக்கு டீச்சரா ட்ரைன் பண்றது ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு.
0: எங்க ஸ்கூல்லே வேற ஒர்க் பண்ணேன், நான் படிச்ச ஸ்கூல்லே நான் ஒர்க் பண்ண, அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு.
1: என்ன பேருக்கு தானே கிடைக்கும் இல்லையா, அதை நீங்க எதிர்பார்த்தீங்க?
0: நான் எதிர்பார்க்கல.
1: நீங்க படிச்ச ஸ்கூல்லே நீங்க போயிட்டு ஒர்க் பண்ண பேசினாங்க, கல்பனா நிறைய விஷயங்கள சொன்னாங்க இல்லையா. சோ பசங்கள அந்த டிவி செல்லு இதுல இருந்து டைவர்ட் பண்றது எப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய சொன்னாங்க. நம்ம புதுச்சேரி காக்கையின் தொப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல வந்து லொகேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலேயே லொகேட் ஆயிருக்கு. அரியங்குப்பத்துக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம காக்காயின் தொப்பு போலாம். காக்காயின் தொப்பு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா வீராம்பட்டினம் இருக்கு. அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா சின்ன வீராம்பட்டினம் இருக்கு, பெரிய வீராம்பட்டினம் சொல்லக்கூடிய வீராம்பட்டினம் பீச், ஈடன் பீச், பக்கத்துல ஆறு. சோ ஒரு என்ன சொல்றது, நீர் ஓடைகள், நீர் சம்பந்தமான ஒரு சூழ்ந்த ஒரு பகுதியா நம்ம வந்து காக்கை தோப்பு இருக்கு. நீர் நிறைய சூழ்ந்த ஒரு பகுதின்றதால பச்சை பசேன்னு இருக்கு. ஒரு காலத்துக்கட்டத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்க வந்து தோப்புகள்லாம் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த தோப்புகள்லாம் வந்து அழிச்சு அதுக்கப்புறம் வீடு கட்டிடங்கள் இதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு, சாலைகள்லாம் அது வந்திருக்கு. ஸோ தோப்புகள் நிறைஞ்ச ஒரு பகுதி, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, அப்புறம் சவுக்க இந்த மாதிரி முந்திரி, சோ இந்த மாதிரி தோப்புகள் நிறைஞ்ச ஒரு பகுதியா இன்னைக்கு காக்காயின் தோப்பு வந்து திகழுது. திருவிழாக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா காக்காயின் தோப்பு அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. திருவிழா இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி சோ இந்த மாதிரியான பண்டிகைகள்லாம் வந்து இங்க மக்கள் வந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கங்களையும் இங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதிங்கிறதுனால நாங்க வந்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்றாங்க மக்கள். நேசில நிறைய விஷயங்கள சொன்னாங்க இல்லையா. கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேசிலே தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மீண்டும் ஒரு இனிய தொடர்ந்து கிளிஸ்தியோடு உங்களை சந்திக்கும் வரை சீட்டன் பாய் ரத்னா.
2: தேங்க்யூ ரத்னா. ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே அன்பரசி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அதையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் நேத்துக்கு என்ன தேடி வந்தார் சார், இந்த மனநோய் இருக்கு, அதை பத்தி நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லணும்னார். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது சம்பந்தமான டாக்டர் கிட்ட கேட்கலாமே, இல்லைங்க அனுபவப்பட்டவங்க தான் அதை பத்தி விவரமா சொல்ல முடியும்னார். உடனே நான் அவரை ஒரு மாதிரியா பார்த்தேன், அவ்வளவுதான், பயந்து போய் ஓடிய போட்டார். இப்போ எங்க இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரோ தெரியல. அதனால இதை சொல்றேன், மனநோய்க்கும் மற்ற நோய்க்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு. இப்போ உடம்புல ஒரு நோய் வந்துட்டா உடனே அதை கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்துடலாம், இந்த நோய்க்கு இந்த மருந்தை கொடுத்தா சரியா போடும்னு உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் மனநோய்க்கு அப்படி சொல்ல முடியாது. முதல்ல மனநோயை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், ஏன்னா மனநோய் உண்டாகிறதுக்கு பல காரணம் இருக்குது. மூளைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மனிதனோட பர்சனாலிட்டி மேக்கப், அதாவது குணாதிசயங்களை பார்க்கணும். இதையெல்லாம் பொறுத்து மனநோய் வித்தியாசப்படும். ஒரு சில குடும்பங்களில் மனநோய்க்கு ஆளானவங்க நிறைய பேர் இருக்கலாம். இது மாதிரி குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களை விட மனநோய் உண்டாகிற வாய்ப்பு அதிகம். பருவகால மாறுதல்களும் இந்த மனநோயை உண்டாக்கும். அதாவது குழந்தை பருவத்திலிருந்து இளைஞராக மாறுகிற நேரம், இளைஞராக இருந்து பொறுப்புள்ள மனிதராக மாறுகிற நேரம், வயசான காலத்தில் யாரும் மதிக்காமல் விலகி போகிற சமயம், இது மாதிரி சமயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்பாராமல் ஏற்படுகிற அதிர்ச்சியாலேயும் கூட சில பேருக்கு மனநோய் உண்டாயிடும். எதிர்பாராத தோல்வி வெற்றி, எதிர்பாராத இன்பம் துன்பம், எதிர்பாராத வரவு செலவு, இதெல்லாம் குணாதிசயங்களை மாற்றிவிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, சில பேருக்கு லாட்ரி சீட்டில் பணம் விழுந்ததுன்னு வைங்க, அதனால் கூட மனநோய் வரும். பணம் விழலைன்னா சில பேருக்கு வரும், போதை பழக்கத்தினாலேயும் இது வரும். இதெல்லாம் தவிர நம்மால் குறிப்பிட்டு சொல்ல முடியாத பல காரணங்களாலேயும் மனநோய் வரலாம். ஆக கூட இந்த மனநோய்க்கு இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக மனநோயை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். காரணம் தெரியலன்னா வைத்தியம் எப்படி பார்க்க முடியும்? அதிகப்படியான கூச்சல் கூட மனநோயை உண்டாக்கி விடுதான். இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களில் பல பேருக்கு மனநோய் வந்தால் அதுக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ நம்ம தெரியல. மனநோய் பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணின ஒருத்தர் இருந்தார். அவரோட சொந்தக்காரருக்கு லாட்ரி சீட்டில் 10 லட்சம் வந்துட்டுது. சீட்டு வாங்கினவருக்கு பரிசு விழுந்த செய்தி தெரியாது. அவர் ஏற்கனவே இருதய பலவீனம் உள்ளவர், ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் திடீர்னு உங்களுக்கு 10 லட்சம் பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னால் ஏதாவது ஆகிடும்னு பயந்தாங்க. இந்த மனநோய் ஆராய்ச்சி

0: கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட பக்குவமாக அதை சொல்லணும். அதை எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்கள் யாரும் கிட்ட வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு படுக்கையில் இருந்த அந்த ஆசாமி கிட்ட போனார் மெதுவாக. இதை பாருங்கள், நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு லாட்ரி சீட்டில் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் விழுந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ஆராய்ச்சியாளர். உடனே படுக்கையில் இருந்த அந்த ஆசாமி மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்து, இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதில் பாதி பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துருவேன்னார். அவ்வளவுதான், ஆராய்ச்சியாளர் பொத்துன்னு மயக்க அடிச்சு கீழே வந்துட்டார். அப்புறம் என்ன, அவருக்கும் பக்கத்திலேயே ஒரு பெட்டு போட்டுட்டாங்க, அவருக்கும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். உலக சுழற்சி பொருளாதார பேரவையின் 10வது கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நேற்று தொடங்கியது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தொடக்க அமர்வில் பேசுகையில், நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். ஆஷா பணியாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மாதாந்திர உதவித்தொகையை 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக இரட்டிப்பாக்குவதாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மாதாந்திர ஊக்கத்தொகை அதிகரிப்பு ஆஷா பணியாளர்களின் பணி மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் என்றும், அவர்களின் சேவைகளை தொடர உதவும் என்றும் முதல்வர் ரேகா குப்தா கூறினார். குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்த பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் திட்டத்தின் கீழ் நடமாடும் மாவட்ட ஆரம்ப தலையீட்டு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தொடக்கி வைக்கப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்தி இருவார விழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு புதுச்சேரியில் மத்திய மாநில அரசு அலுவலகங்களின் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகளை நடத்த நகர ஆட்சி மொழி அமலாக்க குழு ஏற்பாடு செய்துள்ளது. அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இப்போட்டிகளில் பங்கேற்க தலா 2க்கும் மேற்படாத எண்ணிக்கையில் போட்டியாளர் பெயர்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே 2வது T20 கிரிக்கெட் போட்டி நேற்றிரவு டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடந்தது. இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இதுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. ஹலோ புதுவை மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணிட்டு சம வாய்ப்போட கேட்டுட்டு இருக்க நம்ம அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் உங்க ஆர்ஜி ரேவதியோட கலகலப்பான காலை வணக்கம். மைண்ட் கொஞ்சம்

டல்லா இருக்கா? ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருக்கீங்களா? கவலையை விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டு காலையிலேயே செம்மையா வைப் பண்ணலாமா? அப்போ அதுக்கான ஒரே சாய்ஸ் நம்ம நேயர் விருப்பம். நீங்க ஆசையா கேட்க போற பாட்டோட சேர்த்து உங்க பேரையும் டைப் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் இன்னைக்கு செம்மைய என்ஜாய் பண்ண போறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்டிருக்காங்க அத்திமூர் மேகலா, தேசிங் ராஜா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டலாமா? இணைந்திருக்காத FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. பாண்டில இருந்து காவி, என்ன படத்திலிருந்து? கடல் திரைப்படத்திலிருந்து. என்ன தெரிஞ்சது? FM Rainbow புதுவை 102.8.

0: அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Welcome back to the show, நேயர் விருப்பம். அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில வந்து சென்னையில இருந்து மூலச்சத்திரத்துல சரஸ்வதி வந்து கஜினி படத்துல இருந்து பாடல் போடுங்க ரேவதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டு நாங்க போலன்னா எப்படி? நீங்க கேட்ட பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பி ரோட், திருச்சி.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா நான் கேட்ட படலம் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து? மாதவரம் பால்பனையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் அங்காடி தெரு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அழகான பாடல் கேட்டலாமா?

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 9:30. FM Rainbow இணைய வழி நேர்விருப்பம் கேட்டுதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம நேயர்கள் கேட்ட பாடலாம் கேட்டு அப்படியே வைபிள் இருக்கும். அந்த லிஸ்ட்ல அடுத்ததா காரைக்கால் மேலோட துறையில இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் வேட்டையாட விளையாட திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டலாமா? இணைந்திருக்கிறது FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலியாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர் விருப்பம். ஸோ நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அப்படியே மெல்லடி லவ் சாங்காக போயிட்டு இருக்கு. அப்படியே அதை கண்டினியூ பண்ணி இன்னொரு பாடல் லவ் சாங் கேட்டிருக்காரு. யார் எங்கேருந்துன்னா முதலியார்பேட்டையிலேருந்து தங்கபாண்டி அமர்கலம் படத்துலேருந்து ஒரு மெலடியான அழகான சாங் கேட்டிருக்காரு. கேட்டுடலாமா?

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டுகால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும்

0: தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கொலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

வழி நேர்வழ்பம் கிட்டதா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க, பட்டத்து யானை திரைப்படத்துல இருந்து. யார் எங்க இருந்து? செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கனிஷ்மா. இணைந்திருக்கிறது FM Rainbow 102.8.

0: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு சில பேர் கேட்ட பாடல்கள்லாம் போட முடியல. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் ஜெயந்தி ஜெயபிரபா, செங்கல்பட்டு சி பன்னீர்செல்வம், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி ரிதன்தாசன், கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், கோவை வடவள்ளி லூயி செல்வராஜ், பாண்டி ஜூலி தனஞ்சயன், கேரளா இடுக்கி மாவட்டம் குமார், தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, எடப்பாடி தங்கவேல், அரும்பாவூர் சாமிநாதன், சின்ன இருச்சாமலையும் விஜயலட்சுமி. ஸோ இவங்க மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் கேட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம போட முடியல. என்னடா நம்ம கேட்ட பாடலை போடலையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நாளைக்கே மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்கள் பிளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஈவினிங் மனம் விரும்புத நிகழ்ச்சி இருக்கு. ஸோ கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு அப்படியே வைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பாடல் கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமது நிலையத்தின் சார்பாக நன்றி.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: நேர்களை இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உலக அளவில் நிலவும் நிலையற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா புது எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். புதுடெல்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும், பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் நிலைத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100 ஆண்டுகால சேவைகள் குறித்த நூலினை புதுடெல்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். தனி நபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி, தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02. அழைச்சுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ லைவ் கேம் ஷோ நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. கெட் செட் கோல ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜேஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம், நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஒரு கேள்வியை இந்த ஒன் ஹவர் உங்களுக்கு கொண்டு வந்து அப்படியே உங்களை வந்து பயங்கர ஆக்டிவாவே வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில இன்னைக்கு எந்த தீம்ல நான் உங்களுக்காக க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவா? ஓகே. ஸோ பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே முன்னாடி இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கவும், பிளஸ் வந்து அப்போ இருந்தக்கூடிய கட்டிடக்கலைகள்லாம் எப்படி

இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோட்டைகள் பத்திய கேள்விகள் தான் உங்களுக்காக நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அதை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ உங்களுக்கு வந்து கோட்டைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும், இல்ல கோட்டைகள் பத்தி நான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினைச்சாலும், சோ மிஸ் பண்ணாம நம்மளுடைய ஷோக்கு நீங்க கால் பண்ணுங்க. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா. சோ இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோட்டைகள் பற்றிய கேள்விகள் வரிசையில முதல்ல நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகள்ல ஒன்றாக கருதப்படக்கூடிய சித்தூர்கர் கோட்டை எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படிங்கறது தான் உங்ககிட்ட நான் வைக்கிற க்வெஸ்சன். சோ சித்தோர்கர் கோட்டை எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு? இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்த கோட்டை அமைந்துள்ள இடம் எது அப்படின்ற இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள். ஐயோ இது எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமா, ஆன்சர் எல்லாம் தெரியலையே, நான் போய் செக் பண்றேன் பாக்குறேன் அப்படின்றீங்களா, ஐயோ பாக்குறதுக்கு வேற டைம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா, தொடர்ந்து நம்ம ஷோவை கேளுங்க, ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கோட்டைகள் என்னன்னா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். சூப்பரா பாடல் வருது, வீரபாண்டி கோட்டையிலே.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 10:11 அழைப்பாளர் ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் ஆன்சர் சொல்ல போறாரு. இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படும் சித்தோர்கர் கோட்டை எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்கிறது. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், வெளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன், நலமா இருக்கேன் விஜய் கோபால் சார். ஓகே, சொல்லுங்க.
3: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல சித்தோர்கர் என்ற இடத்துல இருக்குது. இது
2: ஓகே, போயிருக்கீங்களா அந்த இடத்துல? பாத்துருக்கீங்களா?
3: போயிருக்கோம், ஜெய்ப்பூர் போயிருக்கிறேன்.
2: ஓகே, ஜெய்ப்பூர் போயிருக்கீங்க. சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அந்த ஊரு தானே? அதே அதே. ஓகே,
3: பாட்டு பாடும் போதே ரொம்ப ஒரு இதுவா இருக்கு மேடம்.
2: அந்த ஒட்டகத்து மேல சவாரி பண்றது.
3: உங்களுக்கு உலகத்திலேயே மிக கொடுமையான கொடுமையான மழை பெய்யற இடம் அந்த இடம் தான்.
2: எந்த ஊரு?
3: ஜெய்ப்பூர் தான். இது ராஜஸ்தான் தான். பாருங்க, ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி.
2: வெயில் அதிகமா இருக்கும்.
3: ரொம்ப பாலை சாகர பானா டெசர்ட் தான அது?
2: கரெக்ட் கரெக்ட். இல்ல, பாலைவன கப்பல் வேற இருக்கிற இடம். சூப்பர் சார். சோ இந்த படம், சாரி, இந்த கோட்டையை கேட்ட உடனே எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா என்ன படம்னா? பத்மாவத், சித்தோர் கோட்டை, மேவா மன்னன்.
3: ராஜா தேசங்க அவங்க அந்த வாழ்ந்த இடம் அந்த பதிலாம் பாத்தீங்கன்னா,

0: மிகப்பெரிய நாங்க இப்ப நாங்க போகும்போது 10 வருஷம் 15 வருஷம் இப்பதான் போக முடியாம வெறும் காத்து மடம் அப்படியே மடிஞ்சு போய் கிடக்குது. மாலை ஏறவே முடியாது.
1: அப்போவா என்னென்ன கோட்டைக்கெல்லாம் போயிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச கோட்டை என்ன அப்படின்றத நமக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. சோ சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, சித்தோர்கர் கோட்டை மேவார் அரசர்களுடைய முக்கியமான கோட்டையா இருந்தது அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா இந்திய கோட்டைகள் வரிசையில அடுத்ததா கேட்க போற ஒரு முக்கியமான கஷ்டமான கேள்வின்னு சொல்ல ரொம்ப ஈஸியான கேள்வி, ரெட் ஃபோர்ட் எந்த நகரத்தில் அமைந்திருக்குது? சோ சிம்பிளான க்வெஸ்சன் இல்ல. ஆமா, கால் பண்ணுங்க, சொல்லுங்க பதில. செங்கோட்டை எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் அதேதான், 2271760, 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம், ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: செங்கோட்டை
3: எந்த நகரத்தில் அமைந்துள்ளது?
2: சூப்பர்ல.
3: அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும், என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். செங்கோட்டை டெல்லியில அமைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இத பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முகலாய பேரரசு இருக்காங்க இல்லையா, சோ முகலாய பேரரசு ஷாஜஹான் காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த ரெட் ஃபோர்ட் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். ஓகே, இந்தியாவின் கோல்டன் ஃபோர்ட் என்று அழைக்கப்படும் கோட்டை எது? தங்க கோட்டை, ஓகேவா? சோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோட்டை எது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்றத தெரிஞ்சாலும் நீங்க வந்து சொல்லலாம், இல்லையா? ஸ்டே டியூனா இருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோட. ஓகே, சோ கேள்வியை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்தியாவின் கோல்டன் ஃபோர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய கோட்டை எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: Get Set Go கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஸோ நம்ம நிகழ்ச்சியில கோட்டைகள் பத்தின கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் கோல்டன் ஃபோர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய கோட்டை எது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறது. ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். உங்களோட மகிழ்ச்சின்ற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, சோ அதை அப்படியே தொடர்ந்துக்கோங்க. ஓகேங்களா?
3: ரொம்ப சந்தோஷம்.
2: ஓகே, சொல்லுங்க, நீங்க ஆன்சர் சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
3: ஆமா, இது வந்து சிறப்பான ஒரு விஷயம்.
2: ஓகே, இன்னும்
3: ஒரு கூடுதல் தகவல் என்ன, 12 செஞ்சுரியிலேயே இந்த கோட்டை அமைக்கப்பட்டது. அத வந்து சோனார் குயிலா அப்படிங்கிற இன்னொரு பேர்லயும் சொல்லுவாங்க. இது வந்து லிவிங் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றளவும் கூட உயிர் வாழ்ந்து அங்க ஒர்க் அப்படிங்கறது தினசரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கோட்டையில அப்படின்னு சொல்றாங்க.
2: அது
3: மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்றது, 575 கிலோமீட்டர் நீளம் அப்படிங்கறதும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
2: ஓகே, சோ அப்படியே எல்லாத்தையும் பாத்து கடகடன்னு அழகா சொல்லிட்டீங்க எங்களுக்கு இல்ல.
3: ஆமா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த கோட்டை வந்து அவ்வளவு அழகா அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த தங்கத்துல இருக்கிறதுனாலயே இத வந்து என்ன சொல்றோம், அந்த கோல்டன் போர்ட் அப்படின்னு சொல்றோம், கோல்டன் சிட்டி. ஆமா,
2: ஓகே, பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம அந்த
3: இது மாதிரி நம்ம வீடு எல்லாம் இருந்து எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி.
2: ஆனா அது கோட்டையாச்சே. சோ நீ என்ன பண்றீங்க, ஒரு பிளான போடுறீங்க, ஒரு ட்ரிப்ப போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, போய் பாத்துட்டு விசிட் பண்ணிட்டு வரீங்க, சரிங்களா? சுவாரஸ்யமான விஷயம் ஜெய்சல்மார் கோட்டை பத்தி என்னன்னா, மஞ்சள் மணர் கற்களால கட்டப்பட்டதுனால சூரிய ஒளியில தங்கம் போல இது வந்து ஜொலிக்கிறதுனால இது வந்து கோல்டன் போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுதான். சோ இந்த டைம்ல கண்டிப்பா நீங்க உங்களோட வெக்கேஷன் டைம்ல அந்த மாதிரி தங்க மாதிரி ஜொலிக்கிற அந்த கோட்டையை போய் மிஸ் பண்ணாம போய் பாத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? இப்ப நம்ம சூப்பரான ஃபேவரட்டான சாங் சிகப்பு லோலாக்கு பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல.

0: செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோட்டைகள் பத்தின கேள்விகள் தான் உங்க முன்னாடி நான் இன்னைக்கு வச்சிருக்கேன் இல்லையா. சோ அடுத்ததா நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்கிறது யாரு அப்படின்றத கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, சோ பாபு சார் நம்ம கேட்ட கேள்வி தெரியுமா? ஆக்ரா கோட்டையை கட்டிய முகலாய பேரரசர்.
1: எஸ், அக்பர் காலத்துல கட்டறாங்க
0: மேடம். ஓகே, அக்பர் தான் கட்டியிருக்காரு. சூப்பர் சூப்பர். ஆக்ராவை கட்டிய முகலாய பேரரசர் அக்பர். சூப்பர். இந்த ஆக்ரா பத்தி உங்களுக்கு வேற என்ன விஷயம் தெரியும்? அந்த கோட்டை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச கோட்டைகள் பத்தி சொல்லுங்க.
1: பிடிச்ச கோட்டைகள் வந்து தாஜ்மஹால் தான் மேடம்.
0: என்ன?
1: தாஜ்மஹால் தான் மேடம்.
0: ஓகே, ஆக்ரா அதுவும் இல்ல. சூப்பர்.
1: ஆமா,
0: போயிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கோட்டைலாம், நீங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோட்டையெல்லாம் வேற என்னென்ன பாத்துருக்கீங்க, உங்களுக்கு வேற எந்த கோட்டையை போய் பாக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, அதெல்லாம் பத்தி நீங்க சொல்லலாம். ஓகேவா, கால் பண்ணுங்க, நம்பர் அதே தான்.

2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. ஆக்ரா கோட்டையை கட்டிய முகலாய பேரரசர் அக்பர் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா. சோ இந்த கோட்டை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாவும் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மலைக்கோட்டை ஒன்று இருக்கு, அது என்னன்னா ராய்கட் கோட்டை. இந்த கோட்டை ஒருத்தரோட ரொம்பவே நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு கோட்டையா இருந்துட்டு இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கண்டிப்பா இவர் பேரு ஞாபகத்துக்கு வரும். ஓகே, ஸோ யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. மகாராஷ்டிராவில் உள்ள புகழ்பெற்ற மலைக்கோட்டை, இந்த மலைக்கோட்டை அப்படின்ற பேரையும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் பேர் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். ராய்கட் கோட்டை யாருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது அப்படிங்கறத சொல்லுங்க, ஆன்சர் என்ன அப்படிங்கறத. ஓகே, நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம்.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: Welcome back to the show, Get Set Go Game Show. So, FM Rainbow புதுவை 102.8ல கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒருத்தவங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
1: ஓகே ஆனந்தி மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி போச்சு?
2: கோட்டைகள்
1: வரிசையில
2: சத்ரபதி சிவாஜி தான் மேடம் நினைவுக்கு வராரு.
1: வேற லெவல்ல அந்த ஊர் பேரை சொன்னாலே, பேரை கேட்டாலே அதிருதுல மாதிரி அந்த ஊரை பேரை சொன்னாலே அப்படிதான் அவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஓகே, சத்ரபதி சிவாஜி மகாராஜ்.
2: அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல உச்சி பிள்ளையார் மலைக்கோட்டை இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு மேடம். உச்சி பிள்ளையார்
1: ஓகே, போயிருக்கீங்களா?
2: போயிருக்கேன்.
1: அதான்
2: ராஜஸ்தான்ல இருக்கிற ஆம்பர் கோட்டுக்கு போயிருக்கோம். அதுதான் மேடம் போயிருக்கோம். வேற எங்க
1: எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
2: போயிருக்கோம் கொடியேற்ற, ரொம்ப நல்லா இருந்தது.
1: ஓகே,
2: அந்த அங்க மகாராஜா போட்டிருக்கிற டிரெஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறது, அவங்க குளிக்கிற கங்கை ஆற்றுல இருந்து தண்ணி வர அந்த கேன் எல்லாமே வச்சிருந்தாங்க. மியூசியம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் போயிட்டு வந்து பாத்துட்டு வந்தோம். ஒரு
1: நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல.
2: என்ன
1: பிளான் வச்சிருக்கீங்க?
2: வேலூர்ல நான் பார்த்ததே இல்ல.

0: ஓ பாத்தீங்களா, சம்மல்ல
1: அந்த சரணாராயணி பெருமாள், சரணாராயணி கோயிலா இருக்கு அந்த எல்லா அதெல்லாம் கூட போனது இல்ல.
0: ஓகே ஓகே, சோ அப்ப அடுத்த பிளான் ஓகே, அங்க அப்ப அடுத்தது போயிட்டு வந்துருங்க, பிளான போட்டுருங்க.
1: ஆமா மேடம்.
0: ஓகே, உங்க சார் பக்கத்துல இருந்தாங்கன்னா ஆஹா நம்ம பட்டை தீட்டிட மாட்டாங்களா, நமக்கு பிளான போட்டுட்டு நினைச்சிட போறாங்க. சரி ஓகே மேம், ஓகே தேங்க்யூ சோ மச் மேம் கால் பண்ணதுக்கு. நன்றி,
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மலைக்கோட்டையான ராய்கட் கோட்டை யாருடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தான். சோ மராத்திய அரசின் முக்கியமான அரசியல் மையமா இந்த இடம் விளங்குச்சு அப்படின்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான ஆன்சர் கூட. ஓகேங்களா, சோ இப்போ அடுத்ததா நம்ம கேட்க போற கேள்வி, நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே சோ இந்த ஒரு கோட்டையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கோட்டை. ஓகேங்களா, சோ தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படும் கோட்டை எது, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படும் கோட்டை எது அப்படிங்கிற இந்த கோட்டை என்ன அப்படின்றத நீங்க ஆன்சர் பண்ணலாம். நிகழ்ச்சியில பாடல் வரது கேட்கலாம்.
2: நீ

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு நிகழ்ச்சி நிறைவா கேட்ட கேள்வி கான்சர் பண்ண வந்திருக்கிறது. யாரும் கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?

0: கேம் ஷோ கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவா கேட்ட கேள்வி கான்சர் பண்ண வந்திருக்கிறது யாரும் கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: நான் ஓகே சாம்பசிவம் சார். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க. The toy of the east. Yes. கிழக்கின் டாய் அப்படின்னு அழைக்கப்பட்ட கோட்டை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி கோட்டை தான் இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே சூப்பர். கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சோ இந்த கோட்டைக்கு நீங்க போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன் மேடம், போயிருக்கேன் மேடம்.
0: போயிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு?
1: எங்க கீழேந்து மேல ஏறது எங்க சொந்தக்காரன் உடவே இல்ல. ரெண்டு மீட்டர் மேல வச்சு.
0: ஓகே, யார் பாது நம்ம இனத்தை சார்ந்தவரா இருக்காருன்னு வந்துட்டாங்களா?
1: எல்லாம் ரெண்டு மீட்டர் மேல வச்சுக்கிட்டு சுத்தி வராங்க.
0: பயமுறுத்தி விட்டுட்டாங்க. ஓகே, ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்துட்டு போனீங்களோ என்னமோ? செஞ்சிக்கோட்டை இந்த இடம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் போய் பார்த்திருப்போம், பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல மலைப்பகுதிகளை உள்ளடக்கிய வலுவான பாதுகாப்பு அமைப்பை கொண்ட ஒரு இடம். ஸோ இந்த இடத்த வெற்றி பெறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்பவே நாளாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே பலப்படுத்தப்பட்ட, கிட்டத்தட்ட தகர்க்கவே முடியாத அளவுக்கு இதோட பாதுகாப்பு இருந்தது அப்படிங்கறத வந்து நம்மளா படிச்சிருப்போம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு கோட்டை தான். எஸ், நமக்கு பிடிச்ச கோட்டைகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் பாக்குறதும் ரொம்பவே சந்தோஷம் தான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கண்டிப்பா நம்ம கேட்ட கேள்வி எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கால் பண்ணி பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை சொல்லிக் கொள்வது நான் உங்களது தொழில் அரசே அன்பரசி. இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு மதிப்பு நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் குறித்து அவர்கள் இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக கூறினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 6 தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் வழங்கப்படுவதை தடுக்கும் வகையில் கலால் துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதி எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு புதிய பேருந்து நிலையம் அருகே மறைமலை அடிகள் சாலையில் கலால் துறை வட்டாட்சியர் திரு ராஜேஷ் கண்ணா தலைமையில் சோதனை நடைபெற்றது. அப்போது நடந்து சென்ற 65 வயதுடைய தேவராஜன் என்பவரை சோதனை செய்ததில் அவரது பையில் 23 மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. கலால் துறையினர் தேவராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 30 தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. தமிழ்நாடு பார் கவுன்சில் வரலாற்றில் நிர்வாகிகளுக்கான தேர்தல் வாக்களிப்பு மூலம் நடைபெறாமல் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டது என்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். இந்த ஒரு மணி நேரம் உங்க மனசு அப்படியே மிதக்கற மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுதான் ரசிக்க போறீங்க. ஏன்னா இந்நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜே ரேவதி. உன்னை நினைக்கிறப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள பல வேதனை மறைஞ்சிருக்கு. என்ன கொல்லாம போ அப்படின்னு காதலன் சொல்ல, அதுக்கு காதலியோ நான் போலாம் ஆனா என் மனசு போனா திரும்ப வராது அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. பாடல் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில உன்னிமேனன், சின்மை மற்றும் அனுபமா இணைந்து பாடிய பாடல் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

என் கண் பார்வை முழுக்க ஓ மேலதான் இருக்கு. ஆனா அவன் கண்ணை பார்த்து என் காதல சொல்ற தைரியம் மட்டும் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு மனசு முழுக்க காதலை வச்சுக்கிட்டு அதை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க நாயகி. பாடல் கேட்கலாம் வித்யாசாகர் இசையில ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். என்னதான் கூட பல மணி நேரம் பேசினாலும் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறப்போ அடி எடுத்து வைக்க கால்கள் ரெண்டும் மறுத்து திரும்ப உன்கிட்டயே வருது அப்படின்னு நாயகி ஃபீல் பண்ணி பாடுறாங்க. மெலடி மேஜிக்கில் வரும் பாடல் இவன் சங்கர் ராஜா இசையில, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தில் இருந்து
3: அடிக்கிட்டு இதயம் துடிக்கிட்டு எம்கள் சரி சரி சரவென சுழலித்து விட்டீங்க.

எஃப்எம் ரெயின்போல மெலடி மேஜிக் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரோமியோவோட ஜூலியட், தேவதாசோட பார்வதி, இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்த மாதிரி அவ்வளோ அழகா இருப்பா என் காதலி. ஆனா அவளோட அழக வர்ணிச்சு எழுததான் எனக்கு ஒரு பாஷை கிடைக்கல அப்படின்னு தன் காதலியோட அழக பெருமையா சொல்றாரு நாயகன். பாடல் கேட்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கார்த்திக் பாடிய பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: Welcome back to the show, Melody Magic. நிலம், நீர், காற்று, இது மூலமா தான் மின்சாரம் பிறக்குது. ஆனா காதல் தரும் மின்சாரமோ பிரபஞ்சத்தையே கடத்திடுது. இத நான் சொல்லல, நம்ம ஹீரோ சொல்றாரு. பாடல் கேட்கலாம். கார்த்திக் ராஜா இசையில ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 11:33. எஃப்எம் ரெயின் போல நீங்க கேட்ட ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். திருக்குறள்ல வர ரெண்டு அடி மாதிரி நம்ம காதல் அப்படிங்கிற கவிதையில ஒரு வரி நீ ஒரு வரி நான், நம்மள தனித்தனியா பிரிச்சா பொருளே இல்லாம போயிடும். தன் காதல அழகா எடுத்து சொல்றாரு நாயகன். பாடல் கேட்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில அரிஹரன் பாடிய பாடல் பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது FM Rainbow புதுவை 102.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேட்ச். எல்லாருக்கும் நார்மலா துடிக்கிற இதயம் எனக்கு மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி துடிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் எனக்கு நடக்கல. இதுக்கு காரணம் எனக்குள்ள நீ தந்த அந்த மாற்றம் தான். காதலால தனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை கூட எவ்வளவு ரசனையா சொல்றாங்கல்ல. பாடல் கேட்கலாம். தேவா இசையில ஹரிஹர மற்றும் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து.

0: அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நிறுவீதி, புதுச்சேரி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: என்ன பத்தி என்னை விட அதிகமா தெரிஞ்சோ என்ன நீ யாருன்னு கேக்குற பத்தியா? போதும், காதல் தோல்வியால உருவான கவிஞர்கள் போதும், என்னையும் ஒரு கவிஞனா மாத்தாத அப்படின்னு காதலால அவர் பாடுற பாட்டை பாட்டா பாடுறாரு நம்ம ஹீரோ. மலடி மேஜிக்கல் வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: மேடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்களை இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில், உங்கள் குறிப்பிடத்தக்க உயரிய நோக்கம், தலைமை பண்பு, அர்ப்பணிப்பு உணர்வு, நாட்டின் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் போன்றவை பல்வேறு நாடுகளில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை ஈர்த்துள்ளன. உங்கள் திறமையான தலைமையில் இந்தியா தன்னம்பிக்கையுடன் பலமான, செழிப்பான மற்றும் சுய முன்னேற்றம் கொண்ட எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி வருவதாகவும், இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், சக்தி, நீள் வாழ்க்கை தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். எதிர்காலங்களில் நடைபெறும் போரில் நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில், வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் வதாகவும் திரு ராஜ்நாத் சிங் மேலும் கூறினார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பல்வேறு பகுதிகளில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விநாயகர் சதுர்த்தி விழாவின் 3ஆம் நாளான இன்று வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை ஏரி, குளம், ஆறு மற்றும் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரைக்கு பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட களிமண் விநாயகர் சிலையுடன் வந்தனர். கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்த பின்னர் சிலைகளை எடுத்துச் சென்று கடலில் இறங்கி கரைத்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பை கண்காணிக்கும் வகையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடருக்கான கிரிக்கெட் அணி இன்று அறிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் ஈரமானதொரு பிற்பகல் வணக்கம். நேரம் 12:03 ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக அன்பரசி வரலாற்றில் இன்று வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த தினத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமா இருந்துட்டு இருக்கு இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு என்ன டே? வெனஸ்டே. ஓகே, வெனஸ்டே மட்டும் கிடையாது, புதன்கிழமை. சோ இன்னைக்கு செப்டம்பர் 16 இந்த நாள்ல வரலாற்றுல என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த டேல என்னென்ன விஷயங்கள்லாம் அனுசரிக்கப்படுது, என்னென்ன யார் யாருக்கெல்லாம் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு செப்டம்பர் 16 யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஸ்பெஷல் டேவா உங்களோட பர்த்டே எல்லாம் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய நிலையத்தின் சார்பாக ஒரு சூப்பரான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு என்ன டே செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் த Prevention of the ஓசோன் லேயர். ஓசோன், அனைத்துலக ஓசோன் படல பாதுகாப்பு நாள் வந்து இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 16 இந்த தினம் அனுசரிக்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசோன் படலம் முக்கியமா நமக்கு சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் போன்ற ஆபத்தான கதிர்கள் கிட்ட இருந்து பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்க வந்து ஓசோன் படலம் உதவுது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இந்த ஓசோன் அடுக்க வந்து பாதுகாப்பதன் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்த இந்த நாள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா,

1987 வருஷம் செப்டம்பர் 16 அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சில் நெறிமுறை அப்படின்ற ஒரு நெறிமுறை வந்து கையெழுத்தாகி இருக்குது. இதை கௌரவிக்கும் வகையில ஐக்கிய நாடுகளின் பொது சபை 1994 ஆண்டுல செப்டம்பர் 16 அனைத்து உலக ஓசோன் பாதுகாப்பு நாளா அறிவிச்சிருக்காங்க. சோ சர்வதேச ஓசோன் தினம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் 16 அன்று அனுசரிக்கப்படுது அப்படின்ற விஷயத்தோட நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம போகலாம். வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியில வரலாற்று இந்த தினத்துல என்னென்ன நடந்திருக்குதுன்றத அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்து கேட்கலாம். கண்ணன் வருவான் திரைப்படத்துல இருந்து

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 12:10 நிமிடம், 48 நொடிகள். இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாள் செப்டம்பர் 16 என்ன விஷயங்கள் அடுத்ததா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிக்கான சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 அன்றுதான் கொண்டாடப்படுது. இது பத்தின மற்ற டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதய நோய்களுக்கான நவீன மற்றும் அறுவை சிகிச்சையற்ற மருத்துவ முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் உயிரை காக்கும் இந்த துறையுடைய சேவைகளை போற்றவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டே வந்து கடைபிடிக்கப்படுது. இதோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, முதல் கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை செய்யப்பட்டனால அடிப்படையாக கொண்டுதான் இந்த தினம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால அங்கீகரிக்கப்பட்டு சிறப்பிக்கப்படுது. ஸோ இந்த தினம் ரொம்பவே முக்கியமான தினமாகவும் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. இன்டர்நேஷனல் கார்டியாலஜிக்கான சர்வதேச தினம். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னும் அடுத்தடுத்த ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இது வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஃபார் த சவுத் அப்படிங்கிற டே. தெற்கிற்கான அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைக்கான சர்வதேச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 16 தேதி அன்று அனுசரிக்கப்படுது. இதை பத்தின முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளரும் நாடுகள்ல வளர்ச்சிக்கு அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத உலகிற்கு உணர்த்துறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்ப உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, January 9, 2024 அன்று ஐக்கிய நாடுகள் பொது சபை, அதாவது யுஎன்ஜிஏ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சபை வந்து இதற்கான தீர்மானத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்கு. சோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப இடைவெளிகளை குறைக்கிறதுக்கும் நிலையான வளர்ச்சியை அடையிறதுக்கும், அது மட்டும் இல்லாம நாடுகளுக்கு இடையே அறிவியல் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஃபார் சவுத் அப்படிங்கிற இந்த தினம் அனுசரிக்கப்படுது. இந்த தினம் இன்றைய தினத்துல இந்த டே தான் வந்து பாத்தீங்கன்னா அனுசரிக்கப்பட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு, தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம், தர்மா திரைப்படத்துல இருந்தா.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

சில இன்றைய நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 12:25 நிமிடத்துல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளோட பிறந்த நாள். சோ அவங்களுடைய பிறந்த நாளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எம் எஸ் சுப்பல்கிருஷ்ணி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள். மிக சிறந்த கர்நாடக இசை பாடகர்களில் ஒருவரான இவங்க சின்ன வயசுல இருந்தே இசை பயிற்சி பெற்று தன்னுடைய அபாரமான குரல் வளத்தால இசை உலகில மிகப்பெரிய புகழை பெற்றிருக்கிறாங்க. இவங்க ஐக்கிய நாடுகள் சபையில இசை நிகழ்ச்சி வழங்கிய முதல் இந்திய கலைஞர்கள்ல முக்கியமானவரா கருதப்படுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இசை கலைஞர் அப்படிங்கிற பெருமையையும் பெற்றவர் இவர் தான். அது மட்டும் இல்லாம ராமன் மகசேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசைக்கலைஞர் என்ற பெருமையும் டாக்டர் எம் எஸ் நம்மளுடைய சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. இவங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நிறைய தேசிய விருதுகள் பெற்ற இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடு சபைகள்ல பாடின முதல் பாடகி அப்படிங்கிற பேர்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளையும் பெற்ற இவங்க குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பாடலும், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பஜகோவிந்தம், வெங்கடேச சுப்பிரபாதம் போன்ற பாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாடினதுல மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச ஒரு பாடலா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத திரைப்பட துறையிலும் அவர் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா மீரா அப்படிங்கிற திரைப்படம் அவங்களுக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய புகழை தேடி தந்த ஒரு திரைப்படமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குயில் குரல் என்று அழைக்கப்பட்ட இவங்களுடைய இனிமையான தெளிவான குரல்கள் ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்ததுனால இவர் வந்து இசை குயில் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. சினிமாவிலும் பல சாதனை படைச்ச இவங்க வந்து பாத்தீங்கன்னா மீரா உள்ளிட்ட திரைப்படங்கள் நடிச்சும் பாடியும் இருக்காங்க. ஆன்மீக இசையில தனி இடம் இவருடைய பக்தி பாடல்கள் வந்து இந்தியாவை தாண்டியும் உலகம் முழுவதும் ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. உலக அரங்கத்துல தமிழ் மற்றும் இந்திய இசை, இந்திய பாரம்பரிய இசையின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்து சென்ற முக்கியமான கலைஞர்கள் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களும் முதல்வர், அதாவது முக்கியமான ஒரு நபரா திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்திய இசையுலகின் அழியாத நட்சத்திரமாகவும் கர்நாடக இசையின் பெருமையை உலக அரங்கில் ஒலிக்க செய்த இசை பேரரசி என்று அழைக்கப்படக்கூடியவரும் பாரத ரத்னா டாக்டர் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களின் பிறந்த நாள் என்று. இனிமையான குரலாலும் பக்தி நிறைந்த இசையாலும் தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இசை மேதைய இந்த நாளில் நம்ம நினைவு கூறுறது நம்மளுடைய ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுது அப்படிங்கிற இந்த தகவலோடு இன்றைய நமது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வரும் பாடல் உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து.

0: மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: தினமும்
2: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படல

0: முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா சர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம், இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம், அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தரும் நிலையில், அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். நபார்டும் ஆடிநாடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங்கு. அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். அது மூலமாக இப்போ ஆட்டோ வாங்க போகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக உதவி பண்ண ஆடிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துலேருந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கோசம் வந்திருக்கேன். ஆடிநாடு மூலயமா நான் காரும் கற்று விட்டாங்க, ஆட்டோவும் கற்றுக்கணும். பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கிறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆடிநாடு மத்திய அரசு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
1: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23ஆம் தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டுப் பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுளி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலும் இருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டுப் பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் 2வது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டெரெபாஸ்கோ, கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கேன் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:52.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: உண்மையாகவா, உங்களால் தேடித்தர முடியுமா என்று கேட்டாள். என் வீட்டில் அதிகமான வேலை ஒன்றும் இருக்காது, நான் தான் பிரம்மச்சாரி ஆயிற்றே. நான் அதை பற்றி நினைக்கவில்லை, வீட்டு வேலையை பற்றி அல்ல என்று மெதுவாக சொன்னாள் அவள். அவள் பெருமூச்செறிந்தாள். தான் சொன்னதை அவன் புரிந்து கொள்ளாமல் போனதால் மனம் நொந்தாள். அவனோ அவள் அருகே குனிந்து பார்த்தவாறு புன்னகை புரிந்தான். சிந்தனை வயப்பட்டவனாக பேசினான். நீங்கள் மட்டும் பாவலை பார்ப்பதற்கு அனுமதி பெற்று அவனை சந்தித்து தமக்காக ஒரு பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொண்ட அந்த விவசாயிகளின் முகவரிகளை அவனிடமிருந்து எப்படியாவது தெரிந்து கொண்டு வர முடிந்தால் எனக்கே அவர்களை தெரியும் என்று உவகையோடு கூறினாள் அவள். நான் அவர்களை கண்டுபிடித்து நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அத்தனையும் செய்கிறேன். நான் தான் அவர்களுக்கு சட்டவிரோதமான புத்தகங்களை கொடுத்து உதவுகிறேன் என்று எவரும் என்னை சந்தேகப்பட மாட்டார்கள். கடவுள் கிருபையால் நான் தொழிற்சாலைக்குள்ளே கூட பிரசுரங்களை கொண்டு போகவில்லையா? தன் முதுகிலே ஒரு மூட்டையும் கையிலே ஒரு தடிக்கம்பும் தாங்கி கிராமங்களையும் காட்டு பிரதேசங்களையும் சாலை வழிகளையும் கடந்து நடந்து திரிய வேண்டும் என்று ஒரு ஆவல் அவள் மனத்தில் திடீரென எழுந்தது. இந்த வேலைக்கு என்னை ஏற்பாடு செய்யுங்கள், உங்களை மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பிரதேசங்களிலும் உள்ள சகல ரோட்டு பாதைகளிலும் நான் செல்லுவேன். கோடையிலும் குளிர்காலத்திலும் நான் சாகுகிற வரையில் ஒரு காம யாத்திரிகளைப் போல சுற்றித் திரிகிறேன். எனக்கு இது ஒரு மோசமான வேலை என்று நினைக்கிறீர்களா என்ன? வீடு வாசலற்ற ஒரு தேசாந்திரியாக வீடு வீடாய் கிராமத்து குடிசை வாயில்களில் சென்று கிறிஸ்துவின் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கின்ற ஒரு யாத்திரை வாசியாக தன்னை கற்பனை பண்ணி பார்த்தால் ஏற்பட்ட சோக உணர்ச்சி அவள் இதயத்தில் நிரம்பி நின்றது. நிக்கலாய் அவளது கரத்தை லேசாக பற்றி பிடித்து தனது கதகதப்பான கையால் அதை தட்டி கொடுத்தான். பிறகு அவன் கடிகாரத்தை பார்த்துவிட்டு சொன்னான், சரி, அதை பற்றி நாம் பின்னர் பேசிக் கொள்ளலாம். நம்முடைய குழந்தைகள் நமது இதயத்தின் அன்பு உருவங்களான நம் குழந்தைகள். தங்களது வாழ்வையும் ஆசைகளையும் துறந்து சுயநலத்தை பற்றிய எண்ணம் சிறிது கூட இல்லாமல் பாடுபட்டு சாகும்போது நான் ஒரு தாய் சும்மா இருக்க முடியுமா? நிக்கலாயின் முகம் வெளுத்தது. இந்த மாதிரி வார்த்தைகளை நான் இதற்கு முன்பு கேட்டதே இல்லை என்று அவளது முகத்தையே பரிவு கலந்த பார்வையோடு நோக்கியவாறே அமைதியாக சொன்னான் அவன். நான் வேறு என்னத்தை சொல்ல என்று தன் தலையை சோகத்தோடு அசைத்துக் கொண்டும் கைகளை வெறுமனே ஆட்டிக்கொண்டும் கேட்டாள் அவள். என் நெஞ்சுக்குள்ளே துடிதுடிக்கும் இந்த தாயின் இதய துடிப்பை எடுத்துக் கூறுவதற்கு மட்டும் எனக்கு வார்த்தைகள் இருந்தால். அவள் எழுந்தாள். உத்வேகம் நிறைந்த எத்தனையோ சொற்கள் அவளது தலைக்குள்ளே பின்னி முடைந்து குறுக்குறுப்பதால் அவளது இதயத்தில் ஏற்பட்ட பெரும் பலத்தினால் அவள் எழுந்து நின்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் அழுவார்கள். கடை கெட்டவர்கள் கூட, வெட்கமற்ற பிறவிகள் கூட கண்ணீர் சிந்துவார்கள். நிக்கலாயும் எழுந்தான். மீண்டும் ஒரு முறை கடிகாரத்தை பார்த்தான். சரி, அப்படியென்றால் இதற்கு ஒத்துக்கொள்கிறீர்கள். நகருக்கு என் இடத்துக்கு வருகிறீர்கள் இல்லையா? அவள் தலையசைத்தாள். சரி, எப்போ? கூடிய சீக்கிரத்தில் சரிதானே என்று பரிவோடு கூறினான் அவன். நீங்கள் வருகிற வரையில் எனக்கு கவலைதான். அவள் அவனை வியப்புடன் பார்த்தாள். அவள் அவனுக்கு என்ன வேண்டும்? அவள் முன் தலை குனிந்தவாறு குழப்பமான புன்னகை செய்தவாறு கரிய கோட்டணிந்து சமீப நோக்குடன் கூனி நின்று கொண்டிருந்தான் அவன். அவனது தோற்றம் அவனது இயற்கைக்கு முரண்பட்டு தோன்றியது. உங்களிடம் ஏதாவது பணம் காசு இருக்கிறதா என்று கண்களை தாழ்த்தி கொண்டு கேட்டான் அவன். இல்லை. உடனே அவன் தன் பைக்குள் கையை விட்டு தன் மணிப்பரிசை எடுத்து அதை திறந்து பணத்தை எடுத்து நீட்டினான். இதோ, இதை தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான். தாய்க்கு தன்னை அறியாமலேயே இளஞ்சிரிப்பு வந்தது. அவள் தலையை அசைத்துவிட்டு சொன்னாள், உங்களிடம் எல்லாமே புது மாதிரியாகத்தான் தோன்றுகிறது. பணம் கூட உங்களுக்கு பொருட்டாக தோன்றவில்லை. சிலர் அந்த பணத்துக்காகத்தான் தங்கள் ஆத்மாக்களையே விற்றுவிடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கோ

0: நிக்கலாய் மெதுவாக சிரித்தான். பணமா? அது ஒரு நச்சு பிடித்த பொருள். வாங்குவதானாலும் சரி, கொடுப்பதானாலும் சரி, மனத்துக்கே பிடிப்பதில்லை. அவன் அவள் கையை பற்றி அதை லேசாக பிசைந்தான். பிறகு மீண்டும் சொன்னான், சீக்கிரம் கிளம்பி விடுங்கள். பிறகு அவன் வழக்கம் போலவே அமைதியாக சென்றான். அவன் செல்வதை அவள் வாசல் வரை சென்று பார்த்தாள். அப்பொழுது தனக்குள் நினைத்து கொண்டாள், எவ்வளவு அன்பான மனம், ஆனால் அவன் எனக்காக பரிதாபப்படவே இல்லையே. இந்த எண்ணம் அவளுக்கு பிடிக்கவில்லையா, அல்லது அதிசயத்தை தந்ததா என்பதை அவளால் உணரக்கூட முடியவில்லை. அவன் வந்து சென்று நாலாவது நாளன்று அவள் அவனுடைய வீட்டுக்கு குடிப்போனாள். அவளது இரண்டு பெட்டிகளோடு அவள் ஏறி சென்ற வண்டி அந்த தொழிலாளர் குடியிருப்பை விட்டு வெளிவந்து ஊருக்கு புறம்பே உள்ள வெம்பரப்புக்கு வந்து சேர்ந்தது. உடனே அவள் பின்னால் திரும்பி பார்த்தாள். எங்கே இருள் படிந்த இடையராத துன்பம் கலந்த வாழ்வை அவள் அனுபவித்தாளோ, எங்கே புதிய இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்வுக்கு ஆளாகி நாட்களை அவள் மின்னல் வேகத்தில் கழித்தாளோ, அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக ஒரேடியாக பிரிந்து விலகி செல்வது போன்று அவள் திடீரென்று உணர்ந்தாள். கரி படர்ந்த பூமியின் மேல் ஆகாயத்தை நோக்கி புகைப்போக்கிகளை உயர நீட்டிக்கொண்டு கருஞ்சிவப்பு சிலந்தியைப் போல நின்றது தொழிற்சாலை. அதை சுற்றிலும் தொழிலாளர்களின் மாடியற்ற ஒற்றைத்தள வீடுகள் மொய்த்து சூழ்ந்திருந்தன. அவை சிறிதும் பெரிதுமாக நிறம் வெளியேறி குழம்பி போய் சேற்று பிரதேசத்தை அடுத்து நின்றன. அந்த வீடுகள் தமது ஒளியற்ற சிறு சிறு ஜன்னல்கள் மூலம் அடுத்தடுத்த வீடுகளை பரிதாபகரமாக பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அந்த வீடுகளுக்கு மேலாக தொழிற்சாலையைப் போலவே கருஞ்சிவப்பாக தோன்றும் தேவாலயம் உயர்ந்து நின்றது. அதனுடைய ஊசி கோபுரம் புகைப்போக்கிகளின் உயரத்தை விட குட்டையாயிருந்தது. பெருமூச்செறிந்து கொண்டே தனது கழுத்தை இறுக்கி திணற செய்வது போல தோன்றிய தனது ரவிக்கையின் காலரை தளர்த்தி விட்டுக் கொண்டாள் தாய். போ இப்படி என்று முனகிக் கொண்டே வண்டிக்காரன் குதிரையின் கடிவாளத்தை பற்றி இழுத்தான். அவன் ஒரு கோணக்கால் மனிதன், குட்டையானவன், வயதை நிதானிக்க முடியாத தோற்றமுடையவன். அவனது தலையிலும் முகத்திலும் வெளியேறிய மயிர்கள் சில காணப்பட்டன. கொதிக்கும் மணல் வெளியில் குதிரை தலையை ஆட்டிக்கொண்டு கால்களை கனமாக ஊன்றி நடந்தது. மணல் சரசரத்தது. அந்த லொடக்கு வண்டி கீறிச்சிட்டது. வண்டி சக்கரத்தால் ஏற்படும் ஒலி பொழுதியுடன் பின்தங்கிவிட்டது. நிக்கலாய் இவனாவிச் நகரின் ஒரு கோடியில் ஒரு அமைதி நிறைந்த தெருவில் குடியிருந்தான். பழங்கால கட்டிடமான ஒரு இரண்டடுக்கு மாடி அருகில் பச்சை வர்ணம் அடிக்கப் பெற்று சிறு பகுதியில் அவனது வாசஸ்தலம் இருந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையா புரியும் தமிழ் பிக்க.
3: முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: வழக்கு தைரியம் இருந்தா கொலையும்.
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
6: நேர்லயே கேட்கலாம் பிற்பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தனி நபர்களுக்கு இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், திமுக, நாம் தமிழர் கட்சி

0: கட்சி என 5 நிலை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவருமான திரு ரங்கசாமி கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் வெற்றி மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி தட்டாஞ்சாவடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்தை முறைப்படி அறிமுகப்படுத்தினார். அப்போது தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார், பாஜக மாநில தலைவர் திரு ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு என் எஸ் ஜெயபால் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். காங்கிரஸ் வேட்பாளராக விநாயகமும் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறியுள்ளனர். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் திருமதி கார்த்திக் குமாரி நாம் தமிழர் கட்சி சார்பிலும் திருமதி வசந்தி சுயேட்சை வேட்பாளராகவும் வேட்புமனுக்களை நேற்று தாக்கல் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு திருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 7:40 மணிக்கு அம்மன் சுவாமி தங்க விமானங்கள் ராஜகோபுரங்களுக்கும், காலை 7:55 மணிக்கு அம்மன் சன்னதிக்கும், காலை 8:10 மணிக்கு சுவாமி சன்னதிக்கும் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு நாளை செப்டம்பர் 17 முதல் 20 வரை கட்டண தரிசனம் கிடையாது என ஆணையர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:02 நேர்களே, இனி கேட்கலாம் ஹாய் ஸ்நேகிதியே. ஹலோ, வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நான் உங்க ஆர்ஜே ஆஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள்.
3: இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்கள இருந்து வயதானவங்க வரைக்குமே வந்து எல்லா பீரியட்லயும் இந்த மன அழுத்தம் அப்படின்றது இது காமனாவே இருக்கு. இப்ப யாரு கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஹார்மோன்களோட சமநிலையை எப்படி பாதிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: மெயினா ஸ்ட்ரெஸ் தான் ஹார்மோன்களை வந்து பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைகள் இருந்து நான் சொல்லிட்டேன், ஹார்மோன்ஸ் வந்து ஒரு அவங்களோட வளர் பருவத்திலயும் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. இப்ப குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி சொல்றதுன்னா இப்ப மாசத்துக்கு ஒரு நாள் வந்து லீவன் கூட அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்ப ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எவ்வளவு மணி நேரம் நிக்க முடியும், மனசோர்வு, உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்கள்னு நம்ம ஒண்ணு பண்ணோம். அந்த உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்களை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாம போறப்ப கண்டிப்பா மன ரீதியா உங்களுக்கு பிரச்சனை வந்து ஸ்ட்ரெஸ்ல தான் போய் முடியும். குழந்தைகளே இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த டைம் இவங்களுக்கு ஓவர் ஃபுளோவா இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதை போய் அவங்களுக்கு அதை போய் சொல்றதுக்கும் பயம், வீட்லயும் சொல்ல போறது இல்ல, ஸ்கூல்ல போய் சொன்னாலும் அது ஒரு பெரிய எடுபட போறதும் கிடையாது. அந்த மாதிரி டைத்துல இதை எதையுமே வெளியில சொல்ல முடியாம பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க குழந்தைகள். சில சமயம் சாப்பிட முடியாம வாமிட் பண்ணிட்டு மயக்கம் ஆயிட்டு விழுந்துடுறாங்க. ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன்னா இவங்க எதையுமே வெளிப்படுத்துறது இல்ல. நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பிருப்போம், பசங்க சாப்பிட்டிருப்பாங்க நம்ம நினைச்சிருப்போம், ஆனா போய் பார்த்தா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்காது. யூஸ்வலாவே அந்த டயத்துல சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி டயத்துல அவங்க சாப்பிடாம விட்டுட்டாங்கன்னா உடல் ரீதியா அவங்களுக்கான மாற்றங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயி வெளியில சொல்ல முடியாம ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. தென் வேலைக்கு வரவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எதையுமே சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் அந்த வேலையை அவங்க போர்ஸ்ஃபுல்லா பண்ணிதான் ஆகணும். அப்படி போர்ஸ்ஃபுல்லா பண்றப்ப இவங்க அவங்களை ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு கூட டைம் இருக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல இதுக்கான ஒரு ப்ரொவிஷியன்சி கூட இருக்கிறது இல்ல. ஒரு இடத்துல ஒரு இதை சேஞ்ச் பண்ணணும், பண்ணணும், போகணும் அப்படின்னா கூட ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. தண்ணி ப்ராப்பரா குடிக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணியே எடுத்துக்க மாட்டாங்க, குடிக்கவே மாட்டாங்க, ஜூசஸ் எடுத்து வந்திருப்பாங்க, மறந்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இப்ப இருக்கிற ஒர்க்கிங் உமன்ஸே இருக்காங்க. தென் அடுத்தது வீட்டுல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க என்ன மிச்சம் இருக்கோ அதான் சாப்பிடுறாங்க. குழந்தைங்களை அனுப்பி விட்டுறாங்க, ஹஸ்பண்ட்ஸ் போயிடுறாங்க, வீட்டுல மேபி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா என்ன பாக்கி இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்ப டைம் கிடைக்குதோ எப்ப தோணுதோ அப்பதான் செய்யறாங்க. இவங்களை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம சத்தா சாப்பிடணும், ஒரு ஜூஸே புழிஞ்சு குடிக்கணும்னு கூட அவங்களுக்கு நினைக்கிறது கிடையாது. சோ அதனால அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து தட் இஸ் ஓய்வா இருக்கேன் அப்படிங்கிற பேரா அது என்னன்னு சொல்ல தெரியல, பட் அவங்க அப்படியே அமைதியாவே இருந்துடுறாங்க, எதுவுமே செஞ்சுக்கிறது இல்ல. அந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். தென் மெனோபாஸ் வரப்ப நிஜமாவே இந்த ஹார்மோன்ஸ் ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும். அதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு திணறாங்க. சோ எல்லா காலகட்டத்திலயுமே இந்த ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யுது. இதனால இந்த இம்பேலன்ஸ் வரதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதவிடாய் தள்ளி போகுது.

0: இந்த மாதவிடாய் ரெகுலரா வராம இருக்கு டீனேஜ் பசங்களுக்கு. மெனோபாஸ் அப்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த உடல் அளவுல வரக்கூடிய எடை கூடுதல், இந்த பிரச்சனைகள்லாம் வருது. சோ கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் 100% தொடர்பு இருக்கு.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்துடைய மருகில், கடலூர்.
2: வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: இப்ப வந்து பெண்கள் வந்து இப்ப கர்ப்பமா இருக்கிறாங்க, சோ இந்த மாதிரி டைம்ல குழந்தை வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம். சோ நான் அதிகமான எல்லா சத்துக்களையும் சமமா எடுத்துக்கணும், அந்த மாதிரி டைம்ல ஹார்மோன்ஸ் வந்து என்னென்ன பங்கு வகிக்குது
4: இந்த கர்ப்ப காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல இருந்தே சில ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து HCG அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின். இதுதான் வந்து நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட் போட்டு பாக்குறோம் இல்லையா, இந்த டபுள் லைன் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, இதுல இந்த ஹார்மோன் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னா, இவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு வாரத்துல இருந்து 15 நாள் 20 நாளைக்குள்ள நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தோம்னா இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கர்ப்பம் வந்து தரிச்சிருக்கு, நம்மளோட கர்ப்பப்பையில வந்து அந்த கரு போய் பிக்ஸ் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இண்டிகேட்டராகவே இந்த ஹார்மோனை வந்து நம்ம சொல்லுவோம். இதான் வந்து முதல் ஹார்மோன். அடுத்தது எஸ்ட்ரோஜன், நம்மளோட கர்ப்பப்பை வளர்ச்சி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு 10 மாசத்துக்கு அந்த குழந்தையோட வெயிட்டு, அது கூட இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பப்பைய வந்து நல்ல குஷன் மாதிரி ரெடி பண்ணி, ஒரு நல்ல வெரி குட் சாம்பர் மாதிரி ரெடி பண்ணும். சோ அந்த அளவுக்கு அந்த ரெடி பண்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. அடுத்தது அதோட கண்டினியூஷனா வந்து அடுத்தது கண்டினியூ பண்ண போறது ப்ரொஜெஸ்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரொஜெஸ்டான் அப்படிங்கறது ஜெஸ்டேஷன் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது கர்ப்ப காலத்துக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அது வந்து கொஞ்சம் பெண்களுக்கு வந்து அது இல்லாம இருக்கு, குறைச்சலா இருக்கிறது, செக்ரெட் ஆகுதுங்கிறதுனால கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு இந்த ஹார்மோனா நம்ம மெடிக்கேஷனா கூடவே கொடுக்கற அளவுக்கு இப்ப இருக்குது. யூஸ்வலா நார்மலா செக்ரெட் ஆகணும், செக்ரெட் ஆகி அந்த அளவே போதுமான அளவா இருந்தாலே கர்ப்பத்தை அப்படியே நகர்த்துக்கிட்டே போயிடும். ஆனா இவங்களுக்கு சில சமயம் இந்த பிளக்சுவேஷன் இருக்கக்கூடாது, ஆரம்ப காலத்துல கரு கரெக்டா இது பண்ணிடணும் அப்படிங்கறதுனால இந்த ஹார்மோன்ஸ் நம்ம வெளியிலிருந்து மெடிக்கேஷனாவே கூட கைனகாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் நாள் ஆக இந்த கர்ப்பத்துல 2 மாசம் 3 மாசம் போக போக இது ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாயிடும். கருப்பையிலிருந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகுது. இந்த கரு போய் தங்கினதுக்கு அப்புறம் நம்ம பிளாசன்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நஞ்சு கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கிருந்து இந்த ஹார்மோன் செக்ரெட் ஆகும். சோ அது ஆட்டோமேட்டிக்காவே இது ரைஸ் ஆயிடும். இப்படியே கண்டினியூஸா இந்த பிரெக்னன்சிய 10 மாசம் அது நகர்த்திக்கிட்டே வந்துடும். உள்ள குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஹார்மோன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பயே அடுத்த ஹார்மோன் ஒன்று வந்துடும், ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்கு அப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்த உடனே மில்க் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து அந்த வீனிங் பீரியட்ல நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வேண்டிய இது வந்துடும். சோ அப்ப அதுக்கு வந்து நம்மளோட பிரெஸ்ட வந்து ரெடி பண்றதுக்கான ஒரு ஹார்மோன் இந்த ப்ரொலாக்டின் சொல்லலாம். இந்த ப்ரொலாக்டின் வந்துருச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பால் சுரப்பிகள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும், பால் வரக்கூடிய அந்த டியூப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நாளங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும். சோ குழந்தை பிறந்த உடனேயே அந்த நிப்புல சக் பண்றப்ப அந்த இன்ஃபர்மேஷன் பிரைனுக்கு போய் இமீடியட்டா அந்த குழந்தைக்கு வந்து மில்க் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கொலஸ்ட்ரம் சொல்ற அந்த மில்கை வந்து குழந்தைக்கு நம்ம கொடுத்தாதான் அந்த குழந்தை நல்ல எதிர்ப்பு சக்தியோட இருக்கும். சோ அதுக்கு ரெடி பண்றதுக்கு இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வந்துடும். இப்படி ஹார்மோன் செக்ரெட் ஆயிட்டே இருக்கிறப்ப அந்த கர்ப்பகாலம் முடிஞ்சு குழந்தை பிறக்க போற டயத்துல ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரும். அதாவது கர்ப்பப்பைய சுருக்கி குழந்தைய வந்து புல் பண்ணி வெளியில நார்மல் டெலிவரிக்கு அனுப்புறதுக்காக அந்த எலும்புகள் எல்லாம் அமுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து வரும். இந்த ஆக்சிடோசின் வரவும் இந்த குழந்தை பிறப்பு, அதாவது பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்ற குழந்தை பிறப்பு வந்து எளிமையா அவங்களுக்கு நடக்கும். இதுதான் வந்து லேபர் பெயின் சொல்லுவோம், அந்த பிரசவ கால வலிய தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பிரசவம் ஆன உடனே அந்த உடம்ப தளர்த்து அந்த உள்ள இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் தளர்த்துக்கு ரிலாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரும். இதனால வரக்கூடிய மன விஷயங்களை, மன உளைச்சல் இதெல்லாம் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் வரும். இது மாதிரி இந்த கர்ப்ப காலத்துல நிறைய ஹார்மோன்ஸோட ரோல் வந்து பெண்களுக்கு கண்டிப்பா உண்டு.
2: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில்.

0: திருக்கடலூர்.
1: பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
2: இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த வாந்தி மயக்கம் எப்பவுமே ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சோ இதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ்க்கும் வந்து சம்பந்தம் இருக்கா, இல்ல இந்த கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி டைம்ல பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா கவனிக்கணும்?
3: இந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் வந்து யூஸ்வலாவே பிரெக்னன்ட் ஆயிட்டாக்கா வரக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து ஒரு நார்மல் சிம்டம் தான், இதை பார்த்து அவங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா இதுக்காக சாப்பிடாம இருக்கிறது உடம்ப வருத்திக்கிறது கண்டிப்பா முடியாது. ஒரு பெரிய 10-15 ஹார்மோன்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சாப்பாடு மூலமா தான், உணவு மூலமா தான் உள்ள போயாகணும். சோ சத்தான உணவு அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வந்து பேறு காலத்துல ஏற்படுத்தும். சோ அந்த சத்தான உணவு அப்படின்னு பாக்கிறப்ப இரும்பு சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிடணும். அயன் கண்டென்ட் உள்ள கீரை, தேன், பேரிச்சம்பழம் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்களை வந்து மேக்சிமம் எல்லாரும் சாறு புழிஞ்சி ஜூஸா குடிக்க விரும்புறாங்க, அதுல உள்ள நார் சத்து அந்த அளவு முழுமையா போய் சேராது. சோ பழங்களை அப்படியே சாப்பிட பழகணும். சோ பழங்களை சாரா புழிஞ்சி குடிக்காம சுகரம் போட்டு குடிக்கிறதுனால அதிகமாகும். சோ அந்த மாதிரி இல்லாம பழங்கள் சாப்பிடலாம். சோ பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கலாம், சாலட் பண்ணி சாப்பிடலாம். அதெல்லாம அந்த முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கப்ப அந்த புரத சத்து உள்ள உணவுகள் நிறைய இருக்கு. இந்த சிறுதானிய வகைகள் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் இந்த சத்தான சாப்பாடா பிகினிங்ல சாப்பிடணும் ஆரம்பத்துல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாக்குறப்ப நல்லா அதிகமான அளவு உள்ள போகும். அப்ப போறப்ப மாவு சத்து உள்ள பொருட்கள் அதிகமா சேர்த்துறாம அதுக்கு பதிலா புரத சத்து உள்ள பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அந்த உடம்புல நல்லா அதுக்கான தாங்கறதுக்கான வலுவும் வந்துடும், உள்ள இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா வளரும். சோ அது இல்லாம சின்ன சின்ன எக்ஸசைஸும் அவங்க பண்ணணும், யோகா பண்றது இல்ல ஒரு சின்ன வாக்கிங். ரொம்ப தூரம் மூச்சு வாங்குற அளவுக்கு கர்ப்பப்பை சில பேருக்கு இறங்கிடும். சோ அந்த அளவுக்கும் போகாம ஓரளவுக்கு வீட்டுல இருக்கிற வேலைகள் செய்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல பெட் ரெஸ்டா இருக்காங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலா என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அந்த வேலைகளையும் சேர்த்து செஞ்சுகிட்டே இருக்கிறப்ப எடை போடாம உடம்பு வந்து கொண்டு போக முடியும். எடை போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்கா வெயிட் அதிகமானா கடைசியில டெலிவரி டைம் நெருங்குறப்ப பிரஷர் அதிகமாகும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பேலன்ஸ்டா அவங்களோட லைஃப்ல ஃபுட் எடுத்துட்டு போறப்ப ஹார்மோன்ஸ் அழகா வேலை செஞ்சிட்டு இருக்கும்.
2: இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படுது?
3: 40 வயசுக்கு மேலே மெனோபாஸ். ஃபர்ஸ்ட் எப்படி மெனார்க்கு சொல்லணும், சின்ன பிள்ளைங்களுக்கு பயம் படப்படப்பு இருக்குமோ அது அப்படியே திருப்பி பார்க்கலாம். 40 வயசுக்கு மேல வரக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேட்போம், முன்னாடி நார்மலா எடுத்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இப்ப சல்லுன்னு விழுவாங்க. சோ அந்த கோவம், எரிச்சல், சரியா பசிக்காது, தூக்கம் வராது, அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபிளஷ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், திடீர்னு என்னாக ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா ஃபிளஷ் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஒரு சூடா ஒரு உடல் பரவற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், ரொம்ப அசதியா இருக்கும், கை கால் வலி, மூட்டு வலி. இந்த ஹார்மோன்ஸ் குறையறதுனால கண்டிப்பா எலும்பு வந்து அதோட கால்சியத்தை படிய வைக்கிற தன்மைகள் கொஞ்சம் மாறுபடும். அதனால அவங்களுக்கு கை கால் வலிகள் ஆரம்பிக்கும், உடல் அளவுலயே மாற்றங்கள் வரும், வெயிட் போடுறது எல்லாம் அப்பதான் ஆரம்பிக்கும். சோ கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டா இருக்கிறவங்க இந்த இடத்துல ரெகுலரா எக்ஸசைஸ் யோகா அப்படி இருந்துட்டு இருந்தாங்கன்னா பெருசா தெரியாது, கொஞ்சம் நார்மலா கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப வெயிட் போடக்கூடிய பீரியட் வந்து இந்த பீரியட். இதுல வந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த மனநோய் மாதிரி முன்ன மாதிரி இல்ல, லேடிஸ் வந்து இப்படி வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, அப்ப மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்ப பேசுறதுமே சரியில்லை, ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாம் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு ஹார்மோன் பண்ற சமநிலை கோளாறுகள் தான். அதை வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுகிட்டு அவங்க கூட டிராவல் பண்றதே வந்தாங்கன்னா இதை தாண்டி வந்து அவங்க மெனோபாஸ் முடிச்சிடலாம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: ஓகே, இப்போ மந்த்லி நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றது இதெல்லாமே வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாதான் உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், இப்போ ஹார்மோன்ஸ் எல்லாமே சமநிலையில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகும் போது இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டா அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்காது. சோ இதனால வந்து ஏதாவது பிரச்சனை எதனா வருமா பத்தி சொல்லுங்க.
4: இந்த மெனோபாஸ் அப்படிங்கறது வந்து மாதவிடாய் வந்து நிரந்தரமா

0: போறதுதான். அதாவது நமக்கு வந்து நம்மளோட கர்ப்பப்பையில ஒரு ஒரு முட்டை உருவாகி, கருப்பு முட்டை வந்து உருவாகி மாதம் ஒரு முட்டை வந்து வெளியேறும் நம்ம சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய அந்த முட்டைகளோட எண்ணிக்கை முடிய போற டைம் வந்து நமக்கு வந்து இனிமே அந்த மென்ஸ்ட்ரேஷன் வராது, மாதவிடாய் வராது. அது நின்னு போறப்ப இந்த ஹார்மோன்ஸோட அளவு, நான் சொன்னா இல்லையா, எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதோட அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது குறையறதுனால இது கூட சேர்ந்து வேலை பார்த்த தைராய்டு, இன்சுலின், கார்டிசோல், ஆல்டோஸ்டிரான், அப்புறம் பாராதைராய்டு ஹார்மோன்ஸ், இது எல்லாமே வந்து கூட வந்து ஒர்க் பண்றதுல ஒரு பிளக்சுவேஷன் வரும், எஸ்பெஷலி இந்த பீரியட்ல வரும். அப்படி வரப்ப கண்டிப்பா உடல் சோர்வை பார்க்கலாம், மனநிலையில மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு நேரம் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நேரம் சுத்தமா எதுவோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு பிளாங்கா ஃபீல் பண்ணுவாங்க. எரிச்சல் அதிகமா இருக்கும், கோவம் அதிகமா இருக்கும், அசதி இருக்கும், உடல் வலி இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸால வரதுதான். எலும்பு பிரச்சனைகள் கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்குமே கூட கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் இது வரப்ப அந்த கொலஸ்ட்ரால் அளவுலயுமே நமக்கு வந்து பிளக்சுவேஷன்ஸ் வரும். அதனால வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ், நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதனால அதுவும் வரதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. அதனால அது அவங்க கரெக்டா அந்த பீரியடை வந்து கடந்து வரப்ப, அதாவது எப்படி சொல்றது, எக்ஸசைஸ் பண்றது, ஃபுட்டை கரெக்டா எடுத்துக்கிறது, வேற எதுலயாவது அவங்களோட கவனத்தை செலுத்துறது, அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கடந்து வரது ஈஸியா இருக்கும். இல்லனா இது கொஞ்சம் கஷ்டமான பீரியட், வீட்டில் உள்ளவங்களும் இதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்.
1: இப்ப இந்த மாதிரி டைம்ல இதுக்கான பிரச்சனைகள் என்ன, இதுக்கான தீர்வுகள் என்ன, இது இப்ப இதை விட்டு வெளியே வரணும்னா, நிறைய சொன்னீங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து எப்போ நம்மளுக்கு வளரிளம் பருவத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த டைம்லயும் மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. சோ இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன, இப்ப நிறைய பிரச்சனைகள் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இப்ப மூட்டு வலியில இருந்து ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்து பிபி சுகர் ரைஸ் ஆகுறது, உடல் எடை இப்படி நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இதோட தீர்வுகள் என்ன, இதுக்கு என்ன பண்ணணும்?
0: இப்ப மெனோபாஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய பிரச்சனைகள் சொன்னேன், இதுல மூட்டு வலி ஒன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும், வேர்வு அதிகமா இருக்கும், அதுவே ஒரு மாதிரி ஒரு அனீசியான ஃபீலிங்கா இருக்கும். அதுவும் நிக்க போறப்ப அந்த உதிரப்போக்கு வேற ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால அவங்க அனீமிக்கா மாறுவாங்க. சோ இப்ப இந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த உதிரப்போக்கால வரக்கூடிய அந்த ரத்த குறைபாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அசதி, ஒரு மாடி ஏறுறதோ இல்ல படிக்கட்டுல வேலை செய்யதோ இல்ல ரொம்ப நேரம் கூட்டுறதோ வீட்டுல வேலைகள் செய்யறப்பயோ இல்ல அதுவும் ஒர்க்கிங்கா இருக்காங்கன்னா ரெண்டு இடத்தையும் பேலன்ஸ் பண்றதோ எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. சொன்னோம்னா மெமரி கூட குறையும், அது எங்க வச்சோம் ஏது வச்சோம் தேடுறது எல்லாமே கூட கூட அதிகமாகும். சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பீரியட் வந்து அந்த மெனோபாஸ் பீரியட். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட், நம்மளோட சாப்பாடுல நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள், கீரை, புரத சத்து உள்ள பொருட்கள், மாவு சத்து உள்ள பொருட்களை குறைச்சிடுறது. இந்த காலகட்டத்தில் கார்டிசோல் அதிகமாகும், இந்த கார்டிசோல் அதிகமாகறப்ப கண்டிப்பா சுகர் லெவல் அதிகமாகி பிபி சுகருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுகர் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா மேக்ஸிமம் மாவு சத்தை குறைச்சிட்டு புரத சத்தை கொடுக்கறப்ப பலமா ஃபீல் பண்ணுவாங்க, உடம்பு வந்து அசதி தெரியாது, அதனாலே அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா மனநிலைமை புரிஞ்சுக்கும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள், அதுவும் இல்லாம மெயினா நிறைய தண்ணி குடிக்கணும், நீர் சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கிறது, தண்ணி நிறைய குடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து காம் டவுனா அவங்க இருப்பாங்க. இது இல்லாம ஃபுட்ல எடுத்துக்கிட்டோம்னா உளுத்தம் கஞ்சி, கஞ்சி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி எடுத்துக்கலாம், சுண்டல் மல்டி கிரைன்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்றது, ஒரு தானியமா இல்லாம பல தானியங்கள் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் அவங்க எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்ல விதமான உடல் வந்து பலமா அவங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம தினமும் ஒரு நடைப்பயிற்சி, ஒரு அரை மணி நேரமாவது, 30-45 நிமிஷம் இல்ல அட்லீஸ்ட் முடிஞ்சா ஒரு மணி நேரம், அரை மணி நேரமாவது மினிமம் ஒரு நாளைக்கு அவங்க வாக்கிங் போகணும். அதுவும் வீட்டுக்குள்ளேயே த்ரெட்மில் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நல்ல வைடா இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மகிழ்ச்சியா அவங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ரிலாக்ஸ்டா அவங்க பண்ண கத்துக்கணும். இது இல்லாம முடிஞ்சா யோகா போலாம், யோகா கத்துக்கிறது, மனநிலைக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிறது, இது அவங்களுக்கு நல்ல விதமா கொண்டு போயிடும்.
1: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: ஓகே, இப்ப பொதுவாகவே வயது வாரியா

0: என்னென்ன பிரச்சனைகள், அதற்கான என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்றத ஏஜ் வைஸாவே அப்படி சொல்லுங்க.
1: இப்ப ஃபர்ஸ்ட் சிறுமிகளுக்கு சொன்னேன், சிறுமிகளுக்கு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் க்ரோத் ஹார்மோன் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 10-13 தான் நம்ம சிறுமி பருவம் சொல்லுவோம், இதுலதான் மெனார்க் ஆரம்பிக்குது. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு FSH, LH, எஸ்ட்ரோஜன் ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப இதுல இருந்து திடீர்னு வரக்கூடிய இந்த விஷயங்கள், மாற்றங்களை அவங்க புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சத்தான சாப்பாடு, உடல் பழக்க வழக்கங்களை அவங்க வச்சுக்கணும். அடுத்தது இளமை வயது நம்ம சொல்லக்கூடிய டீனேஜ் பீரியட்ல 14 அதுல இருந்து 30 வரைக்குமே கூட இவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஒழுங்கின்மையா இல்லாம போயிடக்கூடாது. அந்த ஒழுங்கின்மையா போகாத அளவுக்கு இவங்க இதை கொண்டு போயிடணும். அந்த PCOD பிரச்சனைகள் வராம இருக்கணும், அதுக்கான ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும். மொபைல் யூசேஜ்ல நிறைய பேர் தூங்குறதே இல்ல, ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம்ல கொஞ்சம் பிளக்சுவேஷன் இருக்கும், அதையும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு உடற்பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பருவம் தாண்டி வந்துடலாம். தென் இந்த PCOD அப்படின்னு சொல்றப்பவே பாத்தீங்கனாலே இந்த முகப்பருக்கள், இந்த அழகு சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் வரதான் செய்யும், அதையும் இவங்க வந்து இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் வெளியில அதுக்கான தீர்வுகளை தேடுறாங்க, முகத்துக்கான கிரீமோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றது, இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, பார்லர்ஸ் அந்த மாதிரி போறாங்க. அதுக்கு பதிலாக உள்ள இன்டேக் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம், அதுக்கான சாப்பாடுகள், எண்ணெய் பொருட்களை அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த பீரியட வந்து அவங்க தாண்டி வரணும். தென் கர்ப்ப காலத்துல சொன்ன மாதிரி சோர்வு, மன அழுத்தம், குழந்தைக்கும் சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டா அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஓய்வும் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. அடுத்தது தூக்கமின்மை, இது வந்து இந்த மெனோபாஸ் தாண்டவங்களுக்கு கண்டிப்பா வரும். தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும், 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி குழந்தையில வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குனா க்ரோத் ஹார்மோன் அதிகமா செக்ரேட் ஆகும் சொல்லுவோமோ, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு வழி வந்து நல்ல தூக்கம். அந்த தூக்கம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு நடைப்பயிற்சி நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறப்ப அந்த தூக்கம் 8 மணி நேரம் கிடைச்சாலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய இந்த சூடு, ஹாட் ஃபிளஷஸ் இதெல்லாம் இருக்கிறப்ப அவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் ஒரே வழி. ஸ்ட்ரெஸ் இல்லாம இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, நார்மல் தான், இது எல்லாரும் தாண்டி வந்திருக்காங்க, நம்ம அம்மா தாண்டி வந்திருக்காங்க, இப்ப நம்மளும் இதை தாண்டி வரும், நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லி தரணுங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கணும். அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான விஷயத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பலப்படுத்திக்கிறதுக்கான ஃபுட் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மனநல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும், அது வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட்டோட அவங்க அந்த மனநல பிரச்சனைகள், இந்த கோவம், ஆங்கர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சோ ஆரம்பமா இருக்கக்கூடிய 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 50-55 வயசு வரைக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஹார்மோனோட சமநிலை அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், மேக்சிமம் பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணிடலாம்.
0: ஓகே, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த வயதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தே ஆகணும்ன்ற மாதிரி இருக்குது. சோ எந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மருத்துவர் அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் அதை சொல்லி ஆகணும், 10-13 வயசு நம்ம சொன்னோம். ஏர்லியராவே இவங்க சீக்கிரமாவே மெனார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இல்ல 13-14-15 தாண்டி போய்கிட்டே இருக்கு, இன்னும் மாதவிடாய் ஆரம்பிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவங்க போய் மருத்துவரை பாக்கலாம். அதுக்கு அடுத்தது டீனேஜ் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிடாய் ரெகுலரா வரல, இல்ல அதிகமா பிளீடிங் ஆகுது, இல்ல கொஞ்சமாவே ஒரு நாள் ரெண்டு நாள்ல பிளீடிங் இல்ல வருது, ஆனா கொஞ்சமா வருது, சீக்கிரமா பிளீடிங் வந்து நின்றுடுது அப்படின்னாலும் அவங்க காமிச்சுக்கணும். நீர்க்கட்டிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த பீரியட்ல பண்ணணும். தென் பிரெக்னன்சி பீரியட்ல டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க ரெகுலர் செக்அப் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் யூட்ரைன் டியூப்ல இருக்கா, இல்ல உள்ள நல்லா வளர்ச்சி இருக்கா, இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரெகுலரா அவங்க செக் பண்ணிக்கணும். தென் மெனோபாஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த மாதவிடாய் கம்ப்ளீட்டா நின்னதுக்கு அப்புறம், ஏன்னா ஒரு 6 மாசம் வராது, அதுக்கப்புறம் திருப்பி மாதவிடாய் வரும், அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது கம்ப்ளீட்டா நின்றுடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்கு திருப்பி அந்த மாதவிடாய் ஒரு தடவை கூட வரல அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி யூட்ரஸோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிக்கிறது பெட்டர். தென் ஆஃப்டர் தட் அவங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி

0: வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே, இப்போ பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீட்லேயும் ப்ரெஷர் இருக்கும், வெளியிலையும் ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி டைமில் கூட இருக்கிறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஒரு ஃபேமிலியா இல்லை ஒரு சமூகமா எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களோட வேலைகளை அவங்களே கொஞ்சம் பார்த்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஸ்கூல் கிளம்புறாங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. முதல்ல அதை வந்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். அதுவுமே அவங்களா செய்ய மாட்டாங்க, நம்ம தான் பழக்கப்படுத்தி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி பீரியட்ல நமக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும். அதே மாதிரி கணவன்மார்கள் அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். அடுப்பங்கரையில் செய்யக்கூடிய சமையலறை உதவிகளா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளை தயார்படுத்துறது, கொண்டு போய் விடுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில போறது வரது, இந்த மாதிரி மனநிலைகளை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிற பட்சத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, பேர்டனாவே தெரியாது, அப்படியே தாண்டி வந்துடலாம்.
1: ஓகே, நீங்க பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்?
2: ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். பெண்களின் உடல் மாற்றம் அப்படின்னு சொல்ற வந்து இயல்பான விஷயம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுல வந்து லேடிஸோட ஸ்ட்ரக்சர், ஜென்னோட ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நம்ம டி ஷர்ட் அண்ட் பேண்ட் போடணும், இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப ஃபேண்டஸியா எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்ணோட உடல் மாற்றங்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உடல் ரீதியா வரக்கூடிய மாற்றங்களை ஏத்துக்கிற அளவுக்கு தான் நடக்கும். சோ அதை வந்து இவங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். பயப்படவும் கூடாது, வெக்கப்படவும் கூடாது, பெருமையா எடுத்துக்கணும் அப்படிங்கறதா நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ரெண்டாவது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. உணவை வந்து கரெக்டா எடுத்துக்கணும், கரெக்டான டைத்துக்கு எடுத்துக்கணும், பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி கீரைகள், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் வந்து காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்காம இவங்களும் கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதான் இவங்களுக்கு தேவையான சத்து, இவங்களுக்கு உடல் ரீதியான இந்த ஹார்மோன் சமநிலை பாதிக்காம இருக்கிறதுக்கு இவங்க வந்து இவங்களை பாத்துக்க முடியும். சோ அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது, மனத மகிழ்ச்சியா வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஓச்சலா இல்லாம சைக்கலாஜிக்கலாவும் நம்ம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ஒண்ணும் பெருசா விஷயம் இல்ல, நம்ம பாத்துக்கலாம், சரியாயிடும் அப்படின்னு கொண்டு போறதுக்கு இவங்க பழகிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒவ்வொரு மாற்றமுமே ரொம்ப வீக்கான விஷயம், பலவீனம்னு எடுத்துக்க கூடாது, ரொம்ப பலம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இனிமே இப்பதான் ஸ்ட்ரென்தா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாக்கிங், யோகா பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே அது சைக்கலாஜிக்கல் அந்த ஸ்ட்ரெஸ் குறைச்சி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். சோ எந்த மாற்றம் வந்தாலும் இத பலம்னு நினைச்சுக்கணும், அன்பா ஏத்துக்கணும், நம்பிக்கையை நல்லா வலுப்படுத்திக்கணும். வயதின் மழலை முதல் முதுமையின் ஞானம் வரை நீங்கள் தான் வாழ்க்கையின் ஒரு இனிய ராகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பிளசண்டா வாழ்க்கை கொண்டு போகணும். அவ்வளவுதான்.
0: கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுத்தருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட தெளிவுபடுத்தினாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் மேம், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
2: நன்றி ஆஷா, நன்றி.

இன்றைய காலத்தில் வென்ற கன நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் தான் கேட்க போறோம். அந்த வகையில முதலாவதாக இடம்பெறக்கூடிய பாடலின் மட்டும் திரைப்படம் அன்னக்கிளி. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இசைஞானி இளையராஜா. பாடலுக்கு அழகான வரிகளை கொடுத்திருக்காங்க பஞ்ச அருணாச்சலம். பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி. தொடர்ந்து கிளங்க ஃபார்ம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:14. இரண்டு நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியை காலத்தை வென்று காணுங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்களா

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்கள். நேரம் 2:21:48 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழகான பாடல் தான் கேட்க போகிறோம். இந்த பாடல் வந்து நிறைய காதல் தோல்வி கொண்டவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் சொல்லலாம். இந்த பாடல் வந்து ரெண்டு லெஜெண்ட்ஸ் பாடியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிடுறேன், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பிபி ஸ்ரீனிவாஸ். இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சவங்க வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலுக்கு வந்து அழகான வரிகளை கொடுத்தது வந்து கவிஞர் கண்ணதாசன் தான். ஸோ இந்த பாடல் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு காதல் தோல்வி பாடல்னு சொல்லும்போது. ஓகே, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து பார் மகளே பார். ஸோ இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் காலத்தின் காலங்கள். நேரம் 2:28 ஆயிடுச்சுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா பணத்தோட அருமை என்னன்னு இந்த பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு பணத்தோட அருமை இன்னும் புரியாமல் இருக்கும், பட் இந்த பாடலில் அப்போவே ரொம்ப அழுத்தமாகவும் அழகாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா TM சௌந்தரராஜன் பாடியிருக்கு. இந்த பாடலுக்கு இசையை கொடுத்துருக்காங்க SM சுப்பையா நாயுடு. ஸோ இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சக்கரம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு. இதோ பாடல் உங்களுக்காக.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள். நேரம் 2:32 ஆயிடுச்சிருக்கு. நான் அவங்க ஆஜி ஆனந்த் பேசிருக்கேன். மக்களின் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் வந்து நிறைய பேரோட வந்து ஒரு ஃபேவரட் சாங் சொல்லலாம். ஸோ இந்த பாடல் வந்து யார் பாடியிருக்காங்கன்னா, பி சுசீலா மேடம் தான் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசையை கொடுத்துருக்காங்க சங்கர் கணேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் ஆட்டுக்கார ஆளுமையில் திரைப்படம் கேட்கலாம்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:21 ஆயிடுச்சு. மக்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகைப்பிடித்ததால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க வந்திருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோஃபியா அவர்கள், வணக்கம் மேடம்.
2: வணக்கம். ஹலோ ரெயின்போ எஃப்எம் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வணக்கங்கள்.
1: ஓகே மேடம், இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம பேச போறோம். மக்களை நீங்களும் நிகழ்ச்சியில் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271660 மற்றும் 2271770 வெளியுறைகள் 0413 என்ற கோட் நம்பரையும் போட்டு டயல் பண்ணுங்க. மேம், ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த புகைப்பிடிப்பதால் அந்த தொண்டை மற்றும் குரல் வலையில ஃபர்ஸ்ட் என்ன பாதிப்பு ஏற்படும்?
2: புகைப்பிடித்தல் அப்படின்னா அந்த அதனுடைய முக்கிய காரணி அதில் இருக்கிற அந்த பொருள் வந்துட்டு புகையிலை தான். இது ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது ஸ்மோக்கிங், ஆங்கிலத்தில் வந்து ஸ்மோக்கிங் டொபாக்கோ, ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, அதாவது புகை பிடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த புகையிலை மற்றும் புகையிலையை அப்படியேவும் நம்ம சாப்பிடலாம். பட் இது ரெண்டுத்தினுடைய விளைவுகள், பக்க விளைவுகளும் வந்து ஓரளவுக்கு அதே விளைவுகள் தான் அது காஸ் பண்ணும். இப்போ நம்ம குறிப்பாக இதில் வந்துட்டு புகை பிடித்தலை பார்த்து தான் நம்ம இதில் பேசுகிறோம். அப்போ இது வந்து இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்று வந்து அந்த ஸ்மோக்கிங் டொபாக்கோ அப்படிங்கிறப்ப அந்த வெப்பம் உண்டாக்குது இல்லையா, அந்த ஹீட், ஸ்மோக்னால அந்த ஹீட்டு. இன்னொன்னு வந்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக். இந்த ஸ்மோக் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதுல பல அது ஒரு விதமான இரிட்டன்ட் அப்படின்னாக்கா உங்க எரிச்சல் உண்டாக்கக்கூடிய சில பார்ட்டிகல்ஸ் அதுல இருக்கு. இப்ப நீங்க புகை பிடித்தல் அப்படின்னா அது வந்து எத்தனை காலமா ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன விதமான புகைப்பிடித்தல் பழக்கம், எவ்வளவு நேரம், ஒரு செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா, ஒன்னு விட்டு ஒன்னு அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு பீடி பிடிப்பாங்க, சில பேர் வந்துட்டு சிகரெட் பிடிப்பாங்க. இப்ப பீடி வந்துட்டு கையால சுருட்டப்பட்ட ஒரு புகையிலை தான் அது. அதுல வந்துட்டு உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப நீங்க சிகரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அப்புறம் அதுல வந்துட்டு அது ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க, அந்த புகையிலை வந்து ப்ராசஸ் பண்ணி அது சின்ன சின்னதா ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் அதுல இருக்கும். சோ நீங்க அவ்வளவா எஃபர்ட் எடுக்கிறப்ப அந்த ஃபில்டரை தாண்டி தான் நீங்க வந்து அந்த புகைன்றது உள்ள போகும். அதே போல அந்த இரிட்டன்ஸும் அந்த அளவுக்கு உள்ள போகாது. பட் ஆனா பிடி இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல், அதாவது ரொம்பவும் அபாயகரமானது பிடி தான். பட் இது ரெண்டுமே மார்க்கெட்ல இருக்கு, ரெண்டுமே வந்து புகை பிடிக்கிறாங்க, ரெண்டுத்தையுமே தான் யூஸ் பண்றாங்க. இப்ப இது ரெண்டுமே இந்த அது ஸ்மோக் அண்ட் ஹீட் இது ரெண்டும் உள்ள போறப்ப இது சில விதமான ரசாயன மாற்றங்கள் நம்ம வாய்க்குள்ளையும் மற்றும் தொண்டைக்குள்ளையும் மற்றும் நுரையீரலையும் வந்து நடக்குது. இது நடக்கிறப்பதான் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்துட்டு தொண்டை எரிச்சல் நடக்கலாம், அப்புறம் தொண்டையில வந்துட்டு அந்த குரல் வலையில வந்துட்டு ஒரு விதமான அழுத்தம், அப்புறம் அழற்சி, அப்புறம் வீக்கம், அப்புறம் அந்த இருமல் சொல்லிட்டு அவங்களுக்கு தொடர் இருமல், அது பர்சிஸ்டன்ட் காஃப். இதுக்கு பேரே வந்து ஸ்மோக்கர்ஸ் காஃப் தான். இது இல்லாம நுரையீரலும் இதெல்லாம் பாதிக்கப்படுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஸ்மோக்கிங்னுடைய எஃபெக்ட்.
1: ஸ்மோக்கிங்ல இவ்வளவு இஷ்யூ இருக்கு, இப்ப நீங்க டீட்டெயிலா சொல்லும்போது எனக்கே தெரியுது. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, ரொம்ப கொஞ்சம் பெரிய கேள்வி, நீங்க கொஞ்சம் பாத்துங்க. அதாவது என்னன்னா, இப்ப தொடர்ந்து வந்து ஸ்மோக் பண்றதால வந்து தொண்டை வலி, எரிச்சல், அப்ப இந்த வறட்டு இருமல் இதெல்லாம் ஏன் ஏற்படுது? அதே மாதிரி வந்து புகைப்பிடிக்கிறதால குரல் கரகரப்பு, அப்புறம் வாய்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா?
2: ஓகே, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த புகை நான் சொன்ன மாதிரி பீடி மற்றும் சிகரெட் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு மொத்தவங்க வந்து நீண்ட நாள் நீங்க சொல்றப்ப இல்ல தொடர்ந்து புகைப்பிடிக்கிறவங்க வந்து எத்தனை நாளா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் ஒரு நாட்களா இருக்கலாம், வாரங்களா இருக்கலாம், சில பேர் வருடங்கள் மாதங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பல வருடமா அவங்க வந்துட்டு இதை வந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏன் ஏற்படுதுன்னு கேட்கறீங்க. ஸோ அப்ப வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மோக், ஹீட், அந்த இரிட்டன்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து வாய்க்குள்ள வந்துட்டு ரொம்ப ஒரு பட்டு போல ஒரு மென்மையான ஒரு மியூகோசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இது அழிச்சிடும். இதை அழிச்சிட்டு இது என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு சீலியேட்டட் எபிதீரியம்

0: வணக்கம் மக்களே, நேரம் 3:15 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமிஷன் பிரேக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள்.

0: அதாவது அந்த ஹேர் செல்ஸ் மாதிரி நான் அந்த எபித்திலியம் இருக்கு, இந்த பட்டு போல இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு இது டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னே உங்களுக்கு அது அந்த இடம் ஃபுல்லா வறட்சி ஆயிடும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து தொண்டை வறட்சி. அப்புறம் இது கான்ஸ்டன்டா அந்த இரிட்டன்ஸ் அங்க போய் இருக்கிறதுனால இந்த பார்ட்டிகல் சொன்னலையே அந்த பீடியில எல்லாம் வந்து உங்களுக்கு வேகமா இழுக்கணும், ஏன்னா அது வந்து அப்பதான் அது அந்த ஹீட்டுங்கிறது உள்ள போகும். அப்ப அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள போறப்ப அவங்களுக்கு வந்து தொண்டையில வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன், வறட்சி, எரிச்சல் இதெல்லாமே ஏற்படும். அப்ப அந்த சீலியாங்கிற ஒரு விஷயம் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாய்ஸ்டா இருக்குது இல்லையா, நம்ம வந்து எச்சையை வந்து முழுங்குறோம், அப்ப வந்து அந்த தொண்டை வந்து மாய்ஸ்டா வந்து வச்சுக்குது. அதனாலதான் நம்ம ஒரு ஸ்மூத்தா நம்மளால பேச முடியுது. கன்சிடர் ஒரு சைக்கிளோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஆயில் வந்துட்டு நீங்க ஆயில் போட்டு இருந்தா மட்டும்தான் அது ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க அந்த ஆயிலை எடுத்துட்டீங்கன்னா அது ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இதுதான் வந்து அந்த ஆயில் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுது. அப்போ உங்களுக்கு அந்த வறட்சி, இரும்பல் இது எல்லாமே வந்து தொடர்ந்து அதிகரிக்குது. இப்போ வாய்ஸ் சேஞ்ச் வந்துட்டு ஏன் நடக்குது அப்படின்னாக்கா இந்த குரல் வலை, பர்டிகுலர் இந்த குரல் நான் அப்படின்னு சொல்றோம் வோக்கல் கார்ட்ஸ் இங்கிலீஷ்ல. இது கார்ட்ஸ்னாக்கா எப்படி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்துட்டு அந்த கார்ட்ஸுங்கிறது முக்கியமோ அந்த மாதிரி அது மனிதருக்கு வந்து இது கடவுளா கொடுத்த ஒரு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த வோக்கல் கார்ட்ஸ்ல வந்துட்டு இது வந்து அழுத்தத்தை அதிகப்படுத்துது. ஸோ அப்போ வந்து இது திக்காயிடலாம், சில நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமான கன்ஜெஷன் அதாவது ஃபுல்லாக அது வந்து எரிச்சலாக இரிட்டேட்டடாக இருக்கலாம், அது பேர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் வீக்கமும் வந்துடலாம். இது வந்து ஒரு முதல் படி. இது வந்தாக்கா அப்போ குரல் மாற்றங்கள் சில நேரத்தில் ஃபஸ்ட்டு டெம்பரரியாக வரலாம், அப்புறம் பர்மனண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த புகைப்பிடித்தலால் இவ்வளோ பிரச்சனைகளும் நடக்குது.
1: ஓகே மேம், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ ரொம்ப நாளாக வந்து குரல் கரகரப்பாக இருப்பது எதோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து புகைப்பிடிக்கிறதால வந்து குரல் வலையில் வீக்கம் இல்லை இந்த அழற்சியெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்கு. இப்போ இந்த ஸ்மோக்கிங் ஆர் இந்த புகைப்பிடித்தலில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இரிட்டன்ஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா அதுலேருந்து பல விதமான கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ். அது எவ்வளோ தூரம் நான் சொல்றதுக்கு வந்துட்டு ஒரு 100 விதமான கெமிக்கல் டாக்ஸின்ஸ் வந்து அதுலேருந்து வெளிப்படுத்து, முக்கியமாக இந்த ஸ்மோக்கில். இதுல வந்துட்டு சிலது வந்து ரிவர்ஸ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க, அதாவது நீங்க நேரடியா பிடிக்காம அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி கூட ஸ்மோக் பண்ணலாம். அப்பதான் வந்து அந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் தான் வந்து ஆக்சுவலி ஒரு போதை பொருள் மாதிரி ஒன்று பயன் ஒரு ஒரு வெளிப்பாடு இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய எதுல இருந்து பாதிப்பு ஆரம்பிக்குது அப்படின்னா உதடு, வாய், தொண்டை, அப்புறம் அந்த தொண்டையிலே வந்து பின் தொண்டை அதாவது நாக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த தொண்டை, அதுக்கப்புறம் வந்து அந்த குரல் வலை, இதில் வந்து உணவு குழலும் இருக்கு, அதாவது பேச்சு பேசும் அந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அதுவும் இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்துட்டு நமக்கு நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நுரையீரலும் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். போக போக அது வந்து நாளடைவில் வந்து என்ன ஆகும்னாக்கா அது பெரிய பாதிப்புகள் ஏற்படும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா புகைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி தொண்டையில சளி இல்லை இந்த இருமல் இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன?
0: நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் டாக்ஸின்ஸ் வந்துட்டு சில விதமான இரிட்டன்ஸா இருக்கிறதுனால அதுல ஒரு இன்ஃப்ளமேஷன் அதாவது பாடி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுது. நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வந்து நம்மளை வந்துட்டு நம்மளை தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து புரிஞ்சுக்கிட்ட உடனே அதுவும் வந்து ஃபைட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த பொருள் தான் அந்த புகைப்பிடித்தல் அந்த இது. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த எல்லா இடத்துலையும் அந்த வீக்கம் பர்டிகுலர்லி அந்த குரல் வலையில் இருக்கக்கூடிய அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப திக்காகவும் வீக்கமாகவும் ஆயிடுது.
1: ஓகே டாக்டர், ஒரு நேர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் தட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சேகர் சார், சொல்லுங்க உங்களுடைய கேள்விகள் என்ன?
2: எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு ஆனந்த் சார். முதல் கேள்வி மேம், இந்த ஸ்மோக்கிங் பத்தி நீங்க சொன்னீங்க, இதுல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிப்பாங்க சில பேரு, ஆனா அவங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. இவங்களை பிடிக்கிறவங்களை விட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது அதிகமான அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கறத கொடுக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், அது ஒண்ணும். ரெண்டாவது ஓவர் அடிக்ட்

0: அடிக்ஷனா சில பேர் இருப்பாங்க. இந்த ஸ்மோக்கிங்ல இருந்து வர முடியும். செயின் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க டாக்டர். காலையில ஒரு பாக்கெட், மத்தியானம் ஒரு பாக்கெட், ஈவினிங் ஒரு பாக்கெட், நைட் ஒரு பாக்கெட். அந்த பாக்கெட் பாக்கெட்டா பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பாதிப்பு இருக்கும். சோ எனக்கு என்ன கேள்வி, இந்த பாக்கெட் பாக்கெட்டா செயின் ஸ்மோக்கர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்கள அந்த டி அடிக்ஷன்ல இருந்து எப்படி கொண்டு வரணும், அவங்க டி அடிக்ஷன் சென்டருக்கு கொண்டு போகணுமா, அல்லது அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி அவங்க மைண்ட மாத்தி அதுல இருந்து வெளியில கொண்டு வருது, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: மேடம், நீங்க ரொம்ப அருமையான இரண்டு கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, நீங்க வந்து இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்கீங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்றச்ச நீங்க வந்து பக்கத்துல இருக்கிறீங்க, அப்ப அதனுடைய எஃபெக்ட் வந்துட்டு எனக்கு வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு, பாதிப்பு வந்து வருமா அப்படின்னு கேட்கறீங்க. கண்டிப்பா வரும். எவ்வளவு தூரம் அந்த ஸ்மோக்கருக்கு வந்துட்டு பாதிப்பு இருக்குதோ அதே அளவு அந்த பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது பக்கத்துல இருக்கிறோம். இப்ப இது யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, குறிப்பா சில நம்ம ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லாதவங்களுக்கு, ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லாதவங்களுக்கு இப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு கர்ப்பிணி பெண், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமான பாதிப்பு ஏற்படும். இந்த நுரையீரல் பாதிப்பு, அதாவது இவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னணும், குரல் வலையில வாயிலிருந்து எல்லாமே அதே சேஞ்சஸ், லங்ஸ் வரைக்கும் நுரையீரல் வரைக்கும் அதே சேஞ்சஸ் தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இப்போ அப்பா வந்து ஸ்மோக்கராக இருக்கிறாரு அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக அங்கே இருக்கிற அந்த ஒய்ஃப் மற்றும் குழந்தைகள் அவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க தான். இப்போ செகண்ட் கேள்வி வந்து இந்த அடிக்ஷன் பத்தி சொன்னீங்க நீ, இது வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. இது வந்து ஒரு விதமான போதை பொருள் தான் இந்த ஸ்மோக்கிங்ன்றது. இந்த ஸ்மோக்கிங் வந்துட்டு தனியாவும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த போதை பொருள் இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த போதை பொருள் சார்ந்த மற்ற பொருளுக்கும் இவங்க எல்லாம் ஒரு அடிமையாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் அல்லது தினமுமே வந்துட்டு அவங்க குடிப்பழக்கமும் இருக்கும். அந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக அந்த மற்ற போதைப் பொருட்கள், நமக்கே தெரியும் சிலது இந்த ஹான்ஸ், கைனி அந்த மாதிரி, வெத்தல பாக்கு அந்த மாதிரி போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பேஸ் லைன் அடிக்ஷன் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நாள்பட நாள்பட உங்களுக்கு அதிக தேவைகள் ஏற்படுது. அந்த அதே போதை லெவலை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்குது. ஸோ ஒரு சிகரெட் ஒரு நாள் பிடிக்கிறவங்க அடுத்து வந்து ரெண்டு சிகரெட் ஆக்குவாங்க, அஞ்சாசு ஆக்குவாங்க, அப்புறம் பத்து ஆக்குவாங்க, அப்புறம் அது நீங்கள் சொல்கிற மாதிரி செயின் ஸ்மோக்கிங் மற்றும் மற்ற போதைப் பொருட்களும் அவங்களுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு, எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் இருக்குது, எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் அது இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னாக்கா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்கியாட்ரி, மனநல மருத்துவர், அவங்க மட்டும்தான் அந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராமில் என்ன மாதிரி அந்த ப்ரோக்ராம் பண்ணாக்கா அவங்களால இந்த புகைப்பிடித்துலேருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது இல்லாமல் கடையிலே ஓவர் த கவுண்டர் ஒருத்தவங்க வந்து முடிவு எடுத்துட்டாங்க, நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க, அதுக்கு வந்து ஹெல்ப்லைன், அதாவது நேஷ்னல் ஸ்மோக்கிங் செசேஷன் ப்ரோக்ராம்னே ஒன்று இருக்குது, டொபாக்கோ செசேஷன் ப்ரோக்ராம்னே ஒன்று இருக்குது, விச் இஸ் ரன் பை த கவர்மெண்ட். இதை நான் கடைசியில் சொல்லான்றதான் நீங்கள் வந்து முன்னாடியே கேட்டீங்க மேடம். அது இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டி அடிக்ஷன் சென்டர்னே இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க கேட்குறப்போ அவங்க ஒரு பிளான்டாகவே அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நான் நிறுத்தணும்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியாது, ஏன்னா இது ஒரு போதைப் பொருளுங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த அடிக்ஷன் வந்துட்டு இப்போ நீங்கள் பத்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் அஞ்சாக மாற்றலாம், அப்புறம் ரெண்டாக மாற்றலாம், அந்த மாதிரி கம்மி தான் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது ஒன்று தேவைப்படும், நம்ம வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி சில இதெல்லாம் பண்ணோம். சில நிக்கோடெக்ஸ் டேப்லெட்ஸ் இருக்குது, பேச்சஸ் இருக்குது, இதெல்லாம் ஓவர் த கவுண்டரே கிடைக்குது. சில சூயிங் கம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த மோட்டிவேஷன் சொல்கிறீங்க இல்லையா, நான் இந்த பழக்கத்திலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் வெளியே வர முடியும். மற்றபடி இது வந்து வேற யார் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. இதில் பல முக்கியமா அவங்களோட மன உறுதி.
2: ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நிகழ்ச்சி தொடரலாம்.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம்

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின். ஹலோ டாக்டர், நேரம் 3:23:18 ஆயிட்டிருக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு வராங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோஃபியா அவர்கள் மேம் இப்போ ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: பேசலாம்
0: சார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்களுடைய உங்க பேர் சொல்லுங்க.
2: ஏழுமலை.
0: ஏழுமலை சார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: உத்தரசெங்குப்பம்.
0: ஓகே, உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர்? கேளுங்க.
2: எனக்கு விசி. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: ஏழுமலை
1: சொல்லுங்க சார்.
2: விசி கேருக்கு எனக்கு.
1: ஓகே.
2: பக்கத்துல ஒருத்தர் கூட வர்றவர் புகை பிடிக்கிறாரு.
1: ஓகே.
2: அடிக்கும் போது நெடிய நமக்கு அப்படியே.
0: ஓகே சொல்லுங்க.
2: அடிக்கிற மாதிரி முகப்பட்ட மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஏதாவது வருமா இல்ல ஏட்ட?
1: உங்களுடைய சந்தேகம் வந்து, அதாவது உங்களுக்கு வீசிங் இருக்கு, அதனால வந்து இந்த புகைப்பிடிக்கிற பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த புகை பக்கத்துல இருக்கிறவர் வந்துட்டு நீங்க சொல்லலாம் சார், நீங்க இந்த பப்ளிக்ல வந்துட்டு புகைப்பிடிக்க கூடாதுங்கிறது கவர்மெண்டே போட்டுக்கூடிய ஒரு தடை. அது வந்து அவர் பிடிக்க கூடாதுதான். நீங்க வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அவரை வந்துட்டு புகைப்பிடிக்க வேண்டாம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த வீசிங் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஆஸ்துமாங்கிற ஒரு நோய் வந்துட்டு இருக்குது. அதுக்கு மேலும் வந்துட்டு இந்த புகைப்பிடிக்க இந்த புகை வந்துட்டு நீங்க முகர்ந்தீங்க, அதாவது நீங்க ஒரு பாசிவ் ஸ்மோக்கர். ஸோ நீங்க வந்து அங்க இருக்கிறப்ப உங்களுக்கான பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். அதாவது ஒரு 50%. ஏன்னா அவ்வளோ தூரம் நுரையீரலை போய் அது இரிட்டேஷன் பண்ணது இல்லையா, அதனால. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்று வந்து அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை வந்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த ஆஸ்துமா இருக்குன்னா அதை நீங்கள் ஃபுல் கட்டுப்பாட்டில் வைக்கணும் சார். அதுக்காக நீங்கள் வந்துட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்ருக்கீங்க, மருந்து எடுத்துட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது இன்ஹேலர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது நீங்க எடுத்துட்டு வாங்க, அது ஆப்டிமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் கண்டிப்பா.
0: ஓகே சார். இப்போ கேட்டி சார் மேம், இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த புகைப்பிடிக்கிறதுனால தொண்டை மற்றும் குரல்வளை இந்த புற்றுநோய்க்கான அபாயத்தை அதிகரிக்குமா? அதே மாதிரி வந்து தொண்டை புற்றுநோயுடைய ஆரம்ப அறிகுறிகளை வந்து பொதுமக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: ஓகே, இது வந்து ஒரு அருமையான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இந்த புகை பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங், இது வந்துட்டு இந்த ஸ்மோக் பண்ணுறச்ச பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்த டாக்ஸின்ஸ் வந்துட்டு அதில் உள்ளடக்கியிருக்குது. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா நிக்கோட்டின், டார், பென்சைல்டிஹைட், கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே வந்துட்டு இதுதான் இதில் இதில் இருக்கிறத முக்கியமானது. இது 4-5 தான், பட் இது தவிரவும் நிறைய பொருட்கள் வந்துட்டு வெளியேற்றுது. இது வந்து என்ன பண்ண, இந்த நிக்கோட்டின்ங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுடைய அது வந்து சுவாச குழாய் மூலமா போயிட்டு உங்கள் நுரையீரலுக்கு போய் அங்கேருந்து பிளட்டில் போயிட்டு அதுலேருந்து வந்து உங்களுக்கு பிரெயினுக்கு போகுது. இந்த பிரெயினில் போயிட்டு இந்த நிக்கோட்டின்ங்கிறது

0: வந்துட்டு ஒரு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக், இதுதான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒரு பரவசமான நிலையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. இதுதான் அந்த இந்த பரவசமான நிலைக்கு தான் இவங்கெல்லாம் அடிமை, இந்த ஸ்மோக்கர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு விதமான ஒரு போதைப் பொருள்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டார், இந்த பென்சால்டிஹைட் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த அந்த வாய் மற்றும் தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழால், அப்புறம் வந்துட்டு உங்கள் நுரையீரல், இதில் வந்துட்டு அந்த மென்மையான ஒரு எபித்திலியம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பட்டு போல ஒரு எபித்திலியம், இந்த எபித்திலியத்தை அதை அழிச்சிடும். இது அழிச்சிட்டதுனால அது என்ன ஆகும்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஃபிளமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இன்ஃபிளமேஷன் அப்படின்னா அழற்சி அப்படின்ற சொல்லி, அப்புறம் வீக்கம், அதுக்கு பேரே வந்து ஸ்மோக்கர்ஸ் எடிமா தான், அது ரெயின்கீஸ் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல இருந்து அதுதான் வந்து குரல் மாற்றத்துக்கான முதல் ஸ்டெப். இது படிப்படியா நீங்க வந்து ஒருத்தவங்க வந்துட்டு பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டே இருக்கிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, அதுல வந்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஒண்ணு ஸ்டார்ட் ஆகலாம். இந்த புண்ணு வந்து சில நேரத்துல வந்து சின்ன ஒரு வாய்ஸ் சேஞ்சா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் சேஞ்சை வந்து நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு கண்டுக்கல, ஒரு ரெண்டு நாள் இருக்கு, நாலு நாள் இருக்கு, அப்புறம் வந்து பல என்ன சொல்ற வாரங்களா இருக்கு. இப்ப இந்த மூணு வாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டை சிம்டம்ஸ், அதாவது தொண்டை எரிச்சல், தொண்டை அழற்சி, அப்புறம் வந்து குரல் வலையில வந்து குரல் மாற்றங்கள், இது ஏற்படுறப்ப நீங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரை நாடணும். நீங்க காது மூக்கு தொண்டை மருத்துவரை வந்து குறிப்பா நாடுறப்ப அவங்க வந்து சில டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உங்க குரல் வலைய வந்து எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த எண்டோஸ்கோபியில் ஒரு கேமரா போட்டு நம்ம அந்த குரல் வலையை ஸ்பெசிஃபிக்காக என்ன சேஞ்ச் இருக்கு, ஒருவேளை சின்ன ஒரு அழற்சி அதுதான் இருக்கு அப்படின்னாக்கா, அது நம்ம சில ரெஸ்ட், வாய்ஸ் ரெஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங்கை நீங்கள் கட்டுப்பட்டு கொண்டாந்துட்டீங்க அப்படின்னாவே அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். பட் நம்ம புற்றுநோயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த புற்றுநோயிங் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த பென்சால்டிஹைடு, அந்த கார்பன் மோனாக்சைடு, இதில் வந்து உங்கள் அந்த டிஎன்ஏலேயே மாற்றங்கள் பண்ணிடும். அந்த டிஎன்ஏல மாற்றம் இது பண்ணிட்டாக்கா, இப்போ வந்து ஒரு செல் வந்துட்டு பல மடங்கு அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் வித்தவுட் ஸ்டாப்பிங், அதுதான் நம்ம கேன்சர். அப்போ அந்த சின்ன புண்ணு வந்து இன்னும் சில வாரங்களில் பெரிய புண்ணாக மாறிடும். அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு பர்மனண்ட் வாய்ஸ் சேஞ்ச். வாய்ஸ் சேஞ்சுங்கிறது ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான், அதுக்கப்புறம் மூச்சுக்கு வந்து கஷ்டமாகும், அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டேஜில் தான் எங்களை வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வர்றப்ப வந்து அதுதான் புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி, வாய்ஸ் சேஞ்ச், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி.
1: ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து வாய்ஸ் சேஞ்ச் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ குரலில் வந்து மாற்றம் எத்தனை நாட்களுக்கு மேலே நீடிச்சா நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும்?
0: ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு நபர் வந்து தனக்கு வந்து புற்றுநோய்க்கான வாய்ப்பு வந்து அதிகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதை புகைப்பிடிக்கிறாங்க. ஏன் தெரியும் அப்படின்னாக்கா, அவங்க வாங்குற அந்த சிகரெட் மேலேயே வந்து அந்த பாக்ஸ் மேலேயே வந்து அது எழுதியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ரீல் ப்ளே பண்ணுவாங்க. ஒன்று வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணுவாங்க, இன்னொன்று வந்துட்டு அந்த இன்டர்வெல்ல வந்து நடுவில் போடுவாங்க. அதாவது ஒன்று வந்து அந்த பாசிவ் ஸ்மோக்கிங்க்கு, அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லலாம், நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த ஃபஸ்ட்டு போடுற ரீல் வந்து ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, அது எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுவாங்க. இப்போ நீங்கள் புற்றுநோயை பற்றி நீங்கள் கேட்கறதுனால இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். உலகத்திலேயே இரண்டாவது கன்சம்ஷன், அதாவது இந்த புகை சார்ந்த ஒரு பொருளை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, இந்தியா வந்து ரெண்டாவது லார்ஜஸ்ட், அது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ரெண்டாவது வந்து உலகத்திலே நாம் நம்பர் ஒன் கேன்சர் சென்டர், ஓரல் கேன்சர் நம்ம நாட்டில் தான் இருக்குது. இப்போது நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு லீனியர் கனெக்ஷன் இருக்குது, அதாவது நம்ம கன்சியூம் பண்ணுற அளவும் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நமக்கு வரக்கூடிய புற்றுநோயும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ வாயில் புற்றுநோய் வரலாம், தொண்டையில் புற்றுநோய் வரலாம், நுரையீரலில் புற்றுநோய் வரலாம், குரல் வலையிலையும் புற்றுநோய் வரலாம். நீங்கள் குறிப்பிட்டு குரல் வலையை கேட்டதுனால வாய்ஸ் சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு. அது நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் சரி, பட் நீங்கள் 3 வாரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய்

0: மருத்துவராக பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ ஸ்மோக்கிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோன்னு வச்சுங்க, இப்போ தொண்டை மற்றும் குரல்வளையில் அந்த பாதிப்புகள் வந்து படிப்படியாக சரியாகுமா? அதேமாதிரி வந்து புகைப்பிடிப்பதை நிறுத்ததால் அந்த வாய்ஸில் வந்து ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமா?
0: இப்போ நீங்கள் எத்தனை நாள் வந்துட்டு நிறுத்துறீங்க அப்படிங்கிறது அதை பொறுத்து தான். நீங்கள் படிப்படியான்னு சொல்லியிருக்கிறீங்க, இப்போ இந்த படிப்படியாக அதாவது 10 5, 5 2 அப்புறம் 1. சில பேர் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கிறாங்க, இனி நான் வந்து அதை தொடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு பாதிப்பு வந்திருக்கிறதுனால தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாதிப்புலேருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸசைசஸ், ஒரு சில வாய்ஸ் எக்ஸசைசஸ், வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்குறோம், நீங்கள் எப்படி பேசணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சிகரெட்டை தொடவே கூடாது, கம்ப்ளீட் செசேஷன், அதுதான் வந்து ஜீரோ யூசேஜ் ஆஃப் ஸ்மோக். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சில சேஞ்சஸ் வந்துட்டு ஓரளவுக்கு, அதாவது 50-50% கம்மியாகலாம். அதுலேருந்து நீங்கள் நார்மல் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், பட் இட் இஸ் பாசிபிள், இம்பாசிபிள் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயமா நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஸ்மோக்கிங்கில் வந்து புற்றுநோய் தான் ஒருத்தவங்களுக்கு மெயினாக வருமா அப்படின்னு கேட்டால், அது அதை விடவும் முக்கியமான பாதிப்பு வந்து ஹார்ட்.
1: ஓகே,
0: இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்கிறீங்க, ஒரு இல்லை ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேக்கெட் சிகரெட் நான் பிடிக்கிறேன் அப்படின்னாக்கா, உங்கள் உடம்புல வந்து பல மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் நடக்குது. அதில் முக்கியமாக வந்துட்டு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், அதாவது ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். இந்த நபர் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதாவது ஒரு ஸ்மோக்கிங்னால் அவங்களுக்கு பிபி அதிகமாகிட்டு அப்புறம் ஹார்ட் வியாதினால் சாகிறவங்க அதிகம் கம்பேர் டு கேன்சர். ஸோ கேன்சர் தான் வரும் அப்படிங்கிறது வந்து இஸ் அ லாஸ்ட், பட் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வரலாம், அது இல்லாமல் பிரெயின்லேயும் ஸ்ட்ரோக் வரலாம். இதை பற்றின ஐடியா வந்து, விழிப்புணர்வு வந்து இந்தியாவில் அதிக பேருக்கு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஸ்மோக்கிங் இஸ் நாட் ரிக்வயர்ட், தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து உடல் நலத்துக்கு வந்து இந்த கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து கேன்சர்.
1: ஓகே மேம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம், நிமிஷம் தொடரலாம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் ஏ சோஃபியா அவர்கள் தான் விளக்கம் அளிச்சுட்டு வராங்க. டாக்டர், என்னுடைய அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வந்து என்னென்னா, இந்த சிகரெட் புகையோடு இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது இந்த மறைமுக புகைப்பிடித்தல், அது மூலமாக தொண்டை மற்றும் குரல்வளையில் பாதிப்பு ஏற்படுமா?
1: கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். இப்போ புகை அதாவது ஒருத்தவங்க நேரடியாக பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்படுறத விட ஒரு ஸ்லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதுக்காக வந்துட்டு இப்போ டைரக்ட் ஹிட் வந்து அந்த நேரடியாக பிடிக்கிறவங்க தான், ஏன்னா அந்த ஸ்மோக்கு எல்லாமே வந்துட்டு இமீடியட்டாக உள்ளே போகுது. நாம் வந்து ஓரளவுக்கு தான் அதுக்கு பாதிக்கப்படுவோம், பட் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் அந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க, பப்ளிக்கில் வந்துட்டு ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, யாராவது ஸ்மோக் பண்ணால் அவங்கள போயிட்டு நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம்.
0: ஓகே டாக்டர், அடுத்து என்ன குவெஸ்டின்னா, இப்போ ஸ்மோக் பண்ணுறதால வந்து தொண்டை பாதிப்புகளை வந்து குறைக்க என்ன வந்து ப்ரிகாஷன் மெத்தட் நம்ம எடுத்துக்கலாம்?
1: தேர் இஸ் நோ ப்ரிகாஷன்.
0: ஓகே,
1: நாம் வந்துட்டு அதை ஃபுல் கம்ப்ளீட் செசேஷன் தான், ஸ்டாப் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு, இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்க, பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெர்மினாலஜி இருக்குது, ரீஃபார்ம்டு ஸ்மோக்கர், அதாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு, நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிடிச்சிங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் பிடிக்கல, அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தே ஷுட் கோ டுவர்ட்ஸ் ஒரு ஹெல்தி வே ஆஃப் லிவிங். என்ன ஹெல்தி வே ஆஃப் லிவிங் அப்படின்னாக்கா, காலையில் நீங்கள் வந்துட்டு காலையிலையோ சாயங்காலம் உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஹெல்தியாக வாழணும் அப்படின்னாக்கா நல்ல சாப்பாடு, அதாவது வெஜிடபிள்ஸ், ரைஸ் அண்டு ஃப்ரூட்ஸ், அப்புறம் வைட்டமின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிக்கிறதுனால உங்களுடைய தொண்டை வந்து வறண்டு போகாமல் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான், ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாவே நீங்கள் மோரார்லெஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தி லிவிங் வந்து இருக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி இதுதான், இப்போ வந்து புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும்னு ஆசைப்படுறவங்க டாக்டர்ஸோட ஹெல்ப் எப்படி பெறலாம்?
1: ஓகே, இப்போ வந்து இதுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே இதை மென்ஷன் பண்ணிட்டேன், காட்பாடியிலேருந்து ஒரு நேயர் நம்மளை கேட்டாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இதுக்கு என்ன ப்ரோக்ராம், டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு. ஸோ அந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் இருக்குது. சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பொருளுக்கு தான் அடிக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க பாலி ட்ரக் அடிக்ஷன் இருக்கலாம், நிறைய ட்ரக்ஸ் வந்துட்டு அடிக்டடாக இருக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு அவங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம இருக்கிறப்ப அவங்க வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி பிளானில் வந்துட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அடிக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் தான் நம்ம வந்து சில விஷயங்கள்லேருந்து வெளியே வர முடியும். ஒரே நாளில் நீங்கள் வந்து முடிவு பண்ணி நிறுத்துறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இது இந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் போகிறதே வந்துட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷனில் தான் போவீங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கூட நீங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், அப்புறம் நீங்கள் டிஃபால்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு அடிக்ஷன் தான், நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் வந்துட்டு நீங்கள் வந்து கட்டுப்பாடில் வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமில் இருந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட உங்களுக்கு ஏன் வந்து இது தேவைப்படுது அதை தான் அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த தேவைப்படுறத வந்து அந்த தேவையை நம்ம குறைக்கணும், நாளடைவில் அந்த தேவையை நிறுத்தணும், அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு டாக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே டாக்டர் மட்டும் இல்லை, பல ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே இதில் வந்து ட்ரெயின்டு பீப்புள். இப்போ வந்து நேஷ்னல் இன்னொன்று வந்து நம்ம டொபாக்கோ குவிட் லைன்ஸ் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும், அவங்க உங்களுக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க திரும்பி ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி இதை படிப்படியாக நிறுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து பல விதத்தில் வந்து முயற்சி எடுத்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம பொதுமக்களிடையே இந்த பழக்கத்தை வந்து கம்மி பண்ணோன்னு சொல்லிட்டு பல விதமான ப்ரோக்ராம்ஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: முக்கியமாக இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, தொண்டையில் வந்து வலி இருக்கிறது, அதே மாதிரி வந்து விழுங்கும் போது கொஞ்சம் சிரமம், அதுமாரி தொடர்ந்து வந்து குரல் வந்து கரகரப்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அதை சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்காமல் எப்போ வந்து நம்ம டாக்டர்ஸை பார்க்கணும்?
1: ஓகே, இது வந்து ஒரு நல்ல கேள்வி.

0: கேள்வி. தொண்டையில் வலி வந்து கண்டினியூஸாக இருக்கிறப்ப, அதாவது அந்த தொண்டை எரிச்சல் அது வந்து உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டர் கிட்டே போய் பார்க்கணும். இப்போ உணவு வந்து சாப்பிட முடியாமல் இருக்குது, அப்படி விழுங்க முடியல, ஏன் அப்படின்னாக்கா ஒரு வேளை அங்கே ஒரு கட்டி இருக்கலாம், இது உள்ளேயும் கட்டி இருக்கலாம், கழுத்துலேயும் வந்து கட்டி வரலாம். அப்போ இது என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஒரு கேன்சர் கட்டியாக இருக்கலாம், வெளியே வந்துட்டு அதனுடைய லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரைனேஜ் ஏரியாவில் வந்துட்டு ஒரு கட்டி இருக்கலாம், நெறி கட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு, நீங்கள் எந்த பிஹெச்சிக்கு போக, சிஹெச்சிக்கு போக, எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள், நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு சரி இல்லை அப்படின்னு தோணுது அப்படின்னா இமீடியட்டாகவே போங்க, நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ இமீடியட்டாக போகிறது நல்லது.
1: ஓகே மேம், இன்னொன்று, இப்போ இந்த ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்ததுக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு?
0: ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டொபாக்கோ கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸு எதையுமே வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடாது, இதுதான் மெயின். நீங்கள் வந்து அதே போல் ஒரு இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் டூத் பேஸ்ட்டு கூட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பல எல்லா சேனல்லையும் வந்துட்டு, நீங்கள் பார்க்குறதுலையோ கேட்குறதுலையோ நீங்கள் வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் டொபாக்கோக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் யாருமே ஸ்மோக் பண்ணாதீங்க, டோன்ட் ஸ்மோக்குன்றதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே நிறைய வருது. ஸோ அதிலிருந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்கூல் காலேஜ் எனி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு பக்கத்தில் வந்து டொபாக்கோ ஃப்ரீ ஜோன்னே அறிவிக்கலாம். அதாவது அது பக்கத்தில் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு டொபாக்கோ விற்கக்கூடாது, யாரையுமே வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து யாருமே ஆளாக்கக்கூடாது, யங் சில்ட்ரன் அவங்க எல்லாமே அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு கவர்மெண்ட் ரொம்ப அதுக்கான ஸ்பெஷலாக அவங்க வந்து ஸ்குவாட் போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கறது அதெல்லாமே நடக்குது. அது இல்லாமல் நான் சொன்னது நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னே லான்ச் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் வெரி மச் இன் ஆக்ஷன். இப்போ நம்ம மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து இதனுடைய இது என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ டொபாக்கோனாலே நமக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை வந்து நம்ம விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக பல ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு இல்லை தான். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கணும். அப்புறம் கம்ப்ளீட்டாக டொபாக்கோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்கள வந்துட்டு அதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த புகை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் எந்த அளவில் இருக்குன்னு
0: நினைக்கிறீங்க? அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று வந்து கவர்மெண்ட்னாலவே நிறைய அந்த விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் நான் சொன்னது இல்லையா, நீங்கள் ஒரு சிகரெட் பேக்கெட்டில் கூட அது வந்து அது இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உலகத்தில் வந்து நோ டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லிட்டு சில டேஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. நான் முக்கியமாக நம்ம வந்துட்டு ஈவன் நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போனால் கூட 2 ரீல்ஸ் வந்து அதில் ஓட்டி எல்லாருக்கும் வந்துட்டு இந்த டொபாக்கோனால இதெல்லாம் நடக்குது. ஆனால் எதில் வந்து விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு கேட்டோம்னாக்கா உங்கள் உடல் நலத்தை அதை பாதிக்குது, அதாவது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்கள் இருதயத்தை பாதிக்குது. நீங்கள் வந்து ஜிம் போகலாம், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து நல்ல ஃபுட் சாப்பிட்லாம், பட் ஆனால் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ மோர் பீப்புள், நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால இறக்கிறதுக்கு காரணமே அவங்க வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இஸ் பேட், பட் இதையும் வந்து பாதிக்கலாம், பக்கவாதம் வரலாம் உங்களுக்கு வந்துட்டு. கேன்சருங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் தான், பட் இருந்தாலும் அதை பற்றி விழிப்புணர்வு வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய நிறைவு தந்து வந்துட்டோம். நிறைவாக உங்ககிட்ட ஒரே கேள்வி கேட்டுறேன், இப்போ வந்து ஸ்மோக் பண்ணுறதை தவிர்க்க நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க நேயர்களுக்கு, இல்லை என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க?
0: ஸ்மோக்கிங் நம்ம எல்லாருமே வந்து அடல்ட்ஸ் தான் ஸ்மோக் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி, அதாவது 80% வந்துட்டு அடல்ட்ஸ் தான். நமக்கு தெரியும்

0: ஸ்மோக்கிங்னுடைய இல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பல நிகழ்ச்சிகள் மூலமாக பல முயற்சிகள் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க, தன் என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கான முயற்சிகளில் இறங்கி தான் இருக்காங்க. இது பற்றி எல்லாருக்குமே இதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்போது அதனுடைய உண்மை அது இது எவ்வளோ வீரியமாக இருக்குது அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி இந்தியா தான் வந்துட்டு இஸ் த கேபிட்டல், வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஓரல் கேன்சர்ஸ். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அது எவ்வளோ இருக்குது அப்படி, நம்மளுடைய பாப்புலேஷனும் இதுவும் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அத்தனை பேஷண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்காங்க. அவங்களால ஒரு சென்டருக்கு இப்போ வந்து ஒரு நார்த் இந்தியாவில் ஒருத்தவங்களுக்கு, நார்த் ஈஸ்டில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு அவங்க பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து தான் அவங்க ட்ரீட்மெண்ட். இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்குது. அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இன்னும் பெட்டராக இருக்குது ஹெல்த் கேர். பக்கத்திலே இருக்குது எல்லா கவர்மெண்ட் பெரிய சென்டர்ஸ்லையுமே அந்த பயோப்சி எடுக்கலாம், எண்டோஸ்கோபி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு லேசர் முதல் கொண்டு உங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் அப்புறம் அதுக்கான ரேடியோ தெரப்பி இது எல்லாமே எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இருக்கு. அதனால நீங்க ஆரம்பத்திலே போனீங்கன்னா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மி, சின்னதாக தான் ட்ரீட்மெண்ட். பட் நீங்க ரொம்ப லேட்டாக போனீங்க, உங்க ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோட போறீங்க, மூச்சுத்திணறலோட போறீங்க, வாய்ஸ் சேஞ்ச் பல மாசங்களா இருந்து அதுக்கப்புறம் தான் போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பல நாட்கள் பல மாதங்கள் வரைக்கும் போகணும். பட் இவ்வளோ இருந்தும் இப்போ வந்து ரொம்ப முன்னேறிடுச்சு. நம்மளுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஆப்ரேஷன் ரேடியோ தெரப்பியை தாண்டி இப்போ வந்து சிஸ்டமிக் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அது இன்னும் உங்களை வந்துட்டு வாழ்நாளை வந்து நீட்டித்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் புதிய புதிய டிஸ்கவரிஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நடக்கிறதே வந்துட்டு இன்னும் கூட மக்களை வந்துட்டு நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், இன்னும் கூட நம்ம வந்து மக்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு முயற்சியில் தான். அதுக்கு இப்போ எவ்வளோ அதுக்கு இணையாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம தான் வந்து அதை மேம்படுத்தி வச்சுக்கணும். நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், நோ ஸ்மோக்கிங் நோ டொபாக்கோ.
1: ஓகே மேம், நம்ம இந்த மூவி பார்க்கும்போது இந்த க்ளோசிங்கில் கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க. ஓகே, நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் ஆன்சர் பண்ணீங்க. நிலையத்தின் சார்பாக மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி
1: மக்களே. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தாங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோஃபியா அவர்கள்.
2: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நிறுவீதி, புதுச்சேரி.

0: பும் கிரீம் பஜக் பஜக் பஜக்.
1: மக்களே, டைலாக் கேட்டிருப்பீங்க. இந்த டைலாக் மட்டும் விட்டுருவோமா, இன்னொரு டைலாக் இருக்கு உங்களுக்காக. நான் செதுக்கி செதுக்கி வச்ச டைலாக் இது உங்களுக்காக. என்ன டைலாக்
2: பொண்ணு வர சொல்ல?
3: அதுக்கு தானே மச்சான்,
2: பொண்ணு வர சொல்லுங்க.
4: புத்தகம் நாங்க இருக்கோம்னு உட்காருங்க. மா மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்.
1: மக்களே, ரெண்டு டைலாக் போட்டுட்டேன் ஆல்ரெடி. நீங்க வந்து இன்னும் வந்து ப்ரிப்பேர்டா இருப்பீங்க, பட் இருந்தாலும் இன்னொரு டைலாகும் போட்டுறேன். ஏன்னா மக்களை நான் காக்க வைக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கான அடுத்த டைலாக், மொத்தம் மூணு டைலாக் நீ கொண்டு வந்திருக்கேன். இந்த மூணு டைலாக் யாரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதோ உங்களுக்கான மூணாவது டைலாக்.
3: யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
5: தெரியாது.
3: சார்ஜாவா?
5: தெரியாதுப்பா.
3: அபிதாபியா?
1: பேசிட்டு போங்க, உங்களுடைய நடிப்பு திறமை என்கிட்ட கொட்டிட்டு போங்க, நான் அப்படியே அள்ளி வைக்கிறேன். சோ உங்களுக்கான முதல் பாடல் இது வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள ஒரு நேரம் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்
1: வணக்கம். யாருந்து பேசுறீங்க?
6: மாப்பிள்ள
1: மொக்கச்சாமி கூட வந்திருக்காங்களா? பேசலாமா? பொண்ணு பாக்குறதுல இருக்கீங்க, வாங்க. ஓகே, கட், கேமரா ரோலிங்.
6: நம்ம மாயண்ணே வந்திருக்காங்க, நம்ம முக்குச்சாமி வந்திருக்காங்க, மற்றும் நம் உறவினர்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல்.
1: நிறைய போயிருக்கீங்களோ
6: மச்சா. மாப்பிள்ளைய பாத்து பொண்ணு பாத்து? இல்ல மாமா மச்சா, பொண்ணு பாக்கல
1: மச்சான்.
6: பொண்ணு பாக்கலையா?
1: மறுபடியும்
6: மாப்பிள்ள அவரு இல்லம்மா, அவர் தான் மாப்பிள்ள, நான் இல்லம்மா.
1: இவ்வளவு மச்சான பாத்துட்டு இருந்தேன்.
6: இம்மா நான் இல்ல, மாப்பிள்ள தான் பாத்துட்டு
1: இருந்தேன். சார்
6: கவுத்துட்டா மச்சா,
1: மச்சா சாச்சு புட்டா மச்சா. சார் நிறைய போயிருக்கீங்களா பொண்ணு பாக்க? இவ்வளவு மைண்ட்ல கரெக்டா அந்த டைலாக் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுக்காக கேட்டேன். இது போதுமா, இன்னும் ஏதாவது வேணுமா?
6: இந்த வடிவேல சார்.
1: சார்
6: சார்
1: பேசுங்க பேசுங்க
6: சார். நீங்க என்ன வெளிநாட்டுல இருந்த பத்தி? பக்ரைனா?
1: துபாயா?
6: துபாயா?
1: அபுதாபியா?
6: அபுதாபியா? நானே எங்க கஷ்டத்துல இது பண்ணி இருக்கிறேன், நீ வந்து என் கஷ்டத்தை இது பண்ற?
1: பரவாயில்ல, நம்ம லோக்கல்லே இருப்போம். ஓகேங்களா? தனபடி சார். அச்சா அச்சா, பஹுத் அச்சா, சூப்பர் சார். அழைப்புக்கு நன்றி சார்.
6: சலாமலை சலாமலைக்கம்.
1: ஓகே,
6: இவன் சாப்பிட்டீங்களாண்ணா?
1: ஐயா சாப்பிட்டா ராசா,
6: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்ட வரைக்கும் போது ராசா. சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
6: நன்றி சார்.
1: மக்களே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
7: தெரிஞ்சுக்கோங்க.
1: சொல்லுங்க, எந்த டைலாக் பேச போறீங்க சார்? பேசுங்க சார். கட், கேமரா
7: ரோலிங்.
3: துபாயில இருந்து ஒரு பையன் வந்திருக்கிறாங்க.

0: வணக்கம் மக்களை, நேரம் 4:31 ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நான் ராஜ் ஆனந்த். மக்களே, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து சில வசனங்களை வந்து உங்களுக்கு அள்ளி தெளிப்பேன், நீங்க வந்து அப்படியே அந்த வசனங்களை உள்ள வாங்கி அப்படி நடிச்சு காமிக்கணும் மக்களே. அதான் உங்களுக்கான டாஸ்க். டெய்லி நாங்கள் கொடுக்குற அந்த டாஸ்க்கை வந்து இன்னைக்கு நானும் கொடுக்க வந்திருக்கேன். சில பல அந்த வசனங்களை நானும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வசனங்களை உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷோவில் எப்படிப்பா பேசணும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, சில பேர் புதுசாக கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நம்பரை சொல்லிடுறேன், 2271760 மற்றும் 2271770 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்காக முதல் டைலாக்.
1: ஓம் க்ரீம் காளி சூலி ஹோலி.
2: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல.

0: அவர் பேசுறதெல்லாம் வந்து அப்படியே கேப் விட்டு கேப் விட்டு, அதாவது அவர் எங்கிருந்தோ பேசுறாரு, அது பிச்சாய் வரதுக்கு லேட் ஆகுது எங்க ஸ்டுடியோக்கு. வேற ஒரு
1: சார், ஒரு மணி நேரம் சார், சார்
0: முடிஞ்சிருச்சா? தேடிட்டு இருக்கீங்களா?
1: இன்னொரு டைலாக் பேசுறீங்களா? சந்திரமுகி டைலாக் பச்சக் பச்சக் மயிலா, மயில் எப்ப உள்ள வந்துச்சு,
0: பறந்து வந்துச்சு.
1: 16 வயது நிலை படத்துல எப்ப வடிவேல் சார் வந்தார் சார்?
2: யாரும்
1: ஆல்ரெடி பேசாம இருக்கும்.
2: இதுதான் பேசும்
1: பேசுற வரைக்கும் சூப்பர் சார்.
0: சூப்பர், நன்றி நன்றி.
1: ஓகே ஆஷா அவர்களே,
0: சொல்லுங்க ஆனந்த் அவர்களே,
1: நீங்க டயலாக் கேட்டிங்களா?
0: ஓகே, டயலாக் வந்து அப்படியே சுட சுட போட்டிங்களா? அப்படியே கேட்டுட்டே உள்ள வந்துட்டா? அப்படியே
1: வடைய போடுறேன் சுட சுட போடுறது. உங்களுக்காக இந்த டயலாக் நான் திரும்ப தடவை ப்ளே பண்றேன்.
0: ஓகே.
3: ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி.
4: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல?
3: ஓம் கிரீம் பச்சக் பச்சக் பச்சக்.
1: ஓகே ஆஷா,
0: எஸ் அப்டாவது டைலாக் வந்து ரொம்ப பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. எப்படி
1: இல்ல, தான் புதா முகூர்த்த நாள் முடிஞ்சிருக்கு, அதனால கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க, நீங்க வந்து இத மீதி ஏதாவது ஹோமம் பண்ணிருக்கீங்களா?
0: பண்ணிட்டா போதும், இப்ப அடுத்தடுத்த கால்ஸ் வரலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஒரு ஹோமத்தை ஏற்படுத்திடலாம்.
1: பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சாமி பாட்டை போட்டு வந்துடலாம்.
0: வாங்க. ஓகே
1: மக்களே, இந்த நிமிஷம் நீங்களும் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய பத்தி அவங்களே சொல்லிடுவாங்க. சொல்லுங்க,
0: 2 2 7 0 2 2 7 1 7 0. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0 4 1 3 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி FM Rainbow 102.8 ஓட கட் கேமரா ரோலிங்.
1: மனப்பாடம் பண்ணதெல்லாம் அப்படியே ஒப்பிச்சிட்டாங்க மக்களே. இது உங்களுக்கான பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: அடுத்ததா ஒரு காலர்
1: வந்துட்டாரு.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயப்பன்
1: சார். நீங்கள் சுகம் தானே? சுகம் சுகம் சுகமாயிட்டு. இவட ஆஷா மேடம் உண்டு, நீங்கள் கதைக்கும். ஐயா எனக்கு தெரியாத, ஐயா ரெண்டு லைன் வச்சு கூட்டிட்டு இருக்க. சொல்லுங்க, டைலாக் கேட்டீங்களா? அதான பாத்தேன். என்னப்பா இன்னும் டைலாக் வரலன்னு பார்த்தேன். உங்களுக்காக திரும்ப போடுறோம், கேட்டுங்க.
3: உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருக, மூதேவி வருக. எப்படி ஓட்டுற? தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேரம் விடுறதுக்குன்னே வருவாங்க. போரிக்கு பசங்க.
1: ஐயப்பன் சார் கேட்டீங்களா?
2: சார்
1: உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. திரும்ப அந்த ராகத்தோட அந்த பாட்டு பாடுறீங்க.
0: அந்த ராகம் வந்து வரல, ராகம் மிஸ் ஆகுது.
1: சுருதி மிஸ் ஆகுது சார்.
0: ஆமா, ஓன் வாய்ஸ்லயே வருது பாருங்க.
1: வாங்க வாங்க வாங்க. ஒன்ஸ் மோர், கட் கேமரா
0: ரோலிங்.
2: உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடி
0: விடு. சிரிப்பு வருது.
1: வாங்க வாங்க வாங்க.
2: ஐயோ வருதே.
1: வாங்க வாங்க.
2: எங்க கொண்டாந்து வர்ற?
1: பொறுக்கி பையன் எப்படி போறான் பாரு.
2: பொறுக்கி பசங்க, பொம்பளைங்க
1: வந்த வரைக்கும் நல்லா நன்னாயிட்டு செஞ்சு. ஓகேங்களா? சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி.
1: ஓகே ஆஷா, அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, பேசலாமா?
0: பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கும் சார். என்ன என்ன டைலாக் பேச போறீங்க?
1: தெய்வமே தெய்வமே,
4: என்ன சொல்லுங்க தெய்வமே.

0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வந்த தெய்வமே.
1: தெய்வம் உட்காந்து அப்படியே போன் முன்னாடி காலர்ஸ் ரொம்ப சூப்பரா எடுக்குது தெய்வம்.
0: அப்படிங்களா, சரி விடுங்க, பாடுனது போதும், எனக்கு புகைச்சு பிடிக்காது. வாங்க அடுத்த வசனம் போயிடலாம். வாங்க
2: டைலாக் வந்துடலாமா?
0: கேட்டாங்க வேற எதுவுமே இல்ல.
1: சரி
0: சொல்லுங்க, காட்பாடி எப்படி இருக்கு?
1: காட்பாடி பயங்கர வெயிலா இருக்கு, மழை வரும் நினைக்கிறோம், மழை இன்னும் வரல. ஆனா சார்,
0: அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன கேக்குறீங்க? ஒரு கால் அட்டெண்ட்
1: பண்ணது
0: சொல்லி நான் பார்த்தது கிடையாது சார். நைட்ல பாட்டு கேக்குற மாதிரி
1: இந்த ரோட்ல ஒரு பொண்ணு போனாலும் சும்மா விட மாட்டாங்க, வரத்து தள்ளிடுவாங்க.
0: ஆஹா, சும்மாவே இருக்க மாட்டாங்க மேடம். அதானா சார்? சரி, இப்ப நீங்க ஏதோ மூணு வருஷம் கொண்டு வருவீங்களா அந்த வருஷன் வாங்க.
1: என்னது ஹோலியா? மார்வாடி கொண்டாடக்கூடிய ஃபங்க்ஷன் ஆச்சு அது.
0: ஓ, ஆஹா, அச்சா அச்சா அச்சா. அவங்க அடுத்து வாங்க.
1: அடுத்து
0: அழியா வருது. நீ போகையில போகையில ராசா ப்ரோக்ராம் முடிச்சிருக்க போல ராசா.
1: அடுத்து ஒரு குழந்தை நிறைவா பேசுது.
0: நான் தான் அது குழந்தை, பச்சிலம் குழந்தை சொல்லுங்க.
1: இருக்காங்களா
0: வேற எதனா வயதானவர்கள், 30 வயது அடல்ட் எதனா இருக்காங்களா?
1: என்ன சார், இந்த மாதிரி
2: மாடுலேஷன்
0: கேள்வி கேட்டது ஒரு குத்தமா. 5 மணிக்கு மேல ட்ரை பண்றேன் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: 5 மணிக்கு யாருக்கு யாருக்கு முன்னாடி ட்ரை பண்ண போறீங்க?
0: நான் தனியா எனக்கு நானே ட்ரை பண்ணிக்கிறேன் ராசா. போதும் ராசா,
2: சூப்பர் சார், வரீங்க.
0: அழைப்புக்கு நன்றி சார்.
2: பாட்டு
0: மட்டும் கேட்டுட்டு மக்களே.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் கார் கேமரா ரோலிங். நேரம் 4:26 மணிகள் ஆயிடுச்சு. சொல்ற அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: பச்சிளம் குழந்தை ஆண்களுக்கும் ஆஷா மேடத்துக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கும். அந்த பச்சிளம் குழந்தைன்றது என்னால ஏத்துக்க முடியாது மை லார்ட்.
0: சில உண்மைகள் கசகத்தா செய்யும். கலைவாணி மேடம்,
1: பச்சிளம் குழந்தை மேம் அவரு
2: பச்சிளம்
0: குழந்தை.

0: அது வேறவா, இது வேறவா. மேடம்
1: சொல்லுங்க சார்,
0: எப்படி இருக்கீங்க, சுகமாயிட்டு உண்டோ?
1: என்னால
0: முடிஞ்ச ஏதோ சண்டே உருவாக்கி விட்டேன்
2: மேடம். கேட்டீங்களா?
0: நிறைய வீட்ல சொல்லிருப்பீங்களா?
2: ஆமா, அப்படியே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இல்ல.
0: ஒருவேளை இவங்க கூட பண்ணிருப்பாங்க, சொல்ல முடியாது. அதானே மேடம்?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: இல்ல, உங்க குரல கேக்கும்போது நிறைய பேய் ஓட்டற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதானே? அதானே?
1: சரியா கேக்கல சார்.
0: இதெல்லாம் கேட்காது, இதெல்லாம் கேட்காது.
2: அதாவது 10 பொருத்தமும் பக்கவா இருக்குதா உங்களுக்கு?
0: ஓகேவா? எஸ்கேப் பாயிட்டிங்க. சரி வாங்க அடுத்த டயலாக் போலாம். கட் கேமரா
2: ரோலிங்.
1: மாப்ள நான் சொல்லுங்க மச்சான், பொண்ண வர சொல்லலாமா? ஆமா, அதுக்கு தானே மச்சான். சரி, பொண்ண வர வர சொல்லுங்க. கெட்டவங்க நாங்க இருக்கோம் இல்ல, உட்காருங்க.
0: நாங்க இருக்கோம் இல்ல,
1: மாய என்ன வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காக. வாமா மின்னல்
2: அப்படியே, அது கூட ஒண்ணு சேர்த்துக்குங்க. நேற்று பொழுந்த பச்சை குழந்தை வந்திருக்காங்க அப்படின்னு அதையும் சேர்த்துக்குங்க.
0: மேடம் அடுத்த போயிடலாம்.
1: சொல்லிருக்கலாமே, அது கூட ஞாபகம்
2: இல்லையே. இது இப்படிதான் இருக்கணும், டக்கு டக்குன்னு உள்ள சேர்க்க வேணாமா?
0: என்ன கலா, ஏதோ ஒரு குரூப்பா தான் இருக்கீங்க போல இருக்குது மேடம். அடுத்ததாக அந்த டயலாக்
1: போட்டா கூட நல்லா தான் இருக்கும்.
0: சரி பரவாயில்ல, விட்டுருங்க குழந்தை பாவம். அடுத்த ஒரு டயலாக் இருக்கு, அந்த உயிரே உயிரே வாங்க.
3: போனா போதும்
2: இருக்கட்டும்
0: என்னால முடிஞ்ச பண்ற
2: நினைக்கிறேன்.
0: உங்க வாய்ஸ்ல சுவீட்டா இருக்கு மேம் இந்த பாட்டு.
2: என்னது
0: அந்த பாட்டு பாடுங்க?

0: அந்த மூட் எப்படின்னா எல்லாரும் வந்து அவங்க நடிப்பை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். சோ ஏன் நடிப்பை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு வீட்டுல.
1: இப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா.
0: அதனால நம்ம நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு
1: நினைக்கிறேன். கொடுத்துட்டே இருக்கும் போது அடுத்த நேர் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: ஆனா
0: கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க.
1: வெண்ணிலா மேடம் அப்படிங்களா? சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அப்படிங்களா? எல்லா புகழும் ஆஷா அவர்களுக்கு.
0: பண்றதுல அவர் பண்ணிடுவாரு, ஆனா புகழ எனக்கு கொடுத்துருவாரு.
1: பிள்ளை மேடம்
2: சொல்லுங்க சார்,
1: நீங்க சுகமாயிட்டு உண்டோ?
0: என்ன பண்றது, கேக்க முடியல உட்கார்ந்து பக்கத்துல.
1: வாழ்க்கை சில அடிகள் போயத்தான் செய்யும் மேடம்.
0: அடிச்சு
1: கூட கேப்பாங்க. அப்படியும் சொல்லிடாதீங்க.
2: கொஞ்சம் இல்லாம உயரம்
0: உயரம்
2: முடி வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும், நல்லா கரெக்டா இருக்கும்.
0: அவருக்கு
2: இல்லாத சிகப்பு இல்லாத மாநிறமா இருப்பாரு, நீட்டு முகமா இருப்பாரு, மீச கொஞ்சம் குறுகுறுன்னு
0: இருக்கும். பேச்சு வச்சுக்கிட்டு எப்படி அங்க நடையெல்லாம் கரெக்டா
1: சொல்லி பார்க்க வருபவர்கள் இந்த நம்பரை தொடர்பு. அதானே
0: ரோலிங்
1: நீங்க இந்த டைலாக் கூட விட்டுருங்க.
0: மாப்பிள்ளை
1: பார்க்க
0: அவங்க ஆர்வத்தை அவங்களோட கற்பனை ஏன் நீங்க இப்படி நடுவில் வந்து கெடுக்கறீங்க?
2: ஒரு வட்டமா
1: இருக்கும்.
0: என்னென்ன
1: இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் சுடிதார் போட்டு கண்டுபிடிக்க. சரி அடுத்ததான் ஒரு டைலாக் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு காந்த கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ரேடியோ மேல வேற லெவல்.
0: அதாவது ரேடியோ தாண்டி உள்ள வந்து இங்க ஸ்டுடியோல என்ன நடக்குதுன்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. பாத்துக்கங்க
1: அந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க.
2: நீங்க எல்லாரையும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வரப்படம் வச்சிருக்கீங்க மேடம், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது.
1: அந்த படத்துல என்ன மட்டும் கொஞ்சம் மாத்திங்க.
2: உயிரே உயிரே தப்பிச்சு எங்கேயாவது ஓடிவிடு. வருது.

0: உதவி வருது.
1: ஹோண்டா இலாகா
0: எடுபட்ட பையன் எப்படி வராம இடிச்சிட்டு வரணும் சார்.
1: அவ்வளவுதான் போதுமா? சூப்பர் மேடம்,
2: சூப்பர் மேடம்,
0: ஆஷா மேடம், நன்றி, நன்றி,
2: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் மேம்.
3: ஓம் க்ரீம் காளி சூலி ஹோலி.
4: ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல.
3: ஓம் க்ரீம் பஜக் பஜக் பஜக்.
1: ஓகே ஆஜி ஆஷா, நீங்க ஒரு தடவை இந்த டயலாக் பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
2: எந்த டயலாக்?
1: இப்ப பேசுறாங்களே. ஓம்.
2: நான் இப்பதான் உள்ளே வந்தேன்.
1: பாத்தீங்களா, சமாளிச்சுட்டே இருக்கீங்க. இன்னொரு கால் மணி நேரம் தான் இருக்கு, பேச மாட்டீங்க. ஓகே மக்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்க பேசுறது பத்தி நான் கால் பண்ணுடைய எண்கள் 2271 மற்றும்
2: 2271760. நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: ஓகே மக்களே, இது உங்களுக்கான ஒரு பாடல், புத்தம் புதிய பாடல், காவாலையா.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: 28 மணிகள் ஆயிடுச்சிருக்கு. மக்களே, நிகழ்ச்சியில் கடைசி ஒரு கட்டு போட்டிருந்தேன் சொல்ல மாட்டேன். ஒரு நேரம் வந்திருக்கேன் பேசல. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க மேடம்?
1: வாழப்பட்டவனையும் கலா பேசும் சார். இவரும் நலமா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கலாம் மேடம். மீறு பாகுனாரா?
1: நானும் நலமா இருக்கேன்.
0: ஓகே, பரவாயில்ல. சொல்லுங்க, எந்த வசனம் பேச போறீங்க?
1: நீங்க மந்திரம் போட்டீங்களா சார்? நான்
0: மந்திரம் போட்டேனா? வெளியில சொல்லிடாதீங்க.
2: அவர்தான் மந்திரம் போட்டாரு.
0: இன்னொரு கால் மணி நேரத்துக்கு அப்படிதான் சொல்லணும், அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. ஓகேவா?
1: கொஞ்சம்
0: பொறுமையா.
2: அடுத்த
0: நேயர் அழைப்பாளர் பேசலாமா?
3: வணக்கம்.
0: பிறந்த
3: பச்சை குழந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்வது இளமங்கலம் முருகன்.
2: ஓகே முருகன் சார், வாங்க வாங்க வாங்க.
3: ஆசா மேடம் அவர்களுக்கு வணக்கம்.
2: நன்றி நன்றி சார்.
0: குயிலோசையா? வணக்கம் சார். என்ன சொல்லுங்க? குயிலோசை.
2: குயிலோசை, இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்.
0: நல்லா அழுத்தி தந்துருமா சொல்லுங்க, புரியல
2: சார். ஓகேங்க சார். என்ன டைலாக் எல்லாம் கேட்டீங்களா? எந்த டைலாக் நீங்க வந்து அட்டகாசமா பேசி காமிக்க போறீங்க?
0: முருகன் சார்
3: சொல்லுங்க சார்.
0: கேட்டது மறந்து போச்சு.
2: எந்த டயலாக் பேச போறீங்க?
3: இரண்டு உயிரே உயிரே அந்த டயலாகா? ஓம் நீதி காளி.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. கட் கேமரா
2: ரோலிங்.
3: சொல்லலாம் மேடம்.
0: சொல்லுங்க சார். சொல்லுங்க சார்.
3: ஓம் காளி நீலி சூலி
0: ஜண்டா.
3: இது மாரடி பண்டிகைலா? பச்சக்
0: பச்சக் பச்சக். வாங்க.
3: உயிரே
0: உயிரே
3: எப்படியாவது தப்புச்சு ஓடி வீடு. பூதேவி வருதே பூதேவி வருதே. ரோட்ல போக கூடாதுன்றாங்க, இடிக்கிட்டுக்குமே வராங்க சைக்கிள் ஓட்டிக்கின்னு.
0: பொறுக்கி பசங்க அதானே சார்?
3: பொறுக்கி பசங்க.
0: சரி, இங்க ரெண்டாவது அந்த பாட்டு வேற ஒரு ராகத்துல கொண்டு போனீங்க. என்ன ராக?
2: ஒரே ராகத்துல பேசினா மத்தவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்?
0: அது தெய்வீக ராகம்.
2: ஆமா
0: சார், அந்த பாட்டு ஒன்ஸ்மோர் பாட்டுங்களா சார்? சூப்பரா இருந்துச்சு.
2: எல்லாரும் ஒரு மியூசிக்ல பண்ணா இவர் ஓன் மியூசிக்ல பாடுவாரு.
0: பாடுங்க சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் மீ சார்.
3: சட்டமன் பிறந்த பச்சை குழந்தை
2: கேக்குறதுனால.
0: ஆமா சார்.
3: அப்ப பச்சை குழந்தை பேசவே பேசாது.
0: சரி, தெரியாம பேசுறீங்க, பாட்டு மட்டும் பாடுங்க.
2: கரெக்டா சொன்னீங்க.
3: எப்படியாவது தப்பிச்சு ஓடி வருதேவி வருதே. பொம்பளைங்க பிள்ளைங்க சைக்கிள் ரோட்ல போக கூடாதுன்றாங்க, சைக்கிள்
0: இடிக்கி
3: பசங்க.
0: ஓகே சார், சூப்பர் சார், அழைப்பு சார்.
3: நன்றி. உங்களை இருவருக்கும் மாலை நன்றி. ஆளுங்க இளமங்கலம்.
0: எந்த கார் சூப்பரா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அந்த லக்கி வாய்ப்பாளர் வேன்கம். வணக்கம்
1: வணக்கம் சார், வணக்கம் மேம்,
2: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.

0: எப்படி இருக்கீங்க இருவரும்? நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு லதா மேடம்.
0: அமலதா, அமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தேன் சார்.
1: லதா எப்படி இருக்கீங்க? லதா
0: கோபால், கோபால்.
1: அச்சா அச்சா அச்சா அச்சா, சொல்லுங்க சூப்பரா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்காங்க
1: மேடம்.
2: சொல்லுங்க.
0: ஓம் ஸ்ரீம் க்ரீம் காளி சூலி நீலி
1: நீலி.
0: இதெல்லாம் என்ன ஹோலி ஹோலி? இதெல்லாம் என்ன மார்வாடி பண்டிகையா இருக்கு?
1: பேச்சக் பேச்சக்
2: இவ்வளவு மந்திரத்தை அழகா
0: அபு காகசம் திரண்டு
1: ஜண்டா ஜண்டா வந்துரு. மேடம், ஒரு மந்திரம் போடுறோம்னா பயப்படணும் எல்லாருமே.
2: நாங்க சிரிச்சுக்கிட்டே போடுவோம். குழந்தைக்கு போடுற மந்திரம்ல அதனால பயப்படக்கூடாது.
0: போடுறோம்
1: மந்திரம் மந்திரம் மந்திரம் ஓகேங்களா?
0: அப்ப
1: அந்த உயிரே வேணுமா?
0: அது வேண்டாம் சார், அது வேண்டாம். இல்லன்னா இத சொல்றேன். என்னது பொண்ணு மாமா
2: மின்னல்
0: பொண்ணு வர சொல்லுங்க. நாங்க எல்லாம் வந்திருக்கோம்ல பாக்கணும், அதுக்குதானே வந்திருக்கோம். பெற்றவங்க நாங்க இருக்கோம், கூப்பிடுறோம் இருங்க. மாமா மின்னல் அது அப்புறம் இல்ல வரும். முக்கச்சாமி என்ன வந்திருக்காக,
1: அஷாக்கா வந்திருக்காக,
0: குழந்தை வந்திருக்காக, பச்சிலம் குழந்தை வந்திருக்காக. நம்ம அக்கம் பக்கம் எல்லாம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. மாமா மின்னல் மின்னல் பறந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பாத்தீங்களா மச்சா? இல்லையே, பாக்கவே இல்லைங்க. வர சொல்லுங்க இன்னொரு தடவை. மாமா நம்ம மாயண்ண வந்திருக்காக, சாமி வந்திருக்காக, நம்ம ஆஷா மேம் சூப்பரா ப்ரோக்ராம் பண்ண
1: வந்திருக்காங்க,
0: நம்ம பச்சிலங்குழந்தை வந்திருக்காங்க, நேயர்கள்லாம் கியூல வந்திருக்காக. மாமா மின்னல்
1: சூப்பர் மேடம். இந்த மாதிரி பொண்ணு பார்க்க கூடாது யாருமே. அத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா?
2: ரொம்ப நல்லா பண்றீங்க மேம்.
0: அப்புறம் சேரத்துல அந்த மனோரமா ஒரு டயலாக் சொல்றாங்கல்ல, இங்கிலீஷ்ல பேசாத, நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியாது, நான் பேசுற இங்கிலீஷ் அப்புறம் உனக்கு புரியாது, வாட் மேட்ரு தமிழ்ல சொல்லு அப்படின்னு அந்த டயலாக். அண்ணம்மா கம்முனு கடை,
1: கம்முனு கடை,
0: கம்முனு கடை.
1: லதா லதா
0: கோபால்,
1: கடைசி வரைக்கும் அந்த உயிரவே பாடவே இல்லை லதா.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:51, பாட்டி 4 செகண்ட் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்
0: சார்,
2: பேசுறேன் சிரிச்சுக்கிட்டே
1: இருப்பேன்.
0: ஜெய மேடம்,

0: சார்.
1: கொஞ்சம் பொறுமையா பசக்
2: ஸ்பேஸ்.
0: ஓம் க்ரீம் காளி ஓலி ஓலி.
1: கோழியா? அது மார்வாடி பண்டிகை.
0: மார்வாடி பண்டிகை.
1: மறுபடியும் பச்சக் மேடம். சரி அடுத்த டைலாக் வாங்க. உயிரே உயிரே வாங்க.
0: உயிரே
1: பரவாயில்ல. ஆனா அந்த பாட்டை வந்து நகைச்சுவை அப்படியே அழகா பாடுறீங்க எல்லாருமே, எப்படி இதெல்லாம்? ஜெய மேடம், உங்க வாய்ஸ் வந்து ஆஜி ஆஷா உங்களுக்கு டஃப் குடுக்குறீங்க நீங்க.
2: பச்சை குழந்தை எல்லாம் பாடும் போது நாங்க பாடுவோம்.
1: மறுபடியும் மறுபடியும் மேடம். ஒன்ஸ் மோர் அந்த உயிரை பாடுறீங்களா? போதுமா?
0: மற்றும் நம்ம உறவினர்களா வந்துக்கிறாங்க. மாமா மின்னல்
1: வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு?
2: ஆமா, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. மக்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனா சிரிச்சு சிரிச்சு எங்களுக்கு கண்ணலையும் வயிறு வலியும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து நாங்க நேயர்களோட நேயர்களா அப்படியே வந்து
1: சில உண்மைகள் வந்து அப்படி இப்படிதான் இருக்கும், கண்டுக்க கூடாது.
2: உண்மையா சொல்லணும் ஆனந்த், இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாம் வந்து அப்படியே சூப்பரா சூப்பர் டூப்பர் ஹீட்ன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு சும்மா கலக்கிட்டாங்க எல்லாரும்.
1: வேற வேற மாதிரி வேற மாதிரி பண்ணிட்டீங்க. இந்த ஷோல இன்னைக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்கலாம்.
2: ஆமா,
1: முயற்சி விட்டுறாதீங்க, நாளைக்கு இதே டைம்ல வருவாங்க.
2: கலந்துக்கிட்டு உங்களோட நடிப்பு திறனை நீங்க வந்து வெளிப்படுத்தலாம் நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில.
1: சோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நான் உங்கள் ஆஜய் ஆனந்த் மற்றும்
2: ஆஜய் ஆஷா.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட் ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

வணக்கம் மக்களே, நேரம் 5 மணி ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜே பீச்சுக்கு போயிட்டு ஒரு அலசு அலசுவாங்க, மக்கள் கூட ஒரு ஃபன் பண்ணுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஆர்ஜே போயிருக்கார். அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல, ரொம்ப நேரமா அவர் சைக்கிள் நான் தேடிட்டு இருக்கேன். அவரோட சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து ரெயின்போ புதுவாய் 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:09:33 மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜி ஜார்ஜ் வந்து பாண்டியில ஒரு பீச்சுக்கு போயிருக்காராம். எந்த பீச் இந்த விட கிடைச்சலாம்? வணக்கம்,
3: சூப்பரான இவனிங் டைம்ல ஜின்னு கடல் காத்தோட நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நாடங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ் இன்னைக்கு நான் இருக்க பீச் ராக் பீச் போலாமே ஷோக்ல போலாம். நம்மள்கிட்ட பேசுறது எனர்ஜெட்டிக் ஷோமிங் நார்மல் கேம். உங்களை பத்தி ஒரு 3 விஷயம் சொல்லுவீங்க. இங்க என்ன பண்ண, நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குறேன், நல்ல விஷயமா நான் படத்துல தூங்கிடுவேன், நான் ஒரு நேச்சர்ல ஒரு பெட்ல ஒரு நிலா பாக்கு பிடிக்கிறேன், ஏதாவது ஒண்ணு உங்களை பத்தி ஒரு 3 விஷயம். அதுல 2 உண்மை 1 பொய். நீங்க 2 உண்மை சொல்லுவீங்க, அதுல ஒரு பொய் கலந்து சொல்லுவீங்க. அந்த ஒரு பொய்ய உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்க போறோம். உங்களை எந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டு ஒரு குட்டி கேம் ஆரம்பிக்கலாமா? முதல்ல யார் சொல்ல போறீங்க? முதல்ல அவங்கள சொல்ல சொல்லுங்க, அப்படி தானே சொல்ல போறீங்க? சரியா, நீங்க தான் உங்களே போல்ட்டு போல்றீங்க, உங்கள்ட்ட ஆரம்பிக்கிறாங்க.
4: நல்லா
3: சாப்பிடுவீங்க, படிக்க நினைச்சா படிச்சிருவீங்க, நிறைய கோவப்படுவீங்க. இது 3 ஒரு பொய் இருக்கு இல்லையா? கேஸ், இதுல ஒரு பொய் இருக்கா? என்ன அந்த பொய்? கோவப்படுவோம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் கேட்கவே இல்லைன்ட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. நான் இருக்கிறீங்க, வரேன் வரேன் வரேன், நானே சொல்றேன். அவங்க நல்லா சாப்பிடுவாங்களா, படிக்கணும்னு உட்காந்தா படிச்சிருவாங்களா, கோவப்படுவாங்களா? 3 சேர்ந்து பொய். நீங்க
4: கோவப்படுவாங்க,
3: அவங்க கோவப்பட மாட்டாங்க. அதுதான் வந்து பொய், அதுதான் பொய். அவங்கள்ட்ட கேட்டுருவோம், அதானே என்னப்பா இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இருக்கீங்க, நீங்க மட்டும் தான் பெண்ணீங்க சொல்றீங்களா?

யோசிக்கிறீங்களா? வேற செக்மெண்ட் போயிடுமா?
உடனே கண்டுபிடிச்சிங்க.

0: ஃபர்ஸ்ட்ல சரத்குமார், செகண்ட் பிக்ல ராஷ்மிகா மந்தனா, தேர்ட் பிக்ல வந்து வாவ் நீ நீங்க படமே பார்க்க மாட்டீங்க, பாதை தவிர எதுவுமே பார்க்காத மாதிரி. அடுத்து போகி போலாம். ஃபர்ஸ்ட் பிக்ல நமிதா பைஜு, செகண்ட் பிக்ல ஆக்டர் சரத்குமார், தேர்ட் பிக்ல டிராவிட், ஃபோர்த் பிக்ல சாய் பேகர் மியூசிக் டைரக்டர். நாலு பேர் ஒரு படத்துல கரெக்டா வராது. டிராவிட் இந்த யூடியூப் சேனல்ஸ்ல வருவாரு, யூடியூப் சேனல்ஸ்ல வருவாரு டிராவிட். கண்டுபிடிச்சிங்களா? ஹீரோ வந்து பிஎஸ் பிரதீப் ரங்கநாதன். எந்த படம் தான் தெரிஞ்சவங்க நம்ம எல்லாம் அண்ணன் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, சின்ன ஒரு கேம் ஆடலாமா? இல்லைன்னா ஒரு நம்பர் கேம், 1 2 3 1 2 3 தமிழ் தெரியல, 1 2 3 இப்ப நீங்க 1 சொன்னீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்லணும், 2 சொல்லணும். நீங்க 2 சொல்லுங்க. ஒரு இங்கிலீஷ் ஒரு தமிழ், ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் ரெண்டு தான் தேவை. ரெண்டு பேரும் விட்டாட்டீங்கன்னா ரெண்டு பேரும் வின் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1 2 3 4 5 6 7 மாட்டிக்கிட்டேனே, 8 9 10 11 12
1: நல்ல
0: வேலை காப்பாத்துறீங்க. மூணு பேர் தான் இருக்கீங்க, மூணு பேர்ல யாரும் ஒருத்தர் ஒட்டங்க ஒட்டாலும் கேம் முடிச்சிடும். 21 முடிச்சுதா? 21 முடிச்சிருக்கு.
1: 22
0: சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது, என்ன கேள்வி கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? ஆரம்பிக்கலாம். முதல்ல யாரு வரா? யாரப்பா பெரிய ஆடி மூலி தலை சார்பாக போதிருக்கு, ஐயா காட்டிக்கே இருக்காங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன், ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிக்கலாம். அவுட். வாவ், வாட் எ ஜீனியஸ் ஆன்சர். சம்மந்த சம்மந்தலாம் பேசல சொல்லி கரெக்டா ஆன்சர் கொடுத்த அவங்களை பாராட்டி உங்க வச்சுக்கிட்டுறேன். ஓவர் ஓவர். கேஸ் வரலாமா? வேற யாரு வரீங்க சொல்லுங்க.
1: என்ன
0: ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
1: ஐயோ அப்ளை பண்ண போனா அப்ளை பண்ண முடியல.
0: ஸ்டுடியோக்கு
1: ட்ரெஸ் எடுக்க போனோம்.
0: வேற எங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்? நல்லாதான் பேசுறீங்க, கண்டி பண்றீங்களா? இட்ஸ் ஓகே, முடிஞ்சது. வேற என்ன வரீங்களா கைஸ்? சரி, நம்ம இன்ட்ரோவர்ட்ட பேசலாம் வாங்க. இன்ட்ரோவர்ட் அந்த நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், அப்ப என்ன தான் பேசி தாயா பிள்ளையா பழகிட்டு என்ன பேசி பேசுறீங்க? ஓகே, ஆரம்பிக்கலாமா? உங்களோட உங்களோட ஃபேவரட் ஃப்ரெண்ட் யாரு? உங்களுக்கு கேட்டு க்ளோஸ் ஆயிருக்கா?
1: உங்களுக்கு
0: என்ன ரொம்ப பிடிக்கும்? மரம் தான் பெருசாதாங்க இருக்கு, செடிதான் சின்னதா இருக்கும்.
1: நல்ல காசு இருக்கு.
0: எனக்கு
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:29 மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். பேசலாம்.
1: எஸ் வாங்க பேசலாம். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பேசுறது அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. எங்க போறீங்க? இங்க வாங்க, பேசிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். வாங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜோவிதா.
1: ஜோவிதா, ஓகே மேம். வாக்கிங் போட்டீங்கன்னு சொல்லிட்டேன். என்ன பண்றீங்க கேட்டா நீங்க அதான் சொல்லுவீங்க. எதுக்காக பீச் நீங்க கேட்டா வாக்கிங்காக வந்தா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால வேற என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நீங்க வரும்போது ஃபேவரட் சாங் எல்லாம் கேட்டு பாட்டு எல்லாம் கேட்டு வந்தீங்க இல்லையா? என்ன மாதிரி பாட்டு எல்லாம் கேட்டீங்க? பாட்டு கேப்பீங்க? இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும். வேலையை முடிச்சோ இல்ல ஏதோ வெளியே வீட்டுக்கு போகும்போது இதை பண்ணாதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு அது மாதிரி இருக்க வீட்டுக்கு போனோடனே இதெல்லாம் பண்ணாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் எனக்கு, எடுத்து பண்ணாதான் ஹாப்பி அப்படின்னா என்ன என்ன
2: பண்ணுங்க?
1: என்ன சொல்ல மாட்டா, அப்படி ஏசியை போட்டு ஏசியை மேனே சேர்த்து போட்டு மல்லாக்கா படுத்து சோன பாக்குறது என்ன சந்தோஷம் இல்ல?
2: ஓகே, வீட்டுல திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, போயிட்டு திட்டு வாங்கிட்டு போட்டுட்டேன்.
1: நல்லா இருக்குல்ல? நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா இருக்கும். என்ன கொஞ்ச நேரம் உத்திக்க, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு போன பார்த்து
2: வந்தேன்னா காதல வாங்காம போன் பாத்துட்டு.
1: ஆமா, அவங்க எதனா பேசிப்பாங்க, கழிச்சு அவரது வந்தாலும்ல. சரி ஓகே, இன்னொரு இந்த வடிவேல் சார் பூவி பாத்துருக்கீங்களா? அவர் கண்ணாடி பார்த்து அவரே பேசிப்பாரு. ஏன்டா கடலமுத்து கருப்பு அந்த கல்யாணம் இருக்க அப்படின்ட்டு அவருக்கு மோட்டிவேட் பண்ணிப்பாருல. நீங்க கன்னடைய பார்த்து என்ன உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்களா? சரி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பண்ணிருப்பீங்களா? என்ன எப்படி சிரிக்கிறீங்க? இங்க சிரிக்கிறதா நாங்க படத்துல காட்ட முடியாதுங்க, ஆடியோ பார்க்க முடியாது.
2: என்ன பார்க்கும் போதெல்லாம் எதுக்காகப்பா இந்த பூமிக்கு வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியே தோணும்.
1: ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை எல்லாம் வந்திருக்கோம், அந்த அளவுக்கு எல்லாம் தேவையில்ல. இது ஒரு பண்ணு, சும்மா உட்காந்து இந்த சித்தாவை நான் பேசப்படாது. ஜாலியா போயிட்டு கரெல்லாம் போட்டு என்னன்னா, இப்ப உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி என்ன இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்?
2: இப்பெல்லாம் வந்து எது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப போட்டிவா எடுத்துட்டு
1: போயிருக்கோம். போட்டிவா? அப்படியே பாத்துக்கலாம்.
2: ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்ப யாராவது திட்டா கூட
1: பாத்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி போனதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நல்லா இருக்கு. நம்ம ஒரு கேம் விளையாடுமா? சும்மா நம்ம பேசிட்டு இருந்தாங்க, இப்பதான் கேமுக்குள்ள போறாலும் பார்த்தேன். கேம் விளையாடுறீங்களா? இல்ல, நான் ஒரு பாட்டை வந்து படிப்பேன். அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. பாட்டு எல்லாம் கேட்டீங்கல்ல, அது படிச்சது கிடையாது. நானும் என்ன பண்றதுன்னு வந்து உள்ள வருவாங்க. என்ன பாட்டுன்னா என்ன படிக்க போறேன். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை. தாங்காமலே துண்டா விழுகிறேன், ஊருப்பட்ட ஆசையெல்லாம் கேளுங்க முதல்ல, ஊருப்பட்ட ஆசையெல்லாம் உள்ள மணங்குறேன், ஊசி குத்தும் பாதையெல்லாம் ரொம்ப அழைக்கிறேன், பல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுற அம்பையர் இல்லாம அழைவிட்டு
2: ஆகுறேன்.
1: புடிச்சிங்க புடிச்சிங்க. ஐயோ நானே பாட்டேனே, ஆர்வத்துல நானே பாட்டு அவி கண்டுபிடிக்கலையா? இல்லா அவனு வரும். ஐயா பரவாயில்ல பரவாயில்ல. சரி ஓகே, இந்த பாட்டு சொல்லுங்க. இவன் யாரும் சொக்க வச்சானே, என் மனசுக்குள்ள குழந்தை போல குஞ்சிக்கிட்டானே.

0: என்ன
1: டிஃபரன்ஸ்? ஜாலியான சண்டைகள் போட்டு அது இதுல வாங்கி
0: சாப்பிட்டு நீங்க டாடா வைனாயில நான் திரும்ப 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நேரம் 5:41 மக்களை இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோ ஜார்ஜ் பாண்டி ராக் பீச் ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம்
1: பேசலாம் பேசலாம் வாங்க ஷோக்குல போலாம். நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பேசுறது அனதர் ஃப்ரெண்ட்ஸ் கேங் பியூட்டிஃபுல் எவர் டோமிங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெயிட் பண்றாங்க. சரி போறதா நல்லா தானே சொன்னேன். பேசலாம் வாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: அபிநயா.
1: அபிநயா உங்க நேம்?
2: ஸ்வேதா.
1: ஸ்வேதா உங்க நேம்?
2: தாரிணி.
1: ஓகே கேஸ், இன்னைக்கு எதுக்காக பேசி வந்துருக்கீங்க?
3: நீங்க
1: ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்டேட்டை விட வேற ஸ்டேட்டே கூட சொல்றது போறது வாய்ப்பு இருக்கு. எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின் பண்றீங்க?
2: நாங்க
1: என்ன கான்வர்சேஷன் என்ன என்ன மீடியம் த்ரூ
2: போன் தான்
1: போன். ஓகே
2: எப்பவுமே நாங்க ஸ்கூல் முடிச்சதுல இருந்தே கனெக்ட் பண்ணிக்கிறதா இருக்கும்.
1: தெரியுமா
2: நல்லா பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடும் போது எனக்கு
1: ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னு ஆடிடலாம் தெரியுமா உங்களை பத்தினா ஒரு 3 நிமிஷம்.

0: பத்தி அவர் நேச்சர்ல அவர் நல்லா சாப்பிடுவேன் நிலா பிடிக்காதுன்னா அவர் உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம், ரெண்டு ஒண்ணு ஒரு பொய் ஓகேவா. அந்த பொய்ய வந்து உங்க ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க பாக்க போறோம், அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே முதல்ல யார் சொல்ல போறீங்க? சமூப்பா, இந்த கேங் வந்து என் மனசுல இருந்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு, யாரும் வைக்கலாம் சொல்லுவாங்க பத்தி.
1: எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்
0: ஒண்ணு,
1: அப்புறம்
0: சொல்றாங்க
1: எனக்கு அவங்களோட
0: நீங்க சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நேச்சர்னா ரொம்ப உயிர்.
0: ஓகே ஒண்ணு.
1: அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ரொம்ப பாஷனேட்.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிட்டாரிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை.
0: இது ஒன் பக்கெட் லிஸ்ட் கிடையாது, பேஜ்ல ஒரு போய் இருக்காங்க. இந்த போய் கையெல்லாம் பெருசு பண்ணி காமிச்சப்ப லைஃப் அவரா பாத்து. ஓகே, என்ன பொண்ணு என்ன கிட்டார் கிட்டார் வாசிங்க போகணும் ப்ரொபோஸ் பண்ணணும்னா சரியான சாப்பாடு
2: வாழ்த்துக்கள். மூவி கேம் மட்டும் ஆடிடலாம். நான் மூவி பத்தி

0: ஒரு க்ளூ மட்டும் கொடுப்பேன். அந்த க்ளூ வச்சு என்ன மாதிரி சொல்ல போறீங்க? ஓகேவா? என்ன படம் எடுக்கலாம் ஓகே. ஒரு கப்புள் வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க, தெரிஞ்சு லவ் படம் தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா மீட் பண்ணணும்னு கூப்பிடுறாரு. அவங்க அப்பாவும் மீட் பண்ண ஹீரோ போறாரு. இப்படிதான் படம் ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்ப அப்பா வந்து ஒரு சொல்றாரு, உங்களை நீங்க மேல புரிஞ்சுக்கணும், போன இன்டர்வியூ பண்ணீங்க போலமா. ஒரு ஹீரோ அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. ஓகேவா? ஒரு நாள் ஒரு கெஸ்டல ஒரு ரவுடி கேங் கொண்டுறாங்க. வந்து அவங்க பொண்ணை கொலை பண்ண பாக்குறாங்க. உன்னை ஹீரோ என்ன பண்றாரு, அவங்களை பாட போயிடுறாரு. இதனால ஒரு ஃபேமஸ் எல்லாருக்குமே பேச அவங்க பேச ரிவீல் ஆயிடுச்சு. என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சதா? பரவாயில்ல, கரெக்ட் கரெக்ட் ஆன்சர். அடுத்த சிலச்சு போனா நீங்க கண்டுபிடிச்சிங்க பார்த்தா நீங்க அதுக்கு எழுதி கண்டுபிடிச்சிங்க. பார்வன் வந்து ஹீரோ வந்து ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு வித்தியாசமா ஒரு வாட்சை கண்டுபிடிக்கிறார். எல்லாம் மனவாகறீங்களா? ஓகே. இப்ப வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் யூஸ் பண்ற பொருள் திடீர் திடீர்னு காணாம போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே அந்த பொருளை பத்தி தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்
2: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை. தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:58 மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் பாண்டி ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைவா என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வாங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேச அனதர் ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஐட் இருக்காங்க, வாங்க பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் ராஜ்.
1: ராஜ், ஓகே. உங்க நேம்?
3: மகாலட்சுமி.
1: உங்க நேம்?
2: மேகநாதன்.
1: மேகநாதன், இந்த சைலன்ல தான் பேசிக்கலாம் ப்ரோ. கொஞ்சம் கிட்ட வாங்கலாம். கடைசியில ஒருத்தவங்க வரமாட்டா சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம்ல வந்து எங்க அம்மா திட்டுறாங்க, எங்க அம்மாட்ட பிளான்ஸ் இல்ல, வந்தா திட்டுவாங்க சொல்லிட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி அம்மா கடந்து வந்திருக்கீங்களா இல்ல கடைசி எல்லாம் முடிச்சிருச்சா?
3: இல்ல, நாங்க ஒரே சாமிதான்.
1: அப்படி போடுங்க, எல்லாம் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையே கிடையாது. ஓகே, நோ இஷ்யூஸ்.
2: எல்லாரையும் கிளம்பி சொல்லிட்டீங்களா?

0: எங்க அம்மா திட்டுறாங்க, எங்க அம்மாட்ட பிளான்ஸ் இல்ல, வந்தா திட்டுவாங்க சொல்லிட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி மம்மாட்ட கடந்து வந்திருக்கீங்களா இல்ல அரேஞ்ச் எல்லாம் முடிச்சிருச்சா?
1: இல்ல நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தான்.
0: அப்படி போறீங்க, எல்லாம் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையே கிடையாது. ஓகே நோ இஷ்யூ,
2: எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டீங்களா?
0: என்னன்னா என்னன்னா உங்களை பத்தின ஒரு மூவிஸே சொல்லுவீங்க. என்ன ஒரு நேச்சர்ல ஒரு நைட்ல நில பாக்க பிடிக்கும், பைக்ல ரைடு பாக்க பிடிக்கும், நான் படுத்துன்னு தூங்கிடுவேன். ஏன்னா உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம், அது ரெண்டு உண்மை ஒரு பொய். ஓகேவா? அந்த ஒரு பொய்யை பீச்சிருக்கவங்க சொந்த பந்தங்கள் கண்டுபிடிக்குதா அப்படின்னு நான் பாக்கப்போம். ஓகே ஆசிரியர் முதல்ல ஆரம்பிக்கலாமா? உங்களை பத்தின நல்ல விஷயமா ஒரு மூணு சொல்லுங்க, ரெண்டு உண்மை ஒரு பொய். நல்ல விஷயமா?
2: நல்ல விஷயமா?
0: பரப்பு இருங்க.
2: ட்ரைனிங்னா ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் ப்ரோ.
2: லாங் டிராவல் நிறைய,
0: லாங் டிராவல் ஓகே
2: நிறைய பண்ணுவேன்.
0: ஓகே
1: படிச்சு
0: முடிச்சிருவீங்களா? உங்களை பத்தினா ஒரு மூணு
1: நிமிஷம்
0: நல்லா தூங்குவேன், சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவோம், பீச்சுக்கு போக பிடிக்கும். ஒரு பொய் இருக்குல்ல,
2: நைட்ல மட்டும் தான் தூங்குவோம், நைட்ல ஃபுல்லா முடிச்சிருப்போம், காலைல மட்டும் தான்
1: தூங்குவோம், சாப்பிடுவோம் தான் பிடிக்கும்.
0: அந்த பீச் அந்த கான்செப்ட் எல்லாம் செட்டிங் ஆகாது அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. நம்ம இன்னொரு செக்மெண்ட் போலாம். இந்த செக்மெண்ட் என்னன்னா, நான் ஒரு மூவி பத்தி சொல்ல போறேன். மூவி பத்தி சம் க்ளூ கொடுத்துட்டே வருவேன். அந்த க்ளூ வச்சது என்ன மூவி அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் க்ளூன்னா, கொல்கல ஹீரோ வந்து ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலாம் வாங்குவார். ஓகேவா? அந்த பிரில்லியன்ஸ் வச்சு ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இருந்தேன், நான் ஸ்டேட்ல கோல்டு மெடல், நான் யூஎஸ்ல செட்டில் ஆக போறேன். கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். இங்க ஒருத்தர் நவந்திட்டே போனார், எங்கெங்க போயிருக்காரு? ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்ளூ கொடுக்குறேன். கதைப்படி ஹீரோ வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும், அவங்க அப்பாவுக்கு தெரியாம தான் விளையாடுவாரு. இதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓகேவா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அடுத்த மூவி போமா? இந்த படத்துல ஹீரோ வந்து வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்க ஒரு ஆளு. அவர் நிறைய பிசினஸ் பண்ண அனைப்பாரு, அதுல காசு இருக்காது. நேரம் போய் அந்த தாத்தா கிட்ட, எங்க வீட்டை வித்து என்ன காசு கொடுத்துற அப்படின்னு சொல்லி கேப்பார். கமாயா? கரெக்ட். இந்த கதை வந்து 1987ல நார்த் மெட்ராஸ்ல ஆரம்பிக்குது. இந்த கதை ஊருக்காக போராடின ஒருத்தர் வந்து ஒரு நாலு பேரு மோட பண்றாங்க. கரெக்டே? என்ன இந்த செக்மெண்ட் இங்க முடியுது. நாம என்ன பண்ண போறோம், ஒரு பாட்டை படிக்க போறேன். படிக்கிறது வச்சு என்ன பாட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? இதை பிடிங்க, நெக்ஸ்ட் நம்ம பாட்டு செஷன் போறோம். என்ன பாட்டுன்னா, மன்னன் வந்தனா ஊர் அலற, மனசுல நீ நினைக்கிறியே, ஏன் அழகா, ஏன் கனவுல நீ முழிக்கிறியே, ஏன் அரடா, ஏன் உதட்டுல நீ இன்னைக்கிறியே, இது நிஜம் தானா? மோத வந்தா முடிஞ்சடி, எலும்பு மொத்தமும் பல்படி, நிக்க வேணாம், கிட்ட வேணாம், நெருங்கினா நொறுங்கண்ணா, வரம்புக்கு மீறி ஆடுனா நரம்பு இருக்கு, தரவுனா வெத்தல ஒண்ணா மடிச்சுன்னா அடுத்த கிழமை காரியம் வைக்கிறேன். அதுல படத்துல வந்து வில்லன் வந்து ஆர்ஜி பாலாஜி
2: கருப்பு.
0: இப்ப இப்ப திங்க் பண்ணி பாருங்க, மோதல் வந்து நான் முடிச்சினி
2: ஜோதிக்கா இல்ல,
0: கருப்புல எதுக்கா ஜோதிக்கா?

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஆலையோடு விளையாடு நேரம் 6:06 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சி நிறைவா நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் மற்றும் சிபிஐ வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மைப் பணிகளில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றுவதன் மூலம் சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த இயக்கத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். தூய முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஸ்வச்சதா பணிகளில் மக்கள் பங்கேற்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இவ்வாண்டு தூய்மையே சேவை இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த இயக்கம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: 2017ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட தூய்மையே சேவை இயக்கம் ஸ்வச் பாரத் இயக்கத்தின் முக்கிய தூணாக தற்போது மேம்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படும் தூய்மையே சேவை இயக்கத்தின் போது மக்கள் தங்களின் வீடுகளுக்கு வெளியிலும் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இதன் மற்றொரு பகுதியாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று பொது இடங்களை சுத்தப்படுத்துவதற்கான சிறப்பு தூய்மை இயக்கங்களும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படுகின்றன. இது அல்லாது தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதையொட்டி அன்றைய தினம் சிறப்பு ஸ்வச்சதா பணிகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை 12 கோடி கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதும், இதனால் பொது இடங்களில் மலம் கழிக்கும் பழக்கம் மறைந்து பெண்களின் கண்ணியம் மேம்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா மாநாடு குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் சர்வதேச செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள செமிகான் இந்தியா மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 300 பன்னாட்டு நிறுவனங்கள், 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதி குழுவினர் பங்கேற்க உள்ளனர். இந்த 3 நாள் மாநாட்டில் துறையின் முக்கிய போக்குகள் மற்றும் சவால்கள் குறித்த நிபுணர் உரைகள், விவாத அரங்குகள் மற்றும் சிந்தனை அரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும், 12 மாநில அரசுகளுக்கும் மற்றும் ஸ்டார்ட் அப் துறையினருக்கும் பிரத்யேக அரங்குகள் இடம்பெற உள்ளன. இந்திய நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் களமாக இம்மாநாடு அமைவதும், உலக அளவிலான செமிகண்டக்டர் துறையில் நம்பகமான கூட்டாளி நாடாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நாளையுடன் 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. 2023ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 30 லட்சம் பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18 விதமான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நவீன கருவிகள், நிதி உதவிகள் மற்றும் சந்தை தொடர்புகள் வழங்கப்படுவதால் கைவினை கலைஞர்களின் உற்பத்தி திறனும் வருவாய் மற்றும் தொழில்

0: கவனிப்பு ஆற்றலும் மேம்பட்டு உள்ளது. விஸ்வகர்மா திட்டத்தின் மூன்றாம் ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் சார்பில் கொல்கத்தாவில் நாளை நடைபெற உள்ள விழாவில் துறையின் அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி, மேற்குவங்க முதலமைச்சர் திரு சிவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மாதம் 15,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் ஊழியர்களை கட்டாயம் இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்ற விதிமுறையை 25,000 ரூபாயாக மாற்ற மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மேலும் 51 லட்சம் தொழிலாளர்களை இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து சமூக பாதுகாப்பு வழங்க இதனால் ஏதுவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இம்முடிவினால் அரசுக்கு ஆண்டுக்கு 11,339 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் அவர் கூறினார். 2004 முதல் 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இபிஎஃப் திட்டத்திற்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்படாத நிலையில் 2014 செப்டம்பரில்தான் இது 15,000 ரூபாயாக கணிசமான அளவில் உயர்த்தப்பட்டதாகவும், அதற்கு பின்னர் முறையான வேலைவாய்ப்புகள் மற்றும் ஊதிய விகிதங்கள் அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டே ஊதிய வரம்பு தற்போது மேலும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை, அசையாத உறுதிப்பாடு மற்றும் அயராத முயற்சிகளால் கோடிக்கணக்கிலான மக்கள் ஊக்கம் பெறுவதாகவும், முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தன்னலமற்ற சேவைகள் தொடரும் வகையில் நல்ல உடல் நலத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை எல்லாம் வல்ல இறைவன் வழங்க தாம் வேண்டுவதாகவும் பிரதமருக்கான வாழ்த்து கடிதத்தில் முதலமைச்சர் கூறியுள்ளார். வளமான புதுச்சேரியை உருவாக்குவதற்கான மாநில அரசின் முயற்சிகளுக்கு மத்திய அரசு வழங்கி வரும் வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆதரவை புதுச்சேரி மிகவும் மதிப்பதாகவும், புதுச்சேரி மக்கள் மீதான பிரதமரின் அக்கறைக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மேலும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம், காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சலீம் உள்ளிட்டோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்தபோது முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டவர்களும், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தபோது கட்சியின் மாநில தேர்தல் பொறுப்பாளர் திரு ஜெகத் ரட்சகன், மாநில திமுக அமைப்பாளர் திரு சிவா உள்ளிட்டவர்களும் உடன் இருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் இன்று தாக்கலான 13 மனுக்கள் உள்பட மொத்தம் 15 வேட்புமனுக்கள் தாக்கலாகி உள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி கலால் துறையினர் மேற்கொண்ட தீவிர சோதனைகளின் போது 12,246 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 65 வயது நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பருவமழை காலத்தில் டெங்கு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட இதர துறைகளின் பங்களிப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் சுகாதார ஆய்வாளர்கள், உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள் மூலம் கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்பவர்கள் கொசு கடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தவும், வீடுகளில் ஜன்னல் வலைகள் மற்றும் கொசு விரட்டிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் கல்வி, உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறையின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இளைஞர் நற்பணி மன்றங்கள் மற்றும் இதர மக்கள் சேவை இயக்கங்களும் சமூக பொறுப்புடன் கொசு ஒழிப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமென சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பு ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று கோவை, நீலகிரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இணைந்த நீடித்த வளர்ச்சி சாத்தியம்தான் என்பதை இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாக மத்திய சுற்று

சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியில் சமரசம் செய்து கொள்ளாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த மான்ட்ரியல் ஒப்பந்த இலக்குகளை இந்தியா விஞ்சி இருப்பதே இதற்கு சான்றாகும் என்று அவர் இன்று மும்பையில் 32வது உலக ஓசோன் தின விழாவில் பேசுகையில் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யசோபூமியில் 5வது செமிக்கான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ் மற்றும் சிபிஐ வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். விருப்பமான பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760 நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தார் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனப்பெருமதே சோதா எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ, மாலை வணக்கம் மேடம்.
2: மாலை வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் காரைக்கல்ல இருந்து ராமலிங்கம் மேடம்.
2: ஓகே, என்ன பாடல் சார் உங்களுக்கு கொடுக்கலாம்?
3: படம் வந்து மாய் மேடம். பாடல் ஓட ஓட ஓட கொடுத்து ஒட்டாக்கணும் அந்த பாடல் கொடுங்க.
2: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.

0: ஷோவோட அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: தெரியண்ணா, இது திரைப்படம். இதுல இருந்து நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம், பை மேம்.

0: இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேருவீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு விழா துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 தேதி வரை ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள் ராம் தங்கநகை மாளிகையின் நேரு வீதி புதுச்சேரி. வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவை. டைம் கரெக்டா 6:38 ஆகுது. நிகழ்ச்சியில் வருமான தழைப்பாளர்கள் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அவ்வளவுதில இருந்து மதியம் பேசுறேன்.
2: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
3: என்ன கை படத்துல இருந்து? அந்தி நேரத்தன்ற பாடல்.
2: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோ. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், பரிவின் திருவண்ணாமலை.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் வழங்கலாம்?
1: சின்ன மாப்பிள்ள படத்துல இருந்து காட்டுக்கு பாட்டுக்கலாம், அந்த பாட்டு ப்ளே பண்ணுங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.
0: ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். டயல் பண்ணுங்க 2271760 2271770 நம்பருக்கு. நீங்க செல்போன் இல்ல வெளியூர் வந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே ஷோவை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்கள், வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: என்ன பாட்டு சார் வேணும் உங்களுக்கு?
3: ஹீரோ படத்துல இருந்து புறா புறா பின் புறா மேம், சிதம்பரம் என் அண்ணன் கண்ணனுக்காகவும் மத்த நேர்களுக்காகவும்
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி மேம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30 சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றும் உரை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
0: மனம் விரும்புதே சோதா எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், பாண்டி ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
3: நானும் நலமா இருக்கிறேன். பட நாட்டாமே பாடல் மீனா பொண்ணு.
0: ஓகேங்க மேம், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ,
0: நன்றி.

0: 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மை பணிகளில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த இயக்கத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நாளையுடன் 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. 15,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் ஊழியர்களை கட்டாயம் இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்ற விதிமுறையை 25,000 ரூபாயாக மாற்ற மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை மற்றும் அயராத முயற்சிகளால் கோடிக்கணக்கிலான மக்கள் ஊக்கம் பெறுவதாக வாழ்த்து கடிதத்தில் முதலமைச்சர் கூறியுள்ளார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த், திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம், காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு சலீம் உள்ளிட்டோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஏனாமில் ரக்ஷா ஹரிகிருஷ்ணா அரசு ஜூனியர் கல்லூரி மற்றும் குரியம்பெட் பிஎம் ஸ்ரீ பெருந்தலைவர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உணவுக்கூடம் மற்றும் இதர வசதிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர் FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்ந்து நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். டயல் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 நம்பருக்கு. நீங்க செல்போன் வெளியூர்லேருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
4: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
5: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
4: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும்

0: நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில்.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோ. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: எங்கள் தோழிக்கு முன்னிறா வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கலையரசு நல்லாப்பாளையம்.
2: ஓகே, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
3: இதய தீபத்திற்காக ஒரு பாடல், எனக்கு ஒரு பாடல் வரிகளோடு இதுவரையும் கேட்காத ஒரு பாடலை.
2: ஓகே,
3: வழங்கிய தங்களுக்கு நன்றி. இது ஒரு அரிதான பாடல், வானிலைக்கு ஒளிபரப்பாத பாடல், நன்றி.
2: ஓகேங்க சார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 4,39,000 அதிகரித்தது என்றும் இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான உச்சவரம்பை 15,000 இருந்து 25,000

மாநிலத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாகிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியேலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி, சராய்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீடு

கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு வி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பட்டாமூச்சியில் சிறகுகளை படபடக்க உங்கள் இதழ்களில் நொடிக்கு 100 மொழிகள் கொட்டி குவிகின்றன. மின்னல் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணை நல்லூர் கஷ்டாமூர்த்தி.
1: ஓகேங்க சார், நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: வருஷம் எல்லாம் வந்து எங்கே அந்த வண்டியில் பாடல் வேணும் மேடம்? பாடலுக்கு ஒரு சின்ன.
1: ஓகே, சுருக்கமா.
2: சோக கவி வடித்து சுகத்தேர் இசை கலந்து சொர்க்கத்தை தோற்றுவிக்கும் ஒரு தேன்மதுர பாடல் இது. குழல் என்னும் குழலை சேர்த்து ஜீவ நரம்புகளை சுந்தி இழுக்கும் ஒரு சுகந்தரம் சுகந்த பாடல் இது. கண்ணீர் குந்தன் பிம்பம் தேடி தேடி காணவில்லை உலகெங்கும், கல்லை கனியாக்கினாய், முல்லை மலராக்கினாய், என்னை கவியனாக்கினாய், காதலை காணலாக்கினாய், எங்கே அந்த
1: வகையிலாம். ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கிட்ட என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: மனம் விரும்புதே ஷோவை நிகழ்ச்சியில் வரும்

0: அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து பம்பாய், பாடல் வந்து உயிரே.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். டயல் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழாசலியாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாலையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
3: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
4: தொட்டா
2: தூக்கிடுவாங்க.
4: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
4: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
4: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவ. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நாங்க ஒரே ஊர்ல இருந்து கங்காதரம் பேசுறேன்.
2: ஓகே, வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
5: மணி ரத்னம் என்ற திரைப்படத்துல இருந்து காதல் இல்லாத வாழ்க்கையாக மாட்டோம் சார்.
2: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி,
5: நன்றி மேம், நன்றி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக். மனம் விரும்புதே ஷோவதா எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கம் சகோதரி.
0: இரவு வணக்கம் சொல்லுங்க சார், யாரு இருந்து பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் பின்னூர் சதாகுதம்.
0: ஓகேங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
3: எனக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

0: 25-க்கு கேட்கலாம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில்.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 7:54 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவாக வரும் அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யாருங்க பேசுறீங்க?
4: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமாங்குளம். ஆர் முருகன் படம் வந்து பாரதி பாடல் வந்து மயில் போல ஒன்னே ஒண்ணு, அந்த பாடல் வேணும்.
0: மயில் போல பொண்ணு ஒண்ணு. ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
4: நன்றி மேடம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். முதுபெரும் கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாக் 2024 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 22 குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெறும் 72 தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் அவருக்கு இந்த விருது வழங்கப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அனந்த் நாக்கிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஜல்சக்தி இணையமைச்சர் திரு சோமண்ணா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு தோக்கன் சாஹு ஆகியோர் நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவை இயக்கத்தை புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தனர். அடுத்த மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் போது மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மைப் பணிகளில் இளைஞர் பங்கேற்க ஊக்குவிக்கவும், சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் முக்கிய கவனம் செலுத்தப்படும். புதுச்சேரியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இண்டெக்ஸ் 2026 எனும் வருடாந்திர தொழில்துறை கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் சாலை மற்றும் விமான இணைப்புகளை மேம்படுத்தவும் துறைமுக திறன்களை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்களை புதுச்சேரிக்கு ஈர்க்க ஏதுவாகும் என அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களினும் சில நொடிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டின் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு சீர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Welcome back. The BJP will run a month-long nationwide Seva Sankalp Abhiyan from tomorrow to mark Prime Minister Narendra Modi's birthday, with a focus on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youths, to undertake acts of service. The campaign will also mark 25 years of Mr. Modi taking oath as the Chief Minister of Gujarat on October 7, 2001. Briefing media in Kolkata today ahead of the launch, senior BJP leader and Defence Minister Rajnath Singh praised Prime Minister Modi as a true leader and one who gives priority to the welfare of citizens.
1: The main objective of the campaign is to celebrate the milestones of the Modiji's life with the same spirit of service, dedication with which he has worked throughout his life. I believe that Seva Sankalp Abhiyan is not merely a program, but a firm conviction and resolve to connect every section of society through service, cooperation and participation.
0: The party will organize various activities under the campaign, keeping in focus the spirit of service associated with Prime Minister Modi's personality. The Prime Minister's birthday tomorrow will be observed as Seva Divas, and blood donation camps will be organized across the country. An Ashirwad Ka Diya program will be held in the evening tomorrow, under which families, particularly beneficiaries of government schemes, will light lamps as a gesture of gratitude for Mr. Modi's 25 years in public service. Jal Shakti Minister C.R. Patil, along with Minister of State for Jal Shakti V. Somanna and Minister of State for Housing and Urban Affairs Tokhan Sahu, today launched the Swachhata Hi Seva campaign. The theme of this campaign is Swachhata Me Sahbhag, Swachh Bharat Vikasit Bharat. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Bihar, Sub-Himalayan West Bengal, Kerala, Mahe, Tamil Nadu and parts of Northeast India tomorrow. The IMD has predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Jammu and Kashmir, Haryana, Chandigarh, Punjab, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh, Rajasthan and Gujarat tomorrow. For Delhi, the weather agency has forecast a partly cloudy sky tomorrow. Benchmark domestic equity indices ended over 0.4% higher today. The Sensex gained 333 points to close at 74,336. The Nifty added 99 points to settle at 23,218. Now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for greater industry participation in emerging technologies to make India an early leader. Leading global CEOs at Semiconductor Roundtable express confidence in India's potential. Union Cabinet approves hike in EPFO wage ceiling from 15,000 to 25,000 rupees per month. 51 lakh more employees to be benefited. Government declares Pakistan-based Shahzad Bhatti Network a terrorist organization under UAPA. New Delhi expresses deep concern at drone attack near Makkah in Saudi Arabia, urges early restoration of peace and stability in the region. A special NIA court in Chhattisgarh sentences 10 convicts to death in 2013 Chiram Valley Maoist attack case in Bastar district, and veteran Kannada actor Anant Nag to be conferred the prestigious Dada Saheb Phalke Award for 2024. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் அவசியத்தையும் பலன்களையும் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்தும், ஊட்டச்சத்து மிக்க உணவை எடுத்துக் கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
4: இந்த செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 9வது ஆண்டாக வந்து இந்த இயக்கம் வந்து கொண்டாடப்படுது. இந்த மாதம் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் சார் வாழ்க்கைக்கு?
5: எல்லாருக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ஒரு குறைபாடு இருக்கிறது. அது பல்வேறு தரப்பினருடைய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்துக்கோம்.

கொண்டு வரோம். குறிப்பாக இந்த ஊட்டச்சத்து மாதம் அல்லது ஊட்டச்சத்துக்கான முக்கியத்துவம் யாருக்குன்னா, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்

0: வந்து வரும்போது அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனாலேயே ஏராளமான துணை பிரச்சனைகள் வந்து உடல்நலக் கோளாறுகள் வந்து அவங்களுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரியான காலில் சரங்கு, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான வெள்ளை
1: குறிப்பாக இந்த ரத்த சோகை,
0: ரத்த சோகை இதெல்லாமே வந்து நிறைய ஏற்படுது. இதனால மரணங்களும் வந்து நிறைய ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு. அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான அடிப்படைகள் என்னென்னா, உணவு இருக்கிறது, ஆனால் அது ஊட்டச்சத்து மிக்க உணவாக இல்லை. அப்போ அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவை வழங்க வேணும் போது வேறு வேறு செக்டார்ஸில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன பெண்களுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக நீங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூல் வழியாகவோ இல்லை அங்கன்வாடி வழியாகவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அப்போது எங்கெங்கெல்லாம் அதை டெலிவர் பண்ண முடியும், எப்படியெல்லாம் டெலிவர் பண்ண முடியும், அந்த டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு பண்ணி என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க முடியும் என்பதையெல்லாம் ஆலோசித்து தான் இந்த ஒரு முழுசான திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது 10 ஆண்டாக இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறது. அதில் தான் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான முக்கியத்துவமே வருகிறது. அப்போ என்னன்னா, இதில் வந்து திருப்பியும் நமக்கு வந்து அந்த ஒரு கவனத்தை குவிப்பதற்கான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்பதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம வந்து தேசிய அளவில் நம்ம வந்து கொண்டு வரோம். அது வந்து ஒரு நம்முடைய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே சமயத்தில் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அடுத்தடுத்த தலைமுறைகளும் அவர்களுடைய காலத்துலேயே அவங்களால உழைக்க முடியும், அவர்கள் வந்து உற்பத்திக்கு வந்து ஒத்துழைக்க முடியும். உடம்பே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களால் ஒரு ஆரோக்கியமான வாழவும் முடியாது, அவர்களால் பெரிய உற்பத்தியிலையும் ஈடுபட முடியாது, பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஒரு சொந்த ரீதியாகவும் அவங்க வந்து பாதிப்புகளை சந்திப்பாங்க. இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள் தான் இதை வந்து முன்னெடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக யோசித்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன வகையில் கொடுக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு அவங்க வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்கள் பேஜில் வந்து குறிப்பிட்டீங்க, ஒரு கர்ப்பிணி தாய்மாரோ இல்லை வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களோ இவங்கெல்லாம் தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகக்கூடிய தரப்பினர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவங்களுடைய நலனுக்காக இந்த இயக்கம் வாயிலாக மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன சார்?
0: என்னன்னா, நீங்க வந்து அங்கன்வாடிஸ் தாங்க இதுக்கு ஒரு மைய புள்ளியா இருக்கு. அதாவது அப்ப அந்த அங்கன்வாடிஸ்ல வந்து என்ன விதமான உணவுகள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ்ஷான வந்து காய்கறிகள், பக்கத்திலேயே விளையக்கூடிய காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கான வழிமுறை என்ன, அதை வந்து இன்னும் சூடா சமைச்சு போட்டு
1: இந்த ஆண்டுக்கான மைய கருத்தே அதான்.
0: ஆமா ஆமா, அப்போ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இது வந்து அந்த லோக்கல்ல வந்து இப்ப நீங்க நிறைய குடும்பங்கள், ஏன்னா நம்ம சவுத் இந்தியால இருந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் பாத்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனா நார்த் இந்தியால நீங்க வந்து குக்கிங்ல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணின சப்பாத்தியை சாப்பிட்றதோ இல்லை வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆன விஷயங்களை சாப்பிட்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் போல இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயத்தில் திருப்பி திருப்பி அவங்க வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பசுமையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் தான் ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க முடியும். அப்போ அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சு அவங்க லோக்கல்ல என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து எங்க அவங்களுடைய அங்கன்வாடிஸ்னா அதுதான் வந்து அங்கே குழந்தைகள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரியான பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டு போய் அவங்களுக்கான உணவு தேவைகளை கொடுக்க முடியுமோ அதே ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் கர்ப்பிணி தயாராக இருந்தால் அது குழந்தை பிறக்கிறது முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு குழந்தை பிறந்த பிற்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முறையாக அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை வந்து ஆரோக்கியமான, அவங்களையும் ஆரோக்கியமாக வச்சு குழந்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான். இப்போ இது என்னன்னா, இந்த ஹோல் முயற்சியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிஸை மையப்படுத்தி தான் இருக்கு. அந்த அங்கன்வாடிஸ் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஃபிசிக்கலாக அங்கே தான் போய் வராங்க எல்லாரும் போது, அந்த ஃபிசிக்கலாக அந்த இடத்துல அவங்கள கொடுத்து அவங்கள தயார்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அங்கேயே தான் இந்த மெடிக்கல் ஹெல்ப்பையும் கூட வச்சு இந்த மாதிரி சிஸ்டர்ஸையும் போட்டு அவங்களுக்கு என்ன

0: பண்ணுன்றது சொல்லி கொடுத்து, வீடு வீடும் போய் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்கன்றதையும் வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லையும் மாறுதல்களை கொண்டு வந்து அதற்கான ஒரு வழிமுறையும், ஏன்னா ஒன்றும் அவேர்னஸை பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான கிடைக்கக்கூடியதை அந்த ஏழை எளிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் வேணும், அதுக்கான ஒரு ப்ராசஸும் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா, திருப்பி திருப்பி திருப்பி நாம் வந்து அவங்களுடைய ஒரு அவேர்னஸை பில்ட் பண்ண வேண்டியதுதான் முதல் அவசியமாக இருக்குது. அதுக்கு ஒரு நோடல் சென்டராக தான் இந்த அங்கன்வாடிஸ் எல்லாம் செயல்பட்டு வருகிறது.
1: நிச்சயமாக சார், நாட்டின் எதிர்காலத்தில் வந்து கட்டமைக்கிறதுல வந்து இளையோர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட இளையோர் ஒரு சிறந்த எதிர்காலம் வந்து உருவாகணும் அப்படின்னும் போது அவங்க ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க, இந்த ஊட்டச்சத்து இயக்கத்துல வந்து அங்கன்வாடிகள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து வழங்கிட்டு வர்றாங்கன்னு. இப்போ இந்த சூடான உணவு அங்கன்வாடி வாயிலாக தரக்கூடிய இந்த உணவு அப்படிங்கிறது அந்த 5 வயதுக்குட்பட்ட அந்த சிறார்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றீங்க சார்?
0: நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆறி போன உணவு எல்லாம் பிடிக்க பிடிக்காதுங்க, அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலா நீங்க வந்து சுட சுட இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் வந்து சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படிங்கிறதாவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா, பல இடங்களில் இந்த ஃப்ரெஷ்ஷான சூடான உணவு கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதையும் மத்திய அரசாங்கம் கவனித்திருக்கிறது என்பது தான் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சூடான உணவு தான் இன்னைக்கு வந்து ஒரு மைய கருப்பொருளாகவே எடுத்திருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, அப்போ உணவை சமைத்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் போது நிச்சயமாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்போ என்னன்னா, நீங்க சூட ஆறி போச்சுன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஒரு சூடான உணவுகளை சாப்பிடும் போது அவர்களுக்கு நிச்சயமாக உடம்புல போய் அது ஒட்டும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தணுன்னாவே அது ஒன்று மனமாகவும் சுவையாகவும் அதே சமயத்தில் சூடாகவும் இருந்தால் தான் அது வந்து வயிற்றுலேயே இறங்கும். அப்போது இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தேவையை ஒன்று மனதில் யோசித்து தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு அண்ட் ஹாட் அண்ட் டிசர்ட் ஃபுட் அப்படின்லாம் இன்றைக்கி கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிச்சயமாக அவருடைய இன்டேக்கை சாப்பிட்ற அளவை வந்து கண்டிப்பாக உயர்த்தும். அப்போ சாப்பிட்ற அளவு உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊட்டச்சத்து என்பதும் கூடவே சேர்ந்து உள்ளே போகும்பொழுது இயல்பாகவே அவருடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். அவர்கள் தங்களாக வந்து இன்னும் கொஞ்சம் வளமாக வைத்துக் கொள்வார்கள். அப்போ இயல்பாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து அது நிச்சயமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது உண்மைதான். அதில் தான் இத்தனை நாள் இருந்ததில் இந்த வருஷம் இந்த ஃபோக்கஸை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஹீட் ஃபுட்டு வெப்பப்படுத்தப்பட்ட உணவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மையப்பொருளாக வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் அது.
1: நிச்சயமாக சார், நீங்கள் உங்களுடைய பேச்சின் வாயிலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, சுகாதார பணியாளர்களுடைய துணையோட இந்த ஊட்டச்சத்து உணவு வந்து சரியான முறையில வழங்கப்படுது அப்படின்னு. இப்போ இந்த அங்கன்வாடி மையங்கள் மூலமா வந்து மகளிருக்கும் சரி, கர்ப்பிணி தாய்மாருக்கும் சரி, பேறுகாலம் முடிஞ்சு பிரசவித்த அந்த தாய்மாருக்கும் சரி, ஒரு முறையான ஊட்டச்சத்தான உணவு வந்து வழங்குறத இந்த சுகாதார பணியாளர்கள் எந்த அளவுக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு உதவிகரமா இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அங்கன்வாடி மையங்கள்ல வந்து அந்த சத்து மாவெல்லாம் வந்து தருவாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
0: ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து விழிப்புணர்வு தாங்க. இப்ப என்ன சாப்பிடணும்னு தெரியும், ஆனால் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். அந்த அளவுக்கு போதுமையான ஒரு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதி இல்லைங்கிறது ஒரு சிக்கல். இன்னொரு செட்டு வந்து அது என்ன சாப்பிட்ணுன்னே தெரியாது. ஆக்சுவலாக அப்போ இந்த வயசுக்கு ஏற்ப என்ன சாப்பிட்ணும், இப்போ நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை வளரும் போதே 3வது மாதம் இது சாப்பிட்ணும், 5வது மாதம் இது சாப்பிட்ணும், 8வது மாதம் சாதத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கணும், இல்லைனா உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து குடும்பங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பழகியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் இருக்க மூத்தோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது படிப்படியாக குழந்தைக்கு என்னென்ன உணவுகளை கொடுத்தா அது வந்து ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறது, 2 வயசில் என்ன, 3 வயசில் என்ன, 5 வயசில் என்ன, எப்படி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிப்படியாக உணவுகளை அறிமுகப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேயே அந்த நாலெட்ஜ் இருக்குது. ஆனால் பல வட இந்திய குடும்பங்களில் பல குடும்பங்கள் அந்த மாதிரியான ஒரு நாலெட்ஜே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிப்படையில் சப்பாத்தியும், அடிப்படையால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழங்கு, இதெல்லாம் தான் அவங்க வந்து, ஏன்னா அதுதான் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய
1: ஒரு சரிவிகித உணவு கிடைக்கல.
0: சரிவிகித உணவு கிடைக்கலங்கிறது ஒன்று, சரிவிகித உணவை பற்றி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. எது சரிவிகித உணவு, இது எது அதிகமாக இருக்குது, இப்போ கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல புரதம் இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்கள் பால் இல்லை, கொழுப்பு இல்லை, பால் இல்லை, இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று இல்லை. அப்போது என்ன அது எதோ எல்லாமே சரிவிகிதமாக இருந்தால் தான் குழந்தைகளோ பெண்களோ நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
1: சரிவிகித உணவு ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின்

0: இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
1: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
3: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
4: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

இரவு சத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நம்ம மனசோட சத்தம் மட்டுமே கேட்க ஆரம்பிக்கிற நேரம் தான் இந்த இரவு நேரம். இந்த இரவு நேரத்தை இன்னும் அழகு சேர்க்க நிலவையும் இரவையும் ரசிக்க வைக்கும் ஒரு இனிமையான பாடல் தான் நிகழ்ச்சியில தொடக்கமா கேட்க போறீங்க. அஞ்சலி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில வாலியின் வரிகள்ல

0: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: நேர்களே, ராம்தங்கநகை மாலையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டி ராம்தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம்தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிய. காதல் சில நேரங்கள்ல வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு உணர்வு. ஆனா இசை வந்துட்டா அந்த உணர்வு இன்னும் அழகாக மாறிடலையா? சோ அப்படி நிலவொளி நிறைந்த இந்த இரவு நேரத்துல மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை நினைச்சுக்கிட்டே இந்த பாடலை கேட்டு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். சோ உங்களுக்காக நெக்ஸ்ட் பாடல் வந்துட்டே இருக்கு, இதய தாமரை படத்துல இருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில. அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல், அதுக்கு முன்னாடி இந்த இரவு நேரத்துல நம்ம கண்ணுக்கு மேல இருக்கிற அந்த ஆகாயத்தை பார்க்கும்போது அந்த விரிஞ்சு கிடக்கிற அந்த ஒரு இருட்டு, அதுல அழகா தெரிகிற நிலவொளி, இது மாதிரி நிறைய ரசிக்கிற விஷயங்கள் நமக்கு மேல இருக்கு. ஸோ மனசுக்குள்ள 1000 நினைவுகள் இதை பார்த்தா வந்து போகும். அந்த ஆகாயத்தையே காதலோடு இணைச்சு ஒரு அழகான இசை பயணத்தை கொடுக்க போகிற பாடல் தான் அடுத்ததான் நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க. எஸ் 1990 வெளியான அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஜானகியோட குரலும் சேர்ந்து, கூடவே இளையராஜாவோட இனிமையான இசையும் கூடவே வந்து காம்போல வந்தா எப்படி இருக்கும். எஸ் உங்களுக்காக பாடல் அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து.

0: ஒலித்த பாடல் கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் இணைந்து பாடியது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் சரியாக 9:55:36. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. இரவு ரொம்பவே அமைதியாக இருந்தாலும் மனசு மட்டும் அமைதியா இருக்கிறது கிடையாது. நிலவ பார்க்கும் போதெல்லாம் உன் முகம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. காற்று என்னை தொட்டு செல்லும் பொழுதெல்லாம் உன் ஸ்பரிசம் நினைவாகிறது. தொலைவில் நீ இருந்தாலும் என் நினைவுகளுக்கு நீ எப்பொழுதும் அருகில்தான். பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கங்கை அமரன் வரிகள்ல, இளையராஜா இசையில, அருண்மொழி சித்ரா இணைந்து பாடிய பாடல் கவிதை பாடும் அலைகள் படத்திலிருந்து.

நேரம் 10:40. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிய. நீ பேசாத நேரங்களில் தான் உன் நினைவுகள் என்னிடம் அதிகம் பேசுகின்றன. நீ அருகில் இல்லாத பொழுதும் உன் நினைவுகள் என்னை விட்டு விலகுவதில்லை. காதல் என்றால் கை கோர்த்து நடப்பது மட்டுமல்ல, தொலைவில் இருந்தாலும் ஒருவரின் நினைவுக்குள் மற்றொருவர் வாழ்வதுதான். உங்களுக்காக பாடல் அடுத்ததா கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திலிருந்து.

சந்ததே வாணம் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. காதல் ஒரு அழகான மழை, நனைந்தால் மட்டும் போதாது, நனைந்த மனதோடு அந்த நினைவுகளையும் ரசிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் உங்களுக்காக இளையராஜா இசையில கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து.

நேரம் சரியாக 10:13:11. உன் பார்வை என் இரவின் நிலவாக்கி, உன் நினைவு என் தனிமையின் இசையாகி, நான் எழுதாத கவிதைகளையும் என் மனம் தினமும் எழுதுகிறது. அந்த ஒவ்வொரு கவிதையின் முதல் வரியும் நீ, முடிவில்லாத வரியும் நீ. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் உங்களுக்காக இளையராஜா இசையில கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் மௌனம் சம்மதம் படத்திலிருந்து.

காற்று வந்து கன்னம் தொடும்பொழுதும் உன் விரல் தொட்டு சென்ற நினைவுகள் பூக்கிறது. நீ இல்லாத தூரத்திலும் உன் வாசம் மட்டும் அருகில். நீ சொல்லாத வார்த்தைகளும் என் இதயத்தில் இசையாக. மழை துளி விழும் ஓசையிலும் உன் பெயர் கேட்கிறேன். மௌனம் சூழும் வேளையிலும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்ததா உங்களுக்காக பாடல், இளையராஜா இசையில சித்ரா பாடிய பாடல், கிழக்கு வாசல் படத்திலிருந்து.

அடுத்ததா உங்களுக்காக வாலி வரிகள்ல இளையராஜா இசையில அருண்மொழி ஜானகி இணைந்து பாடிய பாடல் தாலாட்டு பாடவா படத்திலிருந்து.

0: ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா எங்கிட்ட மோதாதே படத்துல இருந்து பாடல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:05. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாலக்கிளை சாகுபடி முறைகள் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்ப பிள்ளை அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. பொடுவு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வளரும் பிரச்சினைகள் எப்படி அடையாளம் காண்பது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ், சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்ட பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் எஸ் ஞான சம்பந்தம், எம் ராஜேஷ் ராஜா ஆகியோர். 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள்.

0: இரண்டிற்கு கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 மெலடி மேஜிக், 12:00 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹாய் ஸ்நேகிதியே, திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர் ஜி சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் முதியோர்களுக்கு ஏற்படும் இடுப்பெலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி எலும்பியல் முதியோர் மறுவாழ்வு அறுவை சிகிச்சை பிரிவின் ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் ஜி சந்தோஷ்குமார் அவர்கள். 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 3:30 முதல் 4:00 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். முதல் 8:30 வரை ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு சீர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததை வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலி எஃப் எம் ரெயின்போ 102.2 MHz-ன் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7:00-7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:00 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களினும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi has emphasized the importance of close collaboration between the government and the semiconductor industry in shaping India's technology future. Mr. Modi stated this while chairing the semiconductor roundtable with leading global CEOs in New Delhi today. Prime Minister called for greater industry participation in scaling innovation and emerging technologies such as artificial intelligence, AI and quantum computing. Mr. Modi reiterated the government's commitment to a predictable and responsive policy environment while emphasizing that policies must evolve in line with technological advancements and industry requirements. The roundtable was held ahead of the inauguration of the 5th edition of Semicon India by Prime Minister Modi in New Delhi tomorrow. The Union Cabinet has approved the increase in the wage ceiling for mandatory coverage under the Employees Provident Fund organization from 15,000 rupees to 25,000 rupees per month. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw made the announcement while addressing the media after the Cabinet meeting in New Delhi today. He said the decision is expected to benefit over 51 lakh additional employees. Mr. Vaishnaw said the revised wage ceiling will come into effect from Vishwakarma Jayanti tomorrow.
2: 25,000 rupees per month salary will be the new ceiling for PF deductions. Isse kareeb 51 lakh employees ko iska benefit milega, jo ki 15 to 25 wale band mein the, they will start getting covered in the new PF rules. भारत सरकार का इस पे एस्टिमेटेड गवर्नमेंट एक्सपेंडिचर रहेगा अबाउट 11,339 करोड़ रुपीस एवरी ईयर.
1: The government has declared Pakistan-based Shehzad Bhatti Network as a terrorist organization under the Unlawful Activities Prevention Act, UAPA. The terrorist group is involved in smuggling of arms.